0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
0: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்ற ஈவினிங் கார்.
2: நீ போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பை. அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies. வெறும் 99.99 dirhams per year ல enjoy பண்ணுங்க.
4: Okay.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல. அது தமிழ் FM ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
1: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

காற்று உன் காலடியை நான் தேடி, கண்ணே நான் காத்திருந்தேன் கண்மூடி. இது என்ன புது காலம் என்னோடு, குளிரோடு அனல் வீசும் நெஞ்சோடு இது போல இருந்ததில்லை.

0: பல விமர்சனங்களை சந்திச்சு அதையே பாசிட்டிவா மாத்தி மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கே முதல்வரா இருக்காரு.
1: தளபதி விஜயின் 52வது பிறந்த நாள் இன்று.
2: நீ வேற மாதிரி வாத்தியார.
0: நடிப்பு, பாட்டு, டான்ஸ் எல்லாம் ஒரு கை பார்த்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவரை ரசிக்காதவங்களே கிடையாது.
3: செலிபிரேட்லாம் பண்ண மாட்டீங்களா?
0: தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
4: We'll be back. Short commercial break.
5: சிறுத்தையின் தமிழி ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: Star of the month. Singer SPB.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம்புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். உலகத்திலேயே மிக தைரியமான மனிதன் யார்? தவறு செய்யும் மனிதர்களை அவர்கள் முகத்திற்கு நேராக பார்த்து நீங்கள் தவறானவர்கள் என்று சொல்ல முடிகின்ற துணிச்சல் யாருக்கு இருக்கிறதோ அவர்களைத்தான் மிக தைரியமான மனிதர்கள் என்று நாம் சொல்லுகிறோம், இல்லையா? பொதுவாகவே தவறு செய்யக்கூடியவர்கள் முரட்டுத்தனமாக இருப்பார்கள். திரைப்படங்களிலே கூட கதாநாயகன் பல நேரங்களிலே சாத்வீகமானவராகவே காணப்படுவார். ஆனால் வில்லன்களும் எப்போதுமே முரட்டுத்தனமாக கடினமானவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து பெரும்பாலானவர்கள் அஞ்சத்தான் செய்வார்கள், அது இயல்பு. அந்த வில்லன்களை பார்த்து, கடினமான முரட்டுத்தனமான கரடுமுரடான மனிதர்களை பார்த்து அஞ்சுகின்ற பெரும்பாலான மனிதர்களுக்கு மத்தியிலிருந்து நீ செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டுகிற ஒருவன் தான் அந்த கதையினுடைய நாயகனாக இருப்பான். அந்த துணிச்சல் அவனுக்கு இருப்பதால் தான் அவன் கதாநாயகனாகவே கொண்டாடப்படுகிறான், இல்லையா? ஆகவே ஒருவன் செய்வது தவறாக இருந்தாலும் கூட அந்த தவறை சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு தைரியம் தேவை. அவனைப் போல தவறு செய்யாத ஒருவனால் தான் இவன் செய்வது தவறு என்று சொல்லவே முடியும். இப்படி புற உலகிலே மற்றவர்கள் செய்கின்ற தவறை சுட்டிக்காட்டுவதற்கே ஒரு பெரிய தைரியம் வேண்டுமென்றால் அதைவிட பெரிய தைரியம் எதற்கு தேவை தெரியுமா? நம்மிடத்திலே நாம் செய்கின்ற தவறுகளை நாமே சுட்டிக்காட்டிக் கொள்வதற்கு மிக மிக பெரிய துணிச்சல் ஒன்று தேவை. மற்றவர்களை தவறு என்று சுட்டிக்காட்டுகின்ற மனிதர்களிலே பெரும்பாலானவர்கள் தான் செய்கின்ற தவறை தைரியமாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே புற உலகில் இருக்கக்கூடிய தீமையை மட்டுமல்ல, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தீமையையும் துணிவோடு ஒப்புக்கொண்டு அந்த தீமையை தன்னிடத்திலே இருந்து அகற்றுவதற்கான மன உறுதி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களைத்தான் உலகத்தினுடைய மிகச்சிறந்த துணிச்சல்காரர்கள் என்று நாம் சொல்ல முடியும். அந்த துணிவு எவரிடத்திலே நிரம்பி இருக்கிறதோ அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை கொண்டவர்களாக இருப்பார்கள். தன்னையே வெல்ல முடிந்த ஒருவனால் இந்த உலகத்தை மிகச் சுலபமாக வெற்றி கொள்ள முடியும். இதை நாம் இன்னும் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், உலகத்தை வெல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் முதலில் உங்களை வெல்வதற்கு நீங்கள் தகுதியுடையவராக இருக்க வேண்டும். மற்றவர்களினுடைய தவறை சுட்டிக்காட்டுவதற்கு துணிச்சல் வேண்டும் என்றாலும் கூட ஒப்பீட்டளவிலே அதை நாம் சுலபமாக செய்து விடலாம். ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறை நாமே ஒப்புக்கொண்டு அதை சரி செய்வது என்பது மிகப்பெரிய சாதனை. அதை செய்ய துவங்கிவிட்டால் அடுத்தடுத்த சாதனைகள் எல்லாம் அணிவகுத்து உங்கள் வீட்டு வாசலிலே வந்து நிற்கும். உங்களுக்கு பெருமையை வழங்குவதற்கு, நமக்கு பெரும் நன்மையை வழங்கவல்ல இந்த அணுகுமுறையை உறுதியாக கடைபிடித்து அதனாலே உன்னதமான நிலைகளை நோக்கி நாம் நகருகின்ற ஒரு நல்ல நாளாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த புன்னாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
2: தமிழ் FM தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
1: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
3: அடிங்க.
4: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 திரஹம்ஸ் ஆஃப்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. சமீபத்திலே முகநூல் பக்கம் ஒன்றிலே வாசித்த ஒரு வாக்கியம் இது. கழுதைகளின் நீதிமன்றத்தில் சிங்கம் எப்போதும் குற்றவாளிதான். ஒரு சின்னஞ்சிறு வாக்கியம், ஆனால் அது காட்சிப்படுத்துகின்ற அந்த நிலை, அதை வைத்து அது சொல்லுகின்ற ஒரு கருத்து மிக ஆழமானது. பல நேரங்களிலே நாம் நம்முடைய அங்கீகாரத்தை மற்றவர்களினுடைய வார்த்தைகள் மற்றும் அபிப்பிராயத்தை வைத்தே தீர்மானிக்கிறோம். அதாவது அவர் நம்மை பற்றி என்ன சொல்லுகிறார், இவர் நம்மை பற்றி என்ன சொல்லுகிறார். அதாவது நான்கு பேர் நான்கு விதமாக பேசுகிறார்கள் என்பார்களே, அந்த நான்கு விதமான பேச்சுக்களும் வெவ்வேறானவையாக இருந்தாலும் கூட அந்த நான்கையுமே நம்மை பாதிக்கக்கூடிய ஒன்றாகவே நாம் மதிப்பிடுகிறோம். ஒவ்வொருவரும் நம்மை பற்றி ஏதேனும் குறை சொன்னால், விமர்சனம் சொன்னால், அதை வைத்துத்தான் நம்முடைய மதிப்பை தரத்தை நாமே தீர்மானிக்கிறோம். ஆனால் எல்லோரும் நிஜமாகவே உங்கள் மீதான அக்கறையோடு உங்களை பற்றிய கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் சொல்வார்களா என்பது கேள்விக்குறிதானே. நிஜமாகவே சிலர் நம்முடைய வளர்ச்சியை, நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து மகிழ்ந்து அதை பாராட்டலாம். அதன் ஊடாக நாம் செய்கின்ற சின்ன சின்ன தவறுகளை குறிப்பிட்டு காட்டி நம்மை விமர்சனம் செய்து நம்மை திருத்த முற்படலாம். அது நிச்சயமாக நம் மீதான அக்கறை. ஆனால் நிறைய மனிதர்கள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடும், சந்தேகப்படக்கூடும். இவன் எப்படி சாதாரணமாக நம்மோடு இருந்து கொண்டிருந்தவன் திடீரென்று இப்படி வளர்கிறானே, உயருகிறானே, பெருமை பெறுகிறானே என்று மற்றவர்களுடைய மனதை நம்முடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் பாதிக்கக்கூடும். அப்படிப்பட்ட மனிதர்கள் சொல்லுகின்ற அபிப்பிராயங்கள் கண்டிப்பாக நேர்மறையானதாக இருக்காது. அவர்கள் மனதிலே எழுகின்ற அந்த பொறாமை, சந்தேகம், காழ்ப்புணர்ச்சி இவற்றினுடைய வெளிப்பாடாகத்தான் அது இருக்கும். அதன் அடிப்படையிலே அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து கண்டிப்பாக நமக்கு எதிரானதாக இருக்கும், ஏன் அது உண்மைக்கு புறம்பானதாகவும் கூட இருக்கக்கூடும். அப்படி இருக்கையிலே அந்த அபிப்பிராயங்களை பார்த்து நாம் வருந்தக்கூடாது. அதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி நினைத்து நினைத்து கவலைப்பட்டு அதற்கு விளக்கம் சொல்ல முயற்சித்து நம்மை இப்படி சொல்லிவிட்டார்களே என்று நாம் வருந்தி கொண்டிருந்தால் நாம் முன்னேறுகின்ற வேகம் தடைப்படும். சிங்கம் கம்பீரமாக இருப்பதும், அது திறமையாக வேட்டையாடுவதும், காடு அதிர கர்ஜிப்பதும், கழுதைகளினுடைய வரவேற்பு கூறியதாக எப்படி இருக்கக்கூடும். ஆஹா, அந்த சிங்கம் பார்த்தாயா எத்தனை அழகாக கர்ஜிக்கிறது. நாம் என்னதான் உயிரை பிடித்து கொண்டு ஓடினாலும் எப்படியோ அந்த சிங்கம் நம்மை பிடித்து தின்று விடுகிறதே என்று கழுதைகள் சிங்கத்தை பாராட்டுமா என்ன. ஆகவே நாம் சரியான பாதையை வாழ்க்கையிலே தேர்ந்தெடுத்திருக்கிறோமா, சிறப்பாக சிந்திக்கிறோமா, நேர்மறையாக சிந்திக்கிறோமா, நல்ல முறையிலே செயல்படுகிறோமா, இதிலே நாம் மிக கவனமாக இருந்து நல்லதை மட்டுமே செய்யும்படியாக நம்முடைய அணுகுமுறைகளை அமைத்து கொண்ட பிறகு அதற்கான அங்கீகாரத்தை எல்லோரிடமும் எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. அவர்களாக நம் மீது எதிர்மறையான விமர்சனங்களை முன்வைத்தாலும் கூட புன்னகையோடு அதை கடந்து செல்ல பழகுவதுதான் தடுமாறாமல், மனம் பாதிக்காமல் நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையிலே நாம் வாழ்வதற்கான ஒரே வழி. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நம்ம வாழ்க்கையில இன்ஸ்பிரேஷனா ஒருத்தரை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வருது இவரோட பேரா தான் இருக்கும்.
2: நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது முக்கியம்.
3: கேரியரோட இனிஷியல் ஸ்டேஜ்ல பல விமர்சனங்களை சந்திச்சு அதையே பாசிட்டிவா மாத்தி மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கே முதல்வரா இருக்காரு.
0: தளபதி விஜயின் 52வது பிறந்த நாள் இன்று.
4: நீ வேற மாதிரி வாத்தியற.
3: நடிப்பு, பாட்டு, டான்ஸ் எல்லாம் ஒரு கை பார்த்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவரை ரசிக்காதவங்களே கிடையாது. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் FM.
5: We'll be back after a short commercial break.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 19 காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஜூன் மாதம் 22 தேதியான இதே தினத்துல கடந்த காலங்கள்ல என்னென்ன மாதிரியான சிறப்பு மிக்க துவக்கங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது, வரலாற்றினுடைய பக்கங்களை அலங்கரித்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆகச்சிறந்த ஆரம்பங்களை பற்றி முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதியில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1675 இங்கிலாந்தினுடைய அரசராக இருந்த இரண்டாம் சார்லஸ் அவர்களாலே உத்தரவிடப்பட்டு கிரீன்விச் அப்சர்வேட்டரி என்கின்ற ஒரு அமைப்பானது உருவாக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு விதமான காலநிலைகள், அதாவது அந்த நேர கணக்குகளை எல்லாம் நாம் இறுதி செய்யும் போது இந்த கிரீன்விச் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த நேரத்தை அடிப்படையாக வைத்து கணக்கிடுவது அப்படிங்கிறது ஒரு முறை. அதற்கு ஏற்றபடி ஒரு சரியான பூகோள அமைப்புல அந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கானது ஒரு கண்காணிப்பகமாக அப்சர்வேட்டரின்னு சொல்றக்கூடிய ஒரு அமைப்பானது அங்கே நிறுவப்பட்ட தினம் இன்றைய தினம். இதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானியல் ஆராய்ச்சி, கடல் வழி போக்குவரத்து, முன்பே சொன்னது போல நேர வரையறை, நம்ம ஊர்ல பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றோம், மேற்கத்திய நாடுகள்ல ஆல்மனக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கால கணிப்புகள், இப்படி பல விஷயங்களுக்கு இந்த கிரீன்விச் அப்சர்வேட்டரி அப்படிங்கிற நிறுவனமானது உதவக்கூடிய வகையிலே இயங்க துவங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1814 கிரிக்கெட் உலகத்தினுடைய மிகச்சிறந்த மைதானங்களிலே ஒன்றாக, அதுவும் பெருமை மிக்க மைதானங்களிலே ஒன்றாக போற்றப்படுகின்ற லண்டன் நகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய லார்ட்ஸ் மைதானம், அந்த மைதானம் அமைக்கப்பட்டு அதிலே முதன் முதலாக ஒரு கிரிக்கெட் போட்டி நிகழ்ந்த தினம் இன்றைய தினம். அதே போல 1832 ஜான் ஹோ அப்படிங்கிற ஒருத்தர் குண்டூசிகளை தயாரிப்பதற்கான ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார். அதற்கு முன்பு மனிதர்கள் அந்த பணியில ஈடுபட்டிருந்த போது ஒரு குண்டூசியை தயாரிப்பதற்கு 18 விதமான படிநிலைகளிலே அவர்கள் இயங்க வேண்டியிருந்தது, உழைக்க வேண்டியிருந்தது. அதையெல்லாம் சுலபமாக்கக்கூடிய வகையிலே திரு ஜான் ஹவ் அவர்கள் கண்டுபிடித்த அந்த இயந்திரம் மிக உதவிகரமாக இருந்திருக்கிறது. சின்னதாக இருந்தாலும் என்றென்றைக்கும் பயன்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பொருள் குண்டூசி, அதுவும் பெருமளவிலே பயன்படக்கூடிய ஒன்று. ஆகவே ஒவ்வொன்றையும் தயாரிப்பதற்கு அதிகமாக மெனக்கெட்டுக் கொண்டிருக்காமல் அதை சுலபமாக்கக்கூடிய வகையிலே ஒரு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது அந்த துறையிலே ஒரு மிகப்பெரிய துவக்கம். அதே போல 1847 டோனட் அப்படின்னு சொல்லப்படுகிற, உலகம் முழுக்க பலராலும் விரும்பப்படுகிற ஒரு தின்பண்டம், அந்த தின்பண்டத்தினுடைய அமைப்பு ஹான்சன் கிரிகோரி அப்படிங்கிற ஒரு இளைஞனாலே உருவாக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். அவருடைய தாய் என்ன பண்ணுவாங்களா, ஹான்சன் அவர்களுக்கு ஒவ்வொரு முறை அவர் வெளியில பயணங்கள் போகும்போதும் மாவி உருட்டி ஒரு உருண்டையாக்கி அதை எண்ணெயிலே பொறித்தெடுத்து அதனோட இனிப்பு சேர்த்து கொடுத்து விடுவாங்களாம். நம்ம ஊர் வழக்கத்துல சொல்லணும்னா இனிப்பு போண்டா, அதனுடைய மையப்பகுதியிலே சில நேரங்களிலே மாவு வேகாமல் இருப்பதை பார்த்த ஹான்சன் அவர்கள் என்ன பண்றாரு, தன் தாய் அந்த பண்டத்தை தயாரிக்கக்கூடிய அதே முறையிலே ஒரு சின்ன மாற்றம் செய்கிறார். நடுவுல தானே வேக மாட்டேங்குது, அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன துளைய போடுவோம் அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த இனிப்பு போண்டாவிற்குள்ளே ஒரு துளையை போட்டு அதை ஒரு இனிப்பு வடையாக மாற்றி இருக்கிறார். நம்ம ஊர் பாஷையில் அப்படித்தானே சொல்ல முடியும். அதற்கு பிறகு அதனுடைய ருசியும் வடிவமைப்பும் பெருமளவிலே பிரபலமடைந்து இன்றைக்கு உலகமெல்லாம் விரும்பக்கூடிய ஒரு தின்பண்டமாக அந்த டோனட் அப்படிங்கிற பண்டம் மாறி இருக்கிறது. அதற்கு காரணமாக அதனுள்ளே ஒரு வடிவமைப்பு மாற்றத்தை திரு ஹான்சன் கிரிகோரி அவர்கள் செய்து அது பிரபலமடைய துவங்கிய தினம் இன்றைய தினம். இப்படி பல சிறப்புமிக்க ஆரம்பங்கள், ருசியான ஆரம்பங்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் நிகழ்ந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் ருசிகரமானதாக மாற்றக்கூடிய, சுவாரஸ்யமானதாக மாற்றக்கூடிய பல சிறப்புமிக்க துவக்கங்கள் இன்றைய தினத்திலே நிகழட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 94 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. நாய்களுக்கும் ஓநாய்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஓரளவிற்கு பார்ப்பதற்கு அவை இரண்டுமே ஒன்று போல தோற்றமளிக்கும். ஆனால் நாய்களை விட ஓநாய்களை கண்டு நாம் அதிகம் அஞ்சுகிறோம் இல்லையா? அப்படி ஒரு பெரிய வேறுபாட்டை, ஒரு அச்சத்தை நாய்களை விட ஓநாய்கள் அதிகம் வழங்குவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், நாய்கள் இருக்கிறதே அவை எப்போதுமே குறைத்து குறைத்து சப்தம் எழுப்பிக் கொண்டே இருக்கும். ஆனால் ஓநாய்கள் இருக்கிறதே அவை பெரும்பாலும் சப்தம் எழுப்புவதில்லை. வேட்டையாட முடிவு செய்துவிட்டால் இன்னும் ஆழமான அமைதியை அவை கடைபிடிக்கும், தந்திரமாக நகர்ந்து முன்னேறும். எப்போது சரியான நேரம் வருகிறதோ அப்போது ஒரே பாய்ச்சலாக தன்னுடைய இரையை நோக்கி பாய்ந்து தன் தேவையை அது நிறைவேற்றிக் கொள்ளும். வீணாக ஒலி எழுப்பி தன்னுடைய தேவையை மிக கவனமாக நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற நாய்களை அது நம்மை தாக்க வந்தாலுமே கூட சமாளிப்பது என்பது ஓரளவுக்கு இயலக்கூடிய காரியம்தான். ஆனால் மிக தந்திரமாக செயல்படுகின்ற, தன்னுடைய நோக்கத்தில் மட்டுமே கவனமாக இருந்து வெற்றியை மிக எளிதாக சாத்தியப்படுத்துகின்ற வல்லமை கொண்ட ஓநாய்களை சமாளிப்பது மிக மிக கடினம். ஆகவேதான் அவற்றை நாம் அச்சுறுத்தலுக்குரிய விலங்காக கருதி அவற்றை கண்டு நடுங்குகிறோம். இதை எப்படி நாம் மனிதர்களோடு பொருத்தி பார்ப்பது என்றால், என்ன நோக்கமோ அதிலே மட்டும் கவனம் வைத்து நான் இதை செய்யப் போகிறேன், அதை செய்யப் போகிறேன் என்று செய்ய துவங்குவதற்கு முன்பாகவே டமாரம் அடித்துக் கொண்டு தெரியாமல், செய்யப் போகிறேன் என்று சொல்வதை காட்டிலும் வெற்றிகரமாக அதை செய்து முடித்துவிட்டு செய்துவிட்டேன் என்று சொல்வதில்தான் ஒரு மிகச்சிறந்த திறமையாளனுடைய ஆளுமை வெளிப்படும். நிறைகுடம் தழும்பாது என்பார்களே, அப்படி ஒரு விஷயத்தை திறமையாக செய்கின்ற ஆற்றலுடைய ஒருவன் அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்க மாட்டான். செயல்பட வேண்டிய நேரத்திலே அப்படி பேசிக் கொண்டிருப்பது என்பது நேர விரயமும் கூட கவன சிதறலையும் உங்களுக்கு வழங்கிவிடும். மற்றவர்கள் அதை பற்றி வெவ்வேறு கருத்துக்களை சொல்லும் போது அந்த செயலிலே நமக்கு இருக்கக்கூடிய உறுதித்தன்மை குலைந்துவிடும். சிறப்பான நோக்கங்களை முன்வைத்துவிட்ட பிறகு அதை நோக்கி மிக அமைதியாக, ஆனால் அதே நேரத்திலே மிக வேகமாக, மிக ஆழமாக நாம் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய சிறப்பான நோக்கங்களை நம்மாலே நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஓநாய்கள் என்பவை அச்சுறுத்தலுக்குரிய மிருகங்களாக இருக்கலாம், ஆனால் அவற்றினுடைய செயல்பாடு அதை நேர்மறையான விதத்திலே நாம் நம்முடைய அணுகுமுறையாக்கிக் கொள்ளும் போது வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகச்சிறந்த உபாயமாக அவை நமக்கு உதவுகின்றன. இப்படி நல்ல நல்ல விஷயங்களை நமக்கான நெறிகளாக நாம் கடைபிடிக்க துவங்குகின்ற எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கின்ற நாளாகவே அமையும். இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு நாளாக நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: காலை வணக்கம். 7:04 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தா சுங்ககிட்ட பேசுறதுக்கு. June 22nd and yet another Monday, last Monday of this month. இல்ல அடுத்த வாரமும் ஒரு மண்டே வருமா? பட் வாட் எவர் இட் இஸ், அடுத்த வாரமும் ஒரு மண்டே வருது. 29th வேற வருது இல்ல. ஸோ லாஸ்ட் ஹோல் வீக் ஆஃப் த மந்த் ஆஃப் ஜூன். அடுத்த வாரங்கும் போது அவ்வளோதான், ஜூலைக்காக நம்ம தயாராகி இருப்போம். ஸோ ஜூன் மாதம் எப்படி போயிட்டு இருக்கு? லாஸ்ட் ஒன் வீக், லெட்ஸ் ட்ரை டு மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் திஸ் மந்த். ஸோ நல்லபடியாக இந்த வாரம் நமக்கு போகட்டும், இந்த மாதமும் நல்லபடியாக முடியட்டும். அப்புறம் என்ன பண்ணீங்க வீக்கெண்டுக்கு? ஆஸ் யூஷுவல் ரிலாக்ஸிங்கா இல்லை பிஸியான வீக்கெண்டா? எனக்கு வந்து நல்ல ரிலாக்ஸ்டான ஒரு வீக்கெண்டாக போச்சு, அவ்வளோதான். வெளியிலலாம் வந்து சுற்றுறதுக்கு தோணவே மாட்டேங்குது, அவ்வளோ வெயிலாக இருக்கு இல்லையா அந்த காரணத்தினால. அண்ட் ஒஃபிஷியலி சம்மர் ஹேஸ் பிகின் ஃப்ரம் எஸ்டர்டே. பார்த்தீங்களா, நேற்றுக்கு தான் வந்து லாங்கஸ்ட் டே ஆஃப் த இயர் கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் நான். ஸோ நேத்தியிலிருந்து ஒஃபிஷியலி சம்மர் ஆரம்பிச்சாச்சு இங்கே நம்ம யூஏஇயில். இனிமேல் வந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, அது பாட்டுக்கு ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும். நம்மளும் வந்து அதோட கேட்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அதர்வைஸ் ஹவுஸ் எவ்ரி திங், வீட்டில் எல்லாரும் நலமா, ஊரில் அனைவரும் நலமா, வேலையெல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கா, அனைவரும் நலம் நம்புறேன், இங்கே அனைவரும் நலம். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் இப்போலேருந்து ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். நிறைய பாட்டெல்லாம் உங்களுக்காக இருக்கு. இன்னைக்கு நம்ம தளபதி, நம்ம தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர், ஆக்டர், சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள். அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நம்ம வந்து தெரிவிச்சிடலாம். அமேசிங்கான ஒரு இயர் அவருக்கு இல்லையா, ஸ்பெக்டாகுலரான ஒரு இயர், ஹிஸ்டாரிக் இயர். அவருடைய வாழ்க்கையிலேயே முக்கியமான வருஷம் இது, அவருடைய பிறந்தநாள். அதுவும் சாதாரண பிறந்தநாள் கிடையாது இல்லையா. அவர் எவ்வளோ மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பார் இந்த ஒரு நாளுக்காக, இந்த ஒரு தருணத்துக்காக இல்லை. ஸோ லெட்ஸ் விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட் அண்ட் அ வெரி ஹாப்பி பர்த்டே. அவருடைய பாடல்கள் தான் வந்து பேக் டு பேக் ரெண்டு சாங்ஸை நம்ம வந்து கேட்க போகிறோம் த்ரூ அவுட் த டே. அதை தவிர்த்து வேறு என்ன, ஆஸ் ஆல்வேஸ் அப்படியே தான் போக போகுது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கே ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ட்ரைவ் சேஃப் அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேப்லாம் ஓப்பன் பண்ணி எங்கே டிராஃபிக் என்ன ஏது, ஊர் உலகத்தில் என்ன நடக்குது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் அப்டேட் பண்ணுவேன். நான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கே இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, இப்போ நான் பேசுறதுங்கிறத இன்ஸ்டாகிராம் வழியாக எனக்கு தெரியப்படுத்துவீங்களாம். ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னுடைய பேஜ், KIRTHANA. ஓகே, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போயிட்டு எனக்கு ஜஸ்ட் இன்பாக்ஸ் பண்ணுங்கள் எந்த ஊர்லேருந்து நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா. தொடர்ச்சி இது வீக்கெண்ட் என்ன பண்ணீங்கிறதையும் எனக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஒன்றும் பண்ணல அப்படின்னா ஒன்றும் பண்ணல, இல்லை வெளியில் போனேன் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வந்து முடிஞ்சால் எனக்கு நீங்கள் ட்ரை பண்ணி இருப்பீங்களா. சரியா, ஆரம்பிக்கலாமா? குட் மார்னிங்.
1: பேக் டு பேக்
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு, ரெண்டு பாட்டு.
0: தளபதி விஜய் பர்த்டே ஸ்பெஷல்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
3: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
2: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
3: கூடவே வீக்லி டிரா.
2: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: மலையாளம் தெலுங்கு ஒரே இடத்துல ஒரு நல்ல ஹோஸ்டா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: நான் எனக்கு கிடைச்சது
7: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
10: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri, pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க. This Hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: நம்ம துபாயில் இல்லை, ஒரு புது செட் ஆஃப் கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ரிகார்டிங் பப்ளிக் பிஹேவியர் அண்ட் செலிப்ரேஷன்ஸ். துபாய் வந்து இட்ஸ் அ வெரி ஹாப்பனிங் சிட்டி இல்லை, துபாயில் வந்து பல செலிப்ரேஷன்ஸ் நடக்கும். அண்ட் அப்படி இருக்கும்பொழுது நம்ம பப்ளிக் இன்வால்வ் ஆகக்கூடிய செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்து இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆஃபிஷியல் கைட்லைன்ஸ் ஒன்று வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, துபாய் எமிரேட் The world's most civilized city அப்படிங்கிற அந்த பெயரை வந்து இன்னும் தக்க வைக்கணும். அண்ட் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சிவிலைஸ்ட் சிட்டிங்கிற இந்த ஒரு ஒரு பெருமையை வந்துட்டு இன்னும் பல ஆண்டுகளுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது வந்து ஒரு ஹை லெவல் கவர்மெண்ட் கமிட்டி மீட்டிங்கினுடைய முடிவில் வெளியிட்டிருக்காங்க. த டுபாய் சிவிலிட்டி கமிட்டி இவங்க தான் வந்து இந்த ஃபிஃப்த் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இதில் அவங்க ரெண்டு லேண்ட்மார்க் இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து ஒரு கைட் புக் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அந்த கைட் புக்கில் வந்துட்டு இந்த கோட் ஆஃப் கான்டக்ட்லாம் கொடுப்பாங்க இல்லையா, பப்ளிக் ஸ்பேசஸில் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்ட்டு அது. அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு ஒகேஷன் செலிப்ரேட் பண்ணும்பொழுதும் எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும், அண்ட் ஒரு ஒரு செலிப்ரேஷனும் வந்து துபாய் ஆஸ் அ கம்யூனிட்டியாக அதோடைய வேல்யூஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அழகாக வெளிக்கொண்டு வருதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து சொல்கிற மாதிரி இந்த ஒரு கைட்லைனை வெளியிட போகிறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ துபாய் நம்ம பார்த்தோம்னா நாட் ஜஸ்ட் ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு சிட்டி, ஃபேன்சியான சிட்டி அப்படிங்கிறதையும் தாண்டி இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பப்ளிக்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, அண்ட் பப்ளிக்கோடைய பிஹேவியர் தான் வந்து இட் ஃபார்ம்ஸ் த டிஎன்ஏ ஆஃப் த சிட்டி இல்லையா. அதனால இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்து நம்ம எவ்வளோ சிவிலைஸ்டாக பிஹேவ் பண்ணணுங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறதுக்காக இந்த ஒரு மீட்டிங்கின் முடிவில் இப்படி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அந்த கைட்லைன்ஸில் என்ன வரும் ஏது வரும் அப்படிங்கிறதெல்லாம் விரைவில் அவங்க வெளியிடுவாங்க என்று எதிர்பார்க்கப்படுது.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: அண்ட் இன்றைக்கி காலையில் நம்ம கண் விழிக்கும்பொழுதே ரொம்ப கண் விழிக்கும் போதுங்கிறத விட நேற்றுக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த செய்தி வெளியாயிடுச்சு. ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு செய்தி. கட்டாரில் வந்து ஒரு மேஜர் பிளாஸ்ட் ஒன்று ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். ராஸ் லஃபான் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற அந்த இடத்துல கிட்டத்தட்ட 54 ஒரு 60 பேருக்கு வந்து அடிபட்டிருக்கு. ஒரு 18 பேர் காணும் அங்கே க்ரூவில் இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. பர்சான் கேஸ் சப்ளை ஃபெசிலிட்டி இன் திஸ் ராஸ் லஃபான் ஏரியாவில் கட்டாரினுடைய மிக மிக முக்கியமான எனர்ஜி செக்டர்னுடைய ஒரு இடமாக அது பார்க்கப்படுது, ஹப்பாக பார்க்கப்படுது. அண்ட் அங்கே வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால இந்த ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்பட்டு நிறைய பேருக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐ எம் ரியலி ஹோப்பிங் பீப்புள் ஆர் சேஃப். ஸோ பார்த்து பத்திரமா இருந்துக்க சொல்லுங்க. ஓகே, ஜஸ்ட் ப்ளீஸ் டேக் கேர். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் கட்டாரில் இருக்காங்களோ அவங்க கிட்ட சொல்லுங்கள். அண்ட் அடுத்ததாக அசலின் ஒரு காதல், அதுக்கப்புறம் அமர்க்களம் அண்ட் சிவாஜி படங்கள் இருந்தெல்லாம் வரிசையாக பாட்டு உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். இது மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா 89.4 தமிழ் எஃப்எம்.

99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசி.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: பல விமர்சனங்களை சந்திச்சு அதையே பாசிட்டிவா மாத்தி மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கே முதல்வரா இருக்காரு.
0: தளபதி விஜயின் 52வது பிறந்த நாள் இன்று.
2: நீ வேற மாதிரி வாத்தியார.
1: நடிப்பு, பாட்டு, டான்ஸ் எல்லாம் ஒரு கை பார்த்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவரை ரசிக்காதவங்களே கிடையாது. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
3: We'll be back. Commercial break.
1: அமீரகத்திலிருந்து உலகின் கடைக்கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
0: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
1: எந்த வேலையும் செய்ய முடியாம உங்களை படுத்தக்கூடிய சைனஸ்ல இருந்து ஆயுர்வேத முறையிலிருந்து விடுபட விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்.
4: ஆயுட்ரீட் ஆயுர்வேத கிளினிக், துபாய் சிலிகனோசிஸ் மற்றும் DIP.
5: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச்
0: தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும்.

0: 7:45 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year 0 VAT 0 interest and 9680 EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: All right, 311-ல் டிராஃபிக் அப்படி ஜாஸ்தியாக இருக்குது, திக்கு முக்காடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. மாட்டிக்கிட்டு அல்துவார் 4-ல் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு, அதனால கன்ஜஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இலெவன்லேயும் ஒரு கிராஷ் ஒன்று ஆகிருந்தது கொஞ்சம் நேரம் முன்னாடி, பட் ஐ திங்க் இட்ஸ் கிளியர்ட் நவ். பட் ஸ்டில் இலெவனில் வந்து டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. அண்ட் தென் இது என்ன ரோடு, இது S115 அல்தாவூன் ஸ்ட்ரீட்லேயும் வந்து எக்ஸ்ட்ரீம் கன்ஜஷன் பார்க்க முடியுது. அப்புறம் பேரூட் ஸ்ட்ரீட் அண்ட் தென் வேறு எங்கே மலியஹா ஸ்ட்ரீட், அப்புறம் 611, எல்லா ரோட்ஸ்லையும் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம அல்கேல் ரோட்லேயும் நம்ம பார்த்தோம்னா அந்த அல்கூஸ் 4th கிட்டலாம் பயங்கர கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தென் துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரெச் ஆஃப் ராசல்கூர் ரோட், JVC பக்கத்தில் இருக்கிற அல்கேல் ஸ்ட்ரெச், துபாய் சவுத் ஏரியாவில் நம்ம பார்த்தோம்னா 311 அந்த ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் அபவுட் இருக்கே அதை நோக்கி போகக்கூடிய ஸ்ட்ரெச் ஆஃப் 311 சொல்லி எல்லா இடங்களும் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. மண்டே மார்னிங்கே உரிய டிராஃபிக், மண்டே மார்னிங் மேட்னஸ். ஸோ பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணுங்க.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: Okay, Instagram-il anippina messages ella onona paapoma. யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, குமார் குட் மார்னிங், யூசுப் கனி குட் மார்னிங். யூசுப் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஹெடிங் டுவர்ட்ஸ் ஒர்க், ஷார்ஜா டு துபாய், டைட்லி பேக் டிராஃபிக் இன் 611 அப்படின்னு தெரியுதே மேப்பில். கரீம் குட் மார்னிங் டு யூ. ஃபயாஸ் குட் மார்னிங், நியூ வீக் நியூ எனர்ஜி சொல்லியிருக்காரு. அப்புறம் வேறு யார் சங்கர் கலியபெருமாள் குட் மார்னிங், செல்வராஜ் குட் மார்னிங் டு யூ. அதுக்கப்புறம் ஜான்சி, இனிய காலை வணக்கம் கீர்த்தனா, ஹாப்பி பர்த்டே தளபதி, வீக்கெண்ட் ஆஸ் யூஷுவல் எப்படி போச்சுன்னே தெரியலப்பா, சண்டே ஷாப்பிங் ஒன்லி அப்படின்னு சொல்லி ஜான்சி ஃப்ரம் கராமா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதே தான் வருது, ஆனால் எப்படி போகுதுன்னு தெரியறதில்ல வீக்கெண்ட். நிவாஸ் குட் மார்னிங், ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்காரு தளபதி விஜய்க்கு. நிறைய பேர் வந்து அவருக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணி மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க எனக்கு. அண்ட் வீக்கெண்ட் ஸ்பெஷல் என்னன்னா, ஆஃபீஸ்க்கு ஓடிட்டேன் நானே எமர்ஜென்சி ஒர்க்குக்காக அப்படின்ட்டு. சில சமயங்கள் இப்படி தான் ஆகும்ல, நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃபுட்டோ இல்லை வந்து ஏதாவது நல்ல ஒரு பிளானோ போட்டிருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி எமர்ஜென்சி கால்லாம் வந்ததுன்னா எப்படி இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. வீக்கெண்ட் அப்புறம் வரும், ஆனால் ஆஃபீஸில் ஏதாவது எமர்ஜென்சினா போகத்தானே வேணும் இல்லையா. குட் மார்னிங் ஃப்ரம் லண்டன், ஹவ் யூ அப்படின்னு ஜேசோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஐ எம் ஃபைன் தேங்க் யூ. சையத் குட் மார்னிங், ரவி சங்கர் குட் மார்னிங், செல்வராஜ் குட் மார்னிங், வேறு யார், ராஜேஷ் ராஜேந்திரன் குட் மார்னிங், ஹாவ் அன் அமேசிங் டே உங்களுக்கும். இந்த வாரம் நல்லா அமைதியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அன்வர் ஃப்ரம் ஷார்ஜா மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அண்ட் தென் முகமது ரிஸ்வான் கான் குட் மார்னிங் ஃப்ரம் டியரா, ஹாப்பி மண்டே டு யூ டூ, ஹேட் அ குட் சண்டே, லாங் டிரைவ் ஃப்ரம் அஜ்மான் டு ஜுமேரா போயிருந்தேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. பெனிட்டா பம்மல் சென்னையிலேருந்து குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் எல்லாருக்கும் நல்ல ஒரு அமைதியான ஒரு ரிலாக்ஸிங்கான வீக்கெண்டாக தான் போயிருக்குன்னு நம்புகிறேன் நான். எனிவே அடுத்ததாக மனசு திட்டம் எட்டு யாருக்கு வேணும், 800-8940 நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா இப்போது பிரேக்குக்கு அப்புறமா நீங்கள் கேட்குற பாட்டு உங்களுக்காக நான் அப்ளை பண்ணுவேன். நல்ல பாட்டாக கேளுங்க, அவ்வளோதான். ஓகே, ஹாய் குட் மார்னிங், கட்டாகி விட்டது. ஹலோ குட் மார்னிங்.
2: ஹலோ குட் மார்னிங், வணக்கங்க, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேங்க, யார் பேசுகிறீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், என் பேர் வேணுங்க.
0: வேணு, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நாங்க எல்லாரும் டிராபிக்ல சிக்கிட்டு இருக்கோம், நீங்க ஜாலியா ரூவேஸ்க்கு டிராபிக் இல்லாம போயிட்டு இருக்கீங்க. சரி சரி சரி, என்ன பாட்டு வேணும்? வேணும் ஒரு பாட்டா அவர் பாடி இருக்கிற பாட்டு, நிலாவே வா, எஸ் நிலவே நிலவே பாட்டு இருக்கு, அந்த பாட்டு வேணுமா உங்களுக்கு?
2: அவரே பாடியிருப்பாரு, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அதாவது இப்ப அவர் பாடின பாட்டுக்கும் அப்ப அவர் பாடின பாட்டுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ்,
0: ரொம்ப வருஷம் முன்னாடி. வித்யாசாகர் அவருடைய மியூசிக்ல வெளியான ஒரு படம் நினைக்கிறேன் இல்லையா. ஓகே, வேணும், டெஃபினெட்லி ப்ளே பண்றேன், சரியா? நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தோம்னாலே ஒரு ஒரு நல்ல ஒரு யங்கான ஒரு வாய்ஸ். ஸோ அவர் யங்காக இருக்கும்போது அது இன்னும் வந்து யங்காக இருக்கும். ஸோ அப்படி அவர் பாடின ஒரு பாட்டு நிலாவேவா படத்துலேருந்து அந்த பாட்டை நான் ஒரு பிரேக் அப்புறமா ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி 8 மணிக்கு மேலே செய்திகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பேசுகிறேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா 89.4 தமிழ் FM.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
2: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
0: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
4: You are with Kirtana on Mersal Morning.
5: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
6: Manasu thottu mittu.

0: உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள் ஜோயாலுகாஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்
1: விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars
2: வணக்கம் காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூட உள்ளது. 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று சட்டசபை மீண்டும் கூடுகின்றது. ஆளுநர் உரை மீதான விவாதம் இன்று தொடர்கின்றது. முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகின்றது. இதனையொட்டி சட்டப்பேரவையில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. கடந்த சட்டப்பேரவையின் 2ஆம் நாள் கூட்டத்தில் மேகதாது அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்தார். சட்டப்பேரவையில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஆதரவளிக்க தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதன் பின்னர் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கிடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டிருந்தது. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேர் கிராமத்தில் கடல் உணவு பதப்படுத்தும் தனியார் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் வட மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 63 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. இந்நிலையில் இவ்விவகாரம் தொடர்பில் இன்று சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்ப திமுக திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்பொழுது ஆரம்பமாகியுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: இந்தியாவும் 27 நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியமும் தாராள வர்த்தக ஒப்பந்தத்தில் வரும் டிசம்பருக்குள் கையெழுத்திட உள்ளன. மேலும் இந்த ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நடைமுறைக்கு வர வாய்ப்புள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். இந்த ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி இந்த ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்துள்ளதாக இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் அறிவித்திருந்தன. இந்நிலையில் மும்பையில் பட்டய கணக்காளர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கிட்டத்தட்ட 0% வரியுடன் ஒட்டுமொத்த ஐரோப்பிய சந்தையும் இனி நமக்காக திறக்கப்படும் என்றார். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தாராள வர்த்தக ஒப்பந்தம் டிசம்பருக்குள் கையெழுத்தாகி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மார்ச் மாதத்துக்குள் நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
2: தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் பால் கபூர் இலங்கைக்கான அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு வருகை தந்துள்ளார். அவர் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருந்து பல முக்கியஸ்தர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது சிரேஷ்ட அரசு மற்றும் வர்த்தக தலைவர்களுடனான அவரது சந்திப்புகள் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை வளர்ப்பதிலும் கடற்சார் ஒத்துழைப்பை பலப்படுத்துவதிலும் கவனம் செலுத்த உள்ளது. அத்துடன் 2 நாடுகளிலும் காணப்படும் வேலைவாய்ப்புகளுக்கும் செழிப்புக்கும் உதவி செய்யும் வர்த்தக நடவடிக்கைகளுக்காக இந்து சமுத்திரம் பாதுகாப்பானதாகவும் திறந்ததாகவும் இருப்பதை உறுதி செய்வதிலும் கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் டெலிவரி மோட்டார் சைக்கிள்கள் தொடர்பான 1000க்கும் மேற்பட்ட சாலை விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக 2025ஆம் ஆண்டில் துபாயில் டெலிவரி மோட்டார் சைக்கிள்கள் தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட சாலை விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது முந்தைய ஆண்டில் பதிவான 854 விபத்துகளில் இருந்து குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாகும். இந்த புள்ளி விவரங்கள் துபாய் காவல்துறை 2025ஆம் ஆண்டில் டெலிவரி ஓட்டுநர்களுக்கு கிட்டத்தட்ட 80,000 போக்குவரத்து விதிமுறை மீறல் அபராதங்களை விதித்துள்ளதாக வெளியிட்ட தகவல்களுடன் வந்துள்ளன. இதே எண்ணிக்கை முந்தைய ஆண்டில் 70,000 சற்றே அதிகமாக இருந்தது. இந்த தரவுகள் வேகமாக வளர்ந்து வரும் டெலிவரி துறையில் சாலை பாதுகாப்பு தொடர்பான சவால்கள் இன்னும் தொடர்ந்து இருப்பதை வெளிப்படுத்துகின்றன.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போரை முடிவுக்கு கொண்டுவரும் இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் ஊக்கமளிக்கும் முன்னேற்றத்துடன் நிறைவடைந்துள்ளதாக நடுவர் நாடுகளான கத்தார் மற்றும் பாகிஸ்தான் ஆகியன தெரிவித்துள்ளன. இந்த பேச்சுவார்த்தைகள் கடந்த வாரம் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஆரம்ப ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சுவிட்சர்லாந்தில் தொடங்கின. இன்று வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் கத்தார் மற்றும் பாகிஸ்தான் உயர்மட்ட குழு 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான செயற்திட்ட பாதையொன்றில் ஒப்புக்கொண்டதாக தெரிவித்துள்ளன. தொழில்நுட்ப ரீதியான பேச்சுவார்த்தைகள் வாரம் முழுவதும் தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைகளில் முன்னதாக ஈடுபட்டிருந்த ஓர் அமெரிக்க தூதுவர் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படுவது மற்றும் லெபனானில் போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவது தொடர்பாக ஈரான் வெளியிட்டிருந்த சில குழப்பமான தகவல்களை தெளிவுபடுத்துவதிலேயே விவாதங்கள் கவனம் செலுத்தியதாக தெரிவித்திருந்தார். நடுவர் நாடுகளின் கூட்டு அறிக்கையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக வணிக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்லும் நோக்கில் சம்பவங்கள் மற்றும் தகவல் பரிமாற்ற தகவல்களை தவிர்க்க ஒரு தொடர்பு வழி உருவாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
3: Brought to you by Zoho.com. Zoho Recruit இருக்கும்போது candidate recruitment பத்தி ஒரு கவலையும் இல்ல. Call 800 Zoho or visit Zoho.com/recruit.
2: உலக சந்தையில் எண்ணெய் விலை தொடர்ந்தும் $80 கீழ் சரிந்துள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 0.33% சரிந்து $75.60 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 1.53% சரிந்து $79.34 உள்ளது. இதனிடையே உலக சந்தையில் தங்கத்தின் விலையும் தொடர்ந்தும் சரிந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,175.45 உள்ளது. இந்த விலை மாற்றம் அமீரகம் மற்றும் சென்னை சந்தைகளிலும் பிரதிபலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
3: விளையாட்டுச் செய்திகள்.
2: இரண்டாயிரத்து 2026 ஆண்டுக்கான கால்பந்தாட்ட உலகக்கோப்பை தொடரின் நேற்றைய போட்டியில் சவுதி அரேபியாவுக்கு எதிரான போட்டியில் ஸ்பெயின் அணி வெற்றியுடன் ஆரம்பித்தது. இந்த போட்டியில் 4-0 என்ற கோல் கணக்கில் சவுதி அரேபிய அணியை ஸ்பெயின் அணி வீழ்த்தியது. லமின் யமால் போட்டியின் 10வது நிமிடத்தில் ஸ்பெயின் அணிக்கான முதல் கோலை பெற்றார். கால்பந்து ஜாம்பவான் பிலீவுக்கு அடுத்ததாக இளவயதில் முதல் கால்பந்து கோலை போட்ட 2வது வீரர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். இதேவேளை ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் நேற்று நடைபெற்ற பெல்ஜியம் மற்றும் ஈரான் அணிகளுக்கு இடையிலான போட்டி கோல் எதுவும் போடப்படாமல் 0-0 என்ற கோல் கணக்கில் நிறைவடைந்தது. இதேவேளை கேப் வாரே மற்றும் உருகுவே அணிகளுக்கு இடையிலான போட்டி 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் நிறைவடைந்தது. இன்றைய தினத்தில் அர்ஜென்டினா மற்றும் ஆஸ்திரியா அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறவுள்ளது. அத்துடன் பிரான்ஸ் மற்றும் ஈராக் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் இன்று நடைபெறவுள்ளது.
3: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the #1 auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று பொதுவாக தெளிவான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமீரகம் முழுவதும் இந்த வாரம் வெப்பமான வானிலை நிலவக்கூடும். உள்ளக பிராந்தியங்களில் வெப்பநிலை 49°C வரையில் உயர்வடையக்கூடும். சில பகுதிகளில் அதிக ஈரப்பதம், மூடுபனி மற்றும் மழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக முன்னறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கிழக்கு பகுதிகளில் மேகங்கள் உருவாகக்கூடும். இன்றிரவு முதல் செவ்வாய்க்கிழமை காலை வரை குறிப்பாக மேற்கு பகுதிகளில் உள்ள கடலோர மற்றும் உள்நாட்டு பகுதிகளில் ஈரப்பதம் அதிகரிக்கும். இதன் காரணமாக சில இடங்களில் மூடுபனி அல்லது மெல்லிய பனிமூட்டம் உருவாகும் வாய்ப்பும் உள்ளது. நாளை முதல் 3 நாட்களுக்கு நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதுடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
5: Star of the month. Singer SPB.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:16 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம தளபதி தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளிற்காக அவருடைய சாங்ஸ் எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்ததான் வந்து ஜில்லாலிருந்து எப்பமா மாற்றிட்டு அதுக்கப்புறம் கத்தியிலிருந்து பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள்தா அப்படின்ட்டு நல்ல நல்ல பாட்டெல்லாம் உங்களுக்காக நாங்கள் பிளே பண்றதுக்கு இருக்கோம். உங்களுடைய மண்டே மார்னிங் எப்படி போயிட்டு இருக்கு? ஹவு இஸ் இட் கோயிங்? பயங்கர பிஸியா இருக்கா? பயங்கர பரபரப்பா இருக்கா? என்ன நடக்குது? ஜூன் மாசத்தினுடைய லாஸ்ட் வீக்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆஃபிஷியலி சம்மரும் ஆரம்பிச்சாச்சு. இனிமேல் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கூட நமக்காக பாவம் பார்க்காது. ஆனா என்ன தெரியுமா, இப்ப சம்மர் ஆரம்பிச்ச உடனே குழுகுளுன்னு ஒரு செய்தி ஒண்ணு சொல்லிருக்காங்க, கேள்விப்பட்டீங்களா? மழை வரும் எதிர்பார்க்கப்படுது நம்ம அமீரகத்துல. கேள்விப்பட்டீங்களா நீங்க? டெம்பரேச்சர் வந்து 43 degrees வரைக்கும் போகுதா? போது ஹியூமிடிட்டி இருக்க போது, ஃபாகி மார்னிங்ஸ் இருக்க போது. ஆனா அதோட சேர்த்து இந்த வாரம் டியூஸ்டே, தட் இஸ் நாளையில இருந்து ஆரம்பிச்சு ஒரு 3 மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரோலஜி ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இன்னில இருந்து பாத்தீங்கன்னா கிளவுட் டெவலப்மெண்ட் வந்து ஆரம்பிக்குமா ஈஸ்டர்ன் ஏரியாஸ்ல. சோ அங்கிருந்து ஆரம்பிச்சு டியூஸ்டே மார்னிங் வந்து ஓவர் சம் கோஸ்டல் அண்ட் இன்லண்ட் ரீஜன்ஸ்ல, எஸ்பெஷலி வந்து வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரியில ஃபாக் ஃபார்மேஷன் அண்ட் மிஸ்ட் ஃபார்மேஷன்லாம் வரப்போகுது. அண்ட் டெம்பரேச்சர் வந்து 49 degrees வரைக்கும் இருக்க போது. அண்ட் ஃப்ரம் டியூஸ்டே த்ரூ ஃப்ரைடே பார்ட்லி கிளவுடி கண்டிஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் மதிய நேரங்களில் லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மழை வரப்போகுதுன்னு சொன்னாலே நிச்சயமா இங்கே மழை வந்துடும், அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த கண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவாக துபாய் பக்கமா இல்லை எந்த பக்கம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஹாப்பியாகும் இல்லையா. அண்ட் ஐ ரியலி ஹோப் துபாய் பக்கம் கொஞ்சம் மழை வந்தால் நல்லா தான் இருக்கும்ட்டு என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: Back to back.
2: அடுத்தது ரெண்டு பாட்டு.
0: தளபதி விஜய் பர்த்டே ஸ்பெஷல்.

0: தளபதி விஜய் பர்த்டே ஸ்பெஷல்.
1: You know what? Guess who's back? We back, baby!

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு திரகம் என்ன வாங்கலாம்? கரெக்ட்டாயா? இப்போ கோல்ட் டே வாங்கலாம்.
2: டேய், என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரகம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரகம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரகம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரகம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தி ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன். பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
4: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
3: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரஹம்ஸ்.
4: கூடவே வீக்லி டிரா.
3: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
6: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
0: செழித்தையும் தமிழை ஒளியே.

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள் Joy Alukas, the world's favorite jeweler.
2: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: Hi Malini. I'm Krishnan. நான் இதை சொல்லியாகணும். நீ அவ்வளவு அழக. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாய் தானாச்சா.
2: பல விமர்சனங்களை சந்திச்சு அதையே பாசிட்டிவா மாத்தி மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கே முதல்வரா இருக்காரு.
3: தளபதி விஜயின் 52வது பிறந்த நாள் இன்று.
4: நீ வேற மாதிரி
2: நடிப்பு, பாட்டு, டான்ஸ் எல்லாம் ஒரு கை பார்த்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவரை ரசிக்காதவங்களே கிடையாது. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் எஃப்எம். ஜாயிண்ட் பெயின்னாலையும் ப்ராப்பர் பாடி பிளெக்சிபிலிட்டி இல்லாமலும் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால கஷ்டப்படுறீங்களா? அப்போ ஆயுர்வேத தீர்வு இருக்கே.
5: ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், டுபாய் சிலிகனோசிஸ் மற்றும் டிஐபி.
6: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
7: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
6: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
7: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
6: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
2: கேட்டிங்களா? பிக் நியூஸ் ஃப்ரம் தி யுஏஇ லாட்டரி. அந்த மாபெரும் 30 மில்லியன் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. கங்கிராச்சுலேஷன்ஸ் டு தாயப் ஃப்ரம் நேபாள். அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிராவில கலந்துகிட்டு மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். கெட் யுவர் டிக்கெட் நவ் அட் தி யுஏஇ லாட்டரி.ae. brought you by the game LLC, licensed by the GCGRA.
8: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.

0: மெர்சல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். கோல்ட் ரேட் பாத்தீங்களா?
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet appல வெறும் 1 கிரகம் முதல் கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் போனஸ் கூட இருக்கு. அவைலபிள் இன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்.
0: எஸ், 24 கேரட் தங்கம், 500 திரம்ஸ், 75 ஃபில்ஸா இருக்கு. 500 திரமும் 75 ஃபில்ஸுமாக இருக்கு. 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு. பார்த்தோம்னா 463 திரம்ஸ், 75 ஃபில்ஸாக இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet appல வெறும் 1 கிரகம் முதல் கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் போனஸ் கூட இருக்கு. அவைலபிள் இன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்.
0: ஆல் ரைட், ஸோ தங்கத்தோட விலையும் வந்து ஏறின மாதிரி தெரியல. அதே ரேஞ்சில் தான் வந்து சுற்றிட்டு இருக்கு. 400 அண்ட் ஆட் திரம்ஸில் வந்து சுற்றிட்டு இருக்கிறத பார்க்கும்பொழுது ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு பை கோல்டு இல்லையா? அதனால பாருங்கள், தங்கம் வாங்குறதுக்கு கையில் காசு இருந்தால் உங்களால் வாங்க முடியும்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். எனிவே, ஒரு பிரேக் அண்ட் பிரேக் அப்புறமா வந்து கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்லாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். ஒரு பக்கம் நம்ம என்ன தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோனாலும் இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு ஓனாக பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாதிரி தாட் எல்லாம் இருந்ததுன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஆர் சே நமக்கு வந்து ஒரு ஐடியாலாம் இருக்குது, இது பண்ணும் அது பண்ணுனாலும் நம்ம பிஸ்னஸ் செட்டப் பண்ணதுக்கப்புறமா நமக்கான ஒரு ஆஃபீஸ்னு ஒன்று செட் பண்ணணும். அந்த ஆஃபீஸை வந்து அழகாக நம்ம டிசைன் பண்ணணும் இல்லையா? அதில் வந்து தேவையான விஷயங்கள நெலமென்ஸ் எல்லாம் வந்து பொருத்தணும். இதுக்கு வந்து யார்கிட்ட போய் நம்ம வந்து செக் பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு கம்பெனி வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஃபால்கன் ஃபாஸ்ட் லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ். இவங்க வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா, பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இன்ஸ்டலேஷன், இது எல்லாம் வந்து இவங்க பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இவங்க கிட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் செட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த லேஅவுட் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், ஃபர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டலேஷன் சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் தட், விசா அசிஸ்டன்ஸ் கூட உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க சரியா? அதனால ஏ டு ஜி எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சு இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு ஃபினிஷ் பண்ணி சாவி உங்கள் கையில் கொடுத்து Falcon Fast Link Technical Services. நீங்க கான்டாக்ட் பண்ணனும் நினைச்சீங்கன்னா 04271 2638 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய என்கொயரியா arul@falcontechnicalservice.com அப்படிங்கிற இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பியும் நீங்க டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இதுக்கு மேல
2: எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான்
1: இது. உனக்கும் கூட.
3: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் பிரைட்.
4: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
5: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
7: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
8: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
9: மேடம் ஒரு நிமிஷம்.
10: எஸ்,
9: தமிழ் FM தெரியுமா? 89.4.
10: ஹா, நல்லா தெரியுமே.
9: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
10: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
9: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன ஒரு பைய ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
10: எது, மதுவா?
9: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு, கண்ணாலி, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
10: ஓ மை காட், யார் அவரு?
9: அது நான்தான், அது என்னோட ஷோ தான்.
10: Damn it.
11: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
10: அடிங்க.
12: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
13: This hour of Mersal Morning is brought to you by Evora collection from Joyalukkas. Ungal unarvugalai velippaduthum pragasamana nagaigal. Joyalukkas, the world's favorite jeweler.
6: You are with Kirtana on Mirasol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
13: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
0: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
0: திருவள்ளூர் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. வாயு கசிவு தொடர்பாக 110 விதியின் கீழ் அமைச்சர் அறிக்கை அளிக்க எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு வெளியிட்டன. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை மீறி அமைச்சர் அறிக்கையை சமர்ப்பித்தார். விபத்தில் சிக்கிய 5 பெண்கள் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்ததாக அவர் தெரிவித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் இருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். உயிரிழந்தவர்களின் உடல்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதற்கான செலவுகளை அரசு ஏற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். மேகதாது குறித்து பேச எடப்பாடி பழனிசாமி அனுமதி மறுத்தார், சபாநாயகர் அனுமதி மறுத்தார் என்று தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வெளிநடப்பு செய்தனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பேச்சில் சப்தம் கூட நேரலையில் வரவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தினார். மேலும் மேகதாது பற்றி விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதாக அவர் கூறினார். முறைப்படி கடிதம் கொடுத்தும் மேகதாது குறித்து பேச சபாநாயகர் அனுமதி மறுத்துவிட்டார் என்றும் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மலையாள திரைப்பட நடிகர் சங்கத்தின் இடைக்கால நிர்வாகக் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. மலையாள திரைப்பட நடிகர் சங்கத்தின் தலைவர் பதவியில் இருந்து ஸ்வேதா மேனன் விலகினார். இதனைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த செயற்குழுவும் விலகியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அம்மா எனப்படும் மலையாள திரைப்பட நடிகர் சங்கத்துக்குள் நிலவும் நிதிசார் சிக்கல்கள் உட்பட உள்ளக பிரச்சினைகளினால் செயற்குழு பதவி விலகியுள்ளதாக கூறப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து நேற்று 7 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக 11 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி புதைக்குழியில் 3 கட்ட அகழ்வு பணியின் 30 நாள் அகழ்வு பணிகள் நேற்று நடைபெற்றன. அதன் அடிப்படையில் இதுவரையில் அகழ்வு பணிகளில் 405 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் அவற்றில் 377 எலும்புக்கூடுகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. துபாயில் பொதுமக்களின் நடத்தை மற்றும் கொண்டாட்டங்கள் தொடர்பான அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்களை வெளியிட தயாராக இருப்பதாக உயர்மட்ட அரசாங்க குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாரம் தனது 5வது கூட்டத்தை நடத்திய துபாய் சிவிலிட்டி கமிட்டி நேற்று 2 முக்கிய முயற்சிகளை அறிவித்தது. பொதுமக்கள் பயன்படுத்தும் இடங்களில் அனைவரும் பின்பற்றக்கூடிய ஒருங்கிணைந்த நடத்தை விதிமுறைகளை உருவாக்கும் வழிகாட்டி மற்றும் பல்வேறு நிகழ்வுகள், கொண்டாட்டங்கள் துபாய் சமூகத்தின் மதிப்புகள் மற்றும் பொறுப்புணர்வை பிரதிபலிக்கும் வகையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் துபாயின் சமூக ஒற்றுமை, பரஸ்பர மரியாதை மற்றும் பொது ஒழுக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படுகின்றன. கத்தாரில் தொழிற்சாலையொன்றில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 18 பேர் தொடர்ந்தும் காணாமற் போயுள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெடிவிபத்தில் சிக்கிய 54 பேர் காயமடைந்துள்ளனர். நேற்று கத்தாரின் ராஸ் லஃபான் தொழில்துறை வலயத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்துக்கு தொழில்நுட்ப கோளாறே காரணமாக இருந்ததாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காணாமற் போனவர்களை தேடும் பணியில் அதிகாரிகள் தொடர்ந்தும் ஈடுபட்டுள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ICC மகளிருக்கான T20 உலகக்கோப்பை தொடரில் நேற்று நடைபெற்ற இந்திய மகளிர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க மகளிர் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இந்திய மகளிர் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 158 ஓட்டங்களை பெற்றது. பதிலடித்தாடிய தென்னாப்பிரிக்க மகளிர் அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 161 ஓட்டங்களை பெற்றது. இதற்கமைய 5 பந்துகள் மீதமிருக்க 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க மகளிர் அணி வெற்றியீட்டியது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982. 89.4. Daddy, Tamil FM on pannunga daddy. I need this daddy. I need this. Beg now, nanu US la kuda. Adhe FM da.

0: Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Referendum first purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store. 24 ஆங்கு கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 500 திரும் 75 ஃபில்ஸ். 22 ஆங்கு கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 461 திரும் 75 ஃபில்ஸ். இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட். Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Referendum first purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store. Good morning and welcome back. ஒன்பது மணி பதினோரு நிமிஷம் ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கெல்லாம் டைம் ஆயிடுச்சுல்ல. ஸோ சம்மர் ஹாலிடேஸ் வரப்போகுது. என்ன பண்ண போறீங்க, என்ன பிளான் வச்சிருக்கீங்க? பிகாஸ் ஏர்லைன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறது இதுதான், பிஸியான ரூட்ஸ் எல்லாம் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும், அதையும் தாண்டினும்
1: அதுக்கான ரெகுலேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம யூஏயில் இட் இஸ் தேர் இன் பிளேஸ். இப்போது அதில் வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம யூஏ வந்து இப்போது ஒரு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் அவுட்லைன் பண்ணியிருக்காங்க ப்ரைவேட் டியூட்டரிங் ஒர்க் பெர்மிட்ஸை சார்ந்து. அண்ட் அதில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த புது கைட்லைன்ஸின் படி பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து லீகலி ப்ரைவேட் லெசன்ஸ் வழங்கலாம். கரெக்டான அத்தாரிட்டிஸ் கிட்டிருந்து தேவையான பெர்மிஷன்ஸ் அண்ட் அப்ரூவல்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும் யார் வேணாலும் ப்ரைவேட் டியூட்டரிங் வழங்கலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அண்ட் எமிரிட்டைசேஷனான MOHRE சொல்லியிருக்கிறது என்னன்னா இதுக்கு நீங்க ஒரு பெர்மிட் எடுக்கணும். அந்த பெர்மிட் எடுக்கிறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்களும் வந்து அப்ரூவல் கொடுக்கணும். நாலு கேட்டகரிஸ்ல வந்து இப்போ ப்ரைவேட் டியூஷன்ஸ் உங்களால வழங்க முடியும். இப்போ இஃப் யூ திங்க் உங்களா நீங்க வந்து எலிஜிபிளா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு பிடிக்கும், லெசன்ஸ் எல்லாம் எடுக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா இந்த ப்ரைவேட் டியூட்டரிங் பெர்மிட் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து டீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாலு கேட்டகரிஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நாலு கேட்டகரிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் private sector employees, government and semi-government employees and registered tutors அப்படிங்கிற இந்த கேட்டகரிஸில் உங்களால் பெர்மிட்ஸ் எடுக்க முடியும். அதன்படி அவங்க சொல்கிறது என்னென்னா இப்போது நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா அண்டர் த ரூல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளைங் ஃபார் த பெர்மிட் வந்து 15 இயர்ஸ்லேருந்து 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்குள்ளே இருக்கணும். அவங்களுக்கு வேலிட் ரெசிடென்சி பெர்மிட் இருக்கணும். பேரண்டல் கன்சென்ட் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும். எஸ் என்னோட குழந்தை வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் டியூட்டர் பண்ணுறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பேரண்டல் கன்சென்ட் இருக்கணும். ப்ரூஃப் ஆஃப் என்ரோல்மெண்ட் இருக்கணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் and a certificate of good conduct and university students um vandu apply panalam gra mari sollirukanga and ministry sollirukiradhu enna na ministry nodiya digital platforms valiyaga edarkana request submit panniittu applications vandu avanga review panuvaangala review panni ministry of education kitta coordinate panniittu if they find and or particular candidate vandu eligible ah irukanga na apparama permit vandu issue panapadum abingiradha therivichirukanga and idhe vandu private sector employees government workers and registered teachers ah irunda avangaludaiya educational qualifications provide pananum valid identification documents, medical fitness certificates and certificates of good conduct வந்து provide பண்ணணும். And government sectorல semi-government entitiesல இருக்கக்கூடிய employees and school teachersும் no objection certificates எடுத்துக்கணும் from their employers அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி வந்து இந்த கிரைட்டீரியா எல்லாம் மீட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸை வந்து பார்த்து ஒரு 2 நாளில் வந்து ப்ராசஸ் பண்ணி பெர்மிட்டை வந்து கொடுத்துருவாங்க. அப்படியே உங்களுக்கு வழங்கக்கூடிய இந்த ப்ரைவேட் டியூட்டரிங் பெர்மிட்டை நீங்கள் 2 வருஷம் பயன்படுத்தலாம். இட் வில் பி வேலிட் ஃபார் 2 இயர்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க.
0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ABC Cargo and Courier No. 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back. அடுத்தது ரெண்டு பாட்டு
1: தளபதி விஜய் பர்த்டே ஸ்பெஷல்.

0: தளபதி விஜய் பர்த்டே ஸ்பெஷல்.
1: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா.

0: ρίτανο!
1: Τόσο και σε μπορεί το ναι. Ρόλεξ. Ρόλεξ.
2: Σα! Γεια σα!
3: Τα βέβαια πεστά entertainment τα ωραία φαμ κάτρα βρήκε. Lifetime settlement.
4: 89.4
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
6: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
7: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
6: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
7: கூடவே வீக்லி டிரா.
6: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
8: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
9: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
10: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
11: ஹாய், நான் காஃபி.
12: ஹலோ, நான் தான் டிராவல்.
13: வணக்கம், நான் நினைவுகள்.
12: ஹாய், நான் தான் இயற்கை.
10: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
12: எங்கப்பா மனச காணோம்.
11: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
12: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
14: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம எல்லாருக்கும் வந்து ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணும் அப்படிங்கிறது டாப் ஆஃப் த மைண்ட்ல இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபுட் ஆகட்டும் இல்ல பெவரேஜஸ் ஆகட்டும், அது வந்து எந்த அளவுக்கு ஹெல்தியா இருக்கு அப்படிங்கறதையும் வந்து நம்ம கொஞ்சம் கண்ணும் கருத்துமா பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம என்னதான் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் நமக்கு ஈஸிலி ஆக்சசபிளா இருக்கக்கூடிய ஃபுட் அண்ட் பெவரேஜ் பிராண்ட் அவங்களுடைய ப்ராடக்ட் ரேஞ்ச்ல வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணும்பொழுது, ஹெல்தியான சேஞ்சஸ் எல்லாம் பண்ணும்பொழுது, அது நிச்சயமா பாராட்டாம நம்மளால இருக்க முடியாது இல்லையா. சோ அப்படி ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு பிராண்ட், இன்ஃபேக்ட் இந்த ஒரு பர்டிகுலர் பிராண்ட் வந்து we've grown up with that brand னு சொல்லலாம். யுஏல இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு பிராண்ட் தான் அது, அலீன் ஃபார்ம்ஸ் குரூப். சோ அலீன் ஃபார்ம்ஸ் குரூப் வந்து ரீசன்ட்டா இப்படி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதாவது அவங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல சுகர்னுடைய கான்டென்ட்டை கம்மி பண்ண போறதா ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்திருந்தாங்க. அண்ட் இட் இஸ் such a nice change, and அது மக்கள் எல்லாருமே வந்து வரவேற்றதை நம்ம பார்த்திருப்போம். சோ அதை பத்தி நம்ம கூட இன்னும் பேசுறதுக்காக ஐ எம் வெரி வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் மிஸ்டர் கௌரவ் அகர்வால், எக்ஸிகூட்டிவ் VP டேரி ஆபரேஷன்ஸ் அலீன் ஃபார்ம்ஸ் குரூப் டு our studios. Welcome sir, how are you?
1: Thank you, I am doing well, thank you so much.
0: Thank you, and first of all our big thanks to you for coming up with this wonderful initiative, because Aline Farms and Marmam, we just cannot do without these two brands, and we love all your products. And when we initially saw this announcement from your side, we were so happy. Please tell us about this initiative and your idea behind this move, and what inspired you to make this change at this point in time.
1: Sure. We as a large local food manufacturer believe have a very important role to play in supporting healthier communities.
0: Right.
1: We provide products to families that they consume every day, so improving their nutritional value is a natural priority for us. Small improvements across widely consumed foods can make a real difference over the long run.
0: Mm-hmm.
1: This initiative also supports the Abu Dhabi Healthy Living Strategy and wider public health goals. It builds on our own wider efforts to improve nutrition across our portfolio, including our no sugar added juice range.
0: Amazing. And if we have to talk about the percentage of sugar that you're planning to cut from your range of products, it is going to be somewhere between 10% and 20%, and you are launching those products right in time during the back to school season, right? So can you tell us about the timing? Was it planned? Is this intentionally done?
1: Yeah, there is definitely a reason behind it. Back to school is one of the most important periods for family nutrition. It is on top of mind just before children go to school.
0: Mm-hmm.
1: So parents are naturally more focused on lunch boxes and everyday food choices during this time. Many of our products which are included in this initiative are already a staple diet in children's daily nutrition. So launching in September or just before back to school allows families to access healthier options at a time when the decision is on top of their mind. We believe healthier choices should be easy to make and fit naturally into the existing routines of families. We want parents to enjoy the same trusted products but with better nutritional value.
0: That's a wonderful thought. Also, when we got to know about this initiative taken by the Aline Farms group, we wanted to know what are the products that are going to be under this new range of reduced sugar products.
1: Sure. So this will be done in phases. In the first phase, we are focusing on the most popular products across the Aline Farms and Marmum Dairy portfolios.
0: Mm-hmm.
1: This includes our flavored milk, yogurts, laban and juices.
0: Mm-hmm.
1: These products are the most widely consumed categories across different age groups. So starting with high volume categories allow us to reach and benefit a large number of consumers. Reformulation is an important part of our wider approach to innovation and continuous improvement within our group.
0: Amazing. So when we talk about altering the ingredients or the recipe of a particular product, we'll always be concerned about the taste or the outcomes. As we've grown up with Aline and Marmum, we know the taste. Our taste buds actually can understand the changes. So how are you planning to not compromise on the taste and the health aspect as well?
1: Sure. Taste is non-negotiable within our group.
0: Yeah.
1: It is critical across all our brands. Consumers expect products that deliver both quality and enjoyment. We invest significant effort into product redevelopment, testing and quality assurance throughout the reformulation process. We conduct extensive sensory testing to find the right balance between improved nutrition and consumer expectations. Our goal is to maintain the flavor and overall experience consumers know and already trust, providing the same product with an improved nutritional profile.
0: Also, we've been noticing that UAE as a country has actively been encouraging healthier food and beverage choices, including the recent policies such as the sugar taxation. Is this initiative aligned with those broader health goals, or what was the motive behind this, sir?
1: Our primary motivation was health and nutrition.
0: Right.
1: The sugar tax highlights the commitment the UAE has for public health, and we share that objective. This initiative was formalized through Abu Dhabi's Healthy Living Strategy, which is a system-level effort involving 28 strategic initiatives across the government and the private sector. So food reformulation and sugar taxation both aim to make healthier choices easier for our consumers. It also highlights evolving consumer expectations around health and well-being nowadays. We are reformulating because we believe it's the right step for public health. As one of the UAE's largest food manufacturers, we have a responsibility to support this goal.
0: Wonderful. Thank you. Thank you so much, Mr. Gaurav, for joining us and sharing these insights. We wish Elaine Dairy all the best with this new initiative, and we just cannot wait to taste your new range of products. Thank you.
1: Thank you.
2: Mersel Morning brought to you by ALD Properties. Verum 999 ரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

FTR brought to you by Basha Bhai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. Corporate and bulk orders also accepted.

0: FTR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Na snaita kara varam panna varam pare.
2: நம்ம வாழ்க்கையில இன்ஸ்பிரேஷனா ஒருத்தரை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வர்றது இவரோட பேரா தான் இருக்கும்.
3: நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியுன்றது முக்கியம்.
4: கேரியரோட இனிஷியல் ஸ்டேஜ்ல பல விமர்சனங்களை சந்திச்சு அதையே பாசிட்டிவா மாத்தி மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கே முதல்வரா இருக்காரு.
2: தளபதி விஜயின் 52வது பிறந்த நாள் இன்று.
5: நீ வேற மாதிரி வாத்தியற.
4: நடிப்பு, பாட்டு, டான்ஸ் எல்லாம் ஒரு கை பார்த்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவரை ரசிக்காதவங்களே கிடையாது. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் எஃப்எம். தொடர் பயணங்களால உடம்புக்கு தேவையான போதிய ஓய்வு இல்லாம சோர்வா இருக்கிற உங்களுக்கு ஆயுர்வேத ட்ரீட் தான் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா.
6: ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் டிஐபி
7: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
8: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
7: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
8: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்எல்சி, கால் 0586815179.
4: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
7: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாக தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
9: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year, zero VAT, zero interest and 9.66 EMI-la உங்க brand new SUV-க்கு upgrade ஆகுங்க.
10: ஆல் ரைட், மேப்ல பார்க்கும்பொழுது 311 டிராஃபிக் இருக்கிறது தெரியுது, பட் என்னன்னா கம்மியா இருக்கு டிராஃபிக். கிராஷஸ் எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்தது, பட் இப்போ கிராஷ் எல்லாம் எதுவும் இல்லாம கொஞ்சம் கம்மியாகி இருக்கிறது தெரியுது. கொஞ்சம் ரிலீஃப் இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபார் நவ் மேப்ல பார்க்கும்பொழுது கிராஷஸ் எங்கேயும் இல்லை. 611 வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் இருக்கதா செய்யுது. அண்ட் தென் கிராஷ் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே நானும் மேப் அப்படி இப்படி ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்பொழுது தான் தெரியுது, நம்ம அல்கேல் ரோட்ல 2 கிராஷஸ் பார்க்க முடியுது. எஸ், எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எதிர்பார்க்கலாம்.
9: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
2: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
3: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
4: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
3: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் dirhams,
4: கூடவே weekly draw.
3: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
6: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

9:56 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு June 22 ஆயிடுச்சு. ஜூன் மாசம் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், ஜூன் மாசம் முழுக்க முழுக்க அப்படின்ட்டு ஜூன் மாசமே முடிய போகுது. அதனால இதுக்கு மேலும் நீங்க டிலே பண்ணீங்கன்னா அச்சோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஸ்பார்க்லிங் சம்மர் ஆஃபர் பத்தி தான் உங்ககிட்ட நான் திருப்பி ரிமைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 22 carat and 18 carat கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ்ல உங்களுக்கு ஃபிளாட் 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் ஜுவல்லரிக்கு 40% டிஸ்கவுண்ட், சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரிக்கு 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதோட நீங்க பழைய கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் கிடைக்கும். இந்த ஆஃபர் நான் சொன்ன மாதிரி June 1 ஆரம்பிச்சாங்க, June 30 வரைக்கும் மட்டும் தான் இருக்கு. ஸோ உடனே டிலே பண்ணாம விசிட் பண்ணுங்க அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் அட் கராமா சென்டர் துபாய், சரியா? அண்ட் அடுத்த ஒரு மணி நேரம் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி இன்ஸ்பைரிங் செஷன். நீங்க வந்து இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, நேற்று தான் வந்து இன்டர்நேஷனல் யோகா டே எல்லாம் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி முடிச்சோம் இல்லையா. ஸோ யோகாங்கிறது இட் இஸ் அ வெரி குட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், நம்ம வந்து பிசிக்கலியும் சரி மென்டலியும் சரி நம்மளை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இல்லையா. ஸோ யோகா நான் ஸ்டார்ட் பண்ணணுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களோட அந்த ஜேர்னியை வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு கான்வர்சேஷன் நடக்க போகுது 10:00 மேலே. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஸ்டே வித் மீ.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜாப்பனீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மேகதாது பிரச்சினை குறித்து சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் விளக்கமளித்தார். காவிரி பிரச்சினையில் இந்த அரசு எந்த சமரசமும் செய்து கொள்ளாது என்று அவர் கூறினார். மேகதாது பிரச்சினை குறித்து சட்டப்பேரவையில் விளக்கமளித்த அமைச்சர் ஆனந்த், முதலமைச்சர் தனது கடிதத்துடன் தீர்மான நகலை பிரதமருக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவித்தார். மேகதாது தொடர்பான தீர்மான நகல் அன்றைய தினமே பிரதமருக்கு அனுப்பப்பட்டது என்றும் குறிப்பிட்டார். மேகதாது அணை திட்டத்தை முறியடிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு எடுத்துள்ளது என்று அமைச்சர் ஆனந்த் தெரிவித்தார். டெல்லி பசுமை தீர்ப்பாயத்தில் மேகதாது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
1: இந்திய செய்திகள்.
2: நீட் மறுதேர்வுக்கான வினாத்தாளும் கசிந்துள்ளதாக காணொலியொன்று வெளியாகியுள்ளது. அந்த காணொலியில் டெலிகிராமில் நீட் மறுதேர்வுக்கான வினாத்தாள் தேர்வு நடப்பதற்கு முன்பே கசிந்துள்ளது என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மாணவ மாணவிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த காணொலி போலியானது என தேசிய தேர்வு முகமை எக்ஸ் தளத்தில் விளக்கமளித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் இலங்கை சுற்றுலாத்துறையினூடாக ஈட்டப்பட்ட வருமானமானது கடந்த வருடத்தில் இதே காலப்பகுதியில் பெறப்பட்ட வருமானத்தை காட்டிலும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கையின்படி 2026 ஜனவரி முதல் மே வரையான காலப்பகுதியில் சுற்றுலாத்துறை வருமானமாக இலங்கைக்கு 1360 மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைத்துள்ளதாக பதிவாகியுள்ளது. இருப்பினும் 2025 ஜனவரி முதல் மே வரையான காலப்பகுதியில் சுற்றுலாத்துறையின் ஊடாக 1543.1 மில்லியன் அமெரிக்க டாலர் பதிவாகியிருந்தது. அதற்குமைய இந்த ஆண்டின் இதே காலப்பகுதியில் சுற்றுலா வருமானம் 11.9% வீழ்ச்சியடைந்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: துபாய் நகர பிராண்ட் மதிப்பு கிட்டத்தட்ட 1 டிரில்லியன் திர்ஹாம்ஸ் வரை உயர்வடைந்துள்ளது. இது உலகளாவிய பொருளாதார மற்றும் நற்பெயர் செல்வாக்கின் துபாயின் வளர்ந்து வரும் வலிமையை வெளிப்படுத்துவதாக பிராண்ட் ஃபைனான்ஸ் தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் துபாய் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நகர பிராண்டுகளின் பட்டியலில் 5வது இடத்தை பெற்றுள்ளது. இது முன்பு 7வது இடத்தில் இருந்த முன்னேற்றமாகும். இந்த உயர்வு துபாயின் நற்பெயர், முதலீட்டு ஈர்ப்பு மற்றும் எதிர்கால வளர்ச்சி திறன் குறித்த உலகளாவிய பார்வைகள் மேலும் வலுப்பெற்றுள்ளதை பிரதிபலிக்கின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: பிலிப்பீன்ஸின் மத்திய பகுதியில் உள்ள பள்ளியொன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 3 உயிரிழந்ததுடன் 5 காயமடைந்துள்ளனர். சான் ஜோஸ் நேஷனல் ஹை ஸ்கூல் பள்ளியில் நடைபெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு பிறகு ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மற்றொரு சந்தேக நபர் இன்னும் தப்பியோடிய நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகளை கண்டறிய பிலிப்பீன்ஸ் காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி 253 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்த அணி நியூசிலாந்து 1வது இன்னிங்ஸில் 391 ஓட்டங்களை பெற இங்கிலாந்து 291 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. 2வது இன்னிங்ஸில் நியூசிலாந்து 362 ஓட்டங்களை பெற இங்கிலாந்து அணிக்கு 463 என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இங்கிலாந்து அணி 209 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்த நிலையில் நியூசிலாந்து 253 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. போட்டியின் ஆட்ட நாயகனாக மேட் ஹென்றி தீர்மானார். இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 1-1 என்ற கணக்கில் இரு அணிகளும் சமநிலைப்படுத்தியுள்ளன.
1: பத்தி ஒரு கவலையும் இல்ல. கால் 800 ஜோஹோ ஆர் விசிட் ஜோஹோ.com/recruit.
2: உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,193.5 டாலராக உள்ளது. இதற்கமைய அமீரக சந்தையிலும் தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நேற்று 500 திரம்ஸ் ஆக இருந்த 24 கேரட் தங்கத்தின் விலை இன்று காலை நிலவரப்படி 503 திரம்ஸ் 75 ஃபுல்ஸ் ஆக உயர்ந்தது. 22 கேரட் தங்கத்தின் விலை சுமார் 3 திரம்ஸ் உயர்ந்து 466 திரம்ஸ் 50 ஃபுல்ஸ் ஆக உள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இந்த வாரத்தில் வெப்பநிலை வெகுவாக உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக இன்று தெளிவான வானிலை நிலவும். நாளை முதல் எதிர்வரும் 3 நாட்களுக்கு நாட்டில் மழையுடனான வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 49 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். புஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமா மற்றும் அஜ்மானில் 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, துபாய் மற்றும் உமல் குவைனில் 36 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 37 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: Star of the month. Singer SPB.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:13 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல இன்னைக்கு நம்ம தளபதி அவர்கள் பர்த்டே ஸ்பெஷலா தான் நம்ம சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நண்பன்ல இருந்து அஸ்கலஸ்கா, அப்புறம் துப்பாக்கியில இருந்து அண்டார்டிகா, இந்த ரெண்டு சாங்ஸும் உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போறேன். பட் பிஃபோர் தட்,
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: நம்ம துபாய் போலீஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ் செட் ஆஃப் வார்னிங் கொடுத்துருக்காங்க. அப்பப்போ நமக்கு வார்னிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு வைங்களே, இது பண்ணுங்க இது பண்ணாதீங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதில் இப்போ அவங்க ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்கிற வார்னிங் எதுக்காகனா, இந்த ரெட் லைட் இருக்கு இல்லையா, ரெட் சிக்னல், அதை வந்து ஜம்ப் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய டேஞ்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெட் சிக்னல்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம கிராஸ் பண்ணி போகக்கூடாதுன்ட்டு. அதே மீறி நீங்கள் தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். நாட் ஜஸ்ட் தட், அப்படி போகிறதுனால ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வாகனங்கள் மேலே நீங்கள் வந்து இடிச்சு மோதி சீரியஸான ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிடலாம் இல்லையா. அதை பற்றி தான் வந்து இப்போ ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல கிட்டத்தட்ட 41 டிராபிக் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா 41 ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு இந்த ரெட் லைட்டை வந்து கிராஸ் பண்ணதுனால. அதுல வந்து 4 பேர் இறந்திருக்காங்க, ஒரு 55 பேர் வந்து அடியும் பட்டு கொஞ்சம் சீரியஸா இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து அகைன் மக்களுக்கு இதை பத்தின ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் வயலேஷன்ஸ் ஆன் த ரோட். நம்ம வந்து ஒருத்தர் மேல டைரக்டா போய் மோதறதை காட்டிலும் இந்த ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் வயலேஷன் வந்து அது ரொம்ப ரொம்ப மோசமானது. அதனால சீரியஸான கிராஷஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிஸி இன்டர்செக்ஷன்ஸ்ல, அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருங்கங்கற இந்த ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க துபாய் போலீஸ்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம கூட வந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு இன்ஸ்பைரிங்கான டுவோ ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. நேற்றுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே. ஸோ ஒரு ஒரு வருஷமும் வந்து 21 நம்ம சர்வதேச யோகா தினம் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு தீம்லாம் வைப்பாங்க. அண்ட் நம்மளும் இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் வரும்பொழுது தான் யோசிப்போம், இந்த வருஷத்துல இருந்தாவது நம்ம வந்து யோகா பண்ணணும், கண்டிப்பாக வந்து யோகா பண்ண ஆரம்பிக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணுங்கிற மாதிரியெல்லாம் நம்ம யோசிப்போம்ல. ஸோ அப்படி வந்து நல்ல ஒரு துவக்கத்துக்கான ஒரு நாளாக வந்து நேற்று நாளை எடுத்துக்கிட்டு வருஷம் இன்றைக்கி திங்கக்கிழமை இன்னிலேருந்தே வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். யோகா கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்களா, இல்ல யோகா பண்ணலாமா வேணாமாங்கிற மாதிரிலாம் யோசிச்சு இருக்கீங்களா? ஏன் கேக்குறேன் அப்படின்னா, பை தி எண்ட் ஆஃப் திஸ் இன்டர்வியூ ஐ எம் ஷோர் உங்க மைண்ட் வந்து கன்வின்ஸ் ஆகி நிச்சயமா வந்து யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இங்க இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேரும் வந்து இருப்பாங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அண்ட் ஆன் தட் நோட் ஐம் வெரி வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் நம்மளுடைய டியரஸ்ட் லிஸ்னர் அப்படின்னு சொல்லலாம். பல வருஷமா வந்து இவங்க நம்ம தமிழ் எஃப்எம்மோட இணைஞ்சு, இன்ஃபேக்ட் அப்படிதான் வந்து எனக்குமே அவங்கள தெரிய வந்தது. ஸோ இவங்க வந்து ஒரு மாம் சன் டுவோ. ஹாய் பாரதி, ஹாய் ஸ்ரவன், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், குட் மார்னிங், தேங்க் யூ சோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு ஒரு தருணத்துல எல்லாருக்கூடையும் பேசுறதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி வென் இட் இஸ் அபவுட் யோகா, ஐ எம் ஆல் தி மோர் எக்ஸைட்டட்.
0: வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். சோ பாரதி வந்து ஒரு சர்டிஃபைடு யோகா இன்ஸ்ட்ரக்டர், இங்க நம்ம யூஏல நிறைய பேருக்கு யோகா எல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்ரவன் வந்து பாரதியோடைய சன். ஹாய் ஸ்ரவன்.
3: Hi Kirtana aunty, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: I'm so good Shravan, so happy to meet you. ஓகே, ஸோ பாரதி சொல்லுங்க, இப்போதான் வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே நடந்து முடிஞ்சிருக்கு. ஐ எம் ஷுர் எல்லாருக்கும் இருக்கிறத விட இட் இஸ் ஆல் த மோஸ்ட் ஸ்பெஷல் ஃபார் யூ, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர் இல்லையா? ஸோ டெல் மீ அபவுட் யுவர் ஜேர்னி. இப்போ யோகா இன்ஸ்ட்ரக்டராக நீங்கள் எவ்வளோ வருஷமா இருக்கீங்க அண்ட் எப்பிலேருந்து ஆரம்பிச்சிங்க? டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்.
2: ஓகே, ஸோ நான் வந்து I first want to tell about Shravan.
0: Oh, okay? Of course.
2: So, Shravan வந்து he's on the autism spectrum.
0: Right.
2: Okay, so அவன் வந்து 2 இருக்கும்போது அவனுக்கு நாங்கள் டயக்னோஸ் பண்ணோம். நம்ம நிறைய தெரப்பிலாம் கொடுத்துட்டு தான் வந்தோம், பட் ஹீ ஸ்டில் ஹேட் பிஹேவியர் இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால. ஸோ நாங்கள் அவனுக்கு ஒரு 6 யோகா சென்னையில் இது யோகா கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம். சென்னையில் ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு இதில் கொண்டே விடுவோம். ஸோ 5-6 9 வரைக்கும் அவங்க கற்றுக்கிட்டான். அண்ட் அது அவனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவனோட ஹைப்பர் ஆக்டிவிட்டி மெயினாக வந்து குறைஞ்சிது.
0: ஓகே,
2: அப்புறம் வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் ஷ்ரவன் வந்து அன்கன்ட்ரோலபிள் லாஃப்டர் இருக்கும், அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
0: ஓகே,
2: ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர் வேர் சம் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் தட் ஹெல்ப் டிம் அலாட். அவனோட அந்த ஒரு லாஃபர் வந்து குறைஞ்சிது, பிகாஸ் ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க அவன் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ சோ யா அந்த மாதிரி தான் யோகா எங்களோட வாழ்க்கையில வந்தது. அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் ஐ ஷிஃப்ட் நான் யூஇ வந்தது வந்து 2014ல வந்தேன், 2015-14ல வந்தேன். பசங்க அப்புறமா தான் வந்தாங்க.
0: ஓகே,
2: சோ இங்க வந்து எனக்கு அப்போ பெரிய தெரியாது என்ன யோகா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி உன்னை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் யூடியூப் பார்த்து நானே ஐ யூஸ் டு டீச் ஹிம் லாட்.
0: ஓகே,
2: அண்ட் தென் லேட்டரோ நான் சர்டிஃபிகேஷன் எடுத்தேன். ஸோ எவ்வளோ நாள் தான் நம்ம பார்த்து பார்த்து சொல்லி கொடுக்கணும். ஸோ நானே சர்டிஃபிகேஷன் பண்ணி ஐ பிகேம் அ ட்ரெய்னர். ஐ ஸ்டார்டட் ட்ரெய்னிங் ஹிம். ஸோ ஐ ஃபினிஷ் மை ட்ரெய்னிங் இன் 2022-23ல முடிச்சுட்டு ஃபார் த பாஸ்ட் 4 இயர்ஸாக நான் வந்து ஐ பீன் டீச்சிங், ஐ பீன் ட்ரெய்னிங், I've been helping Shravan with life.
0: Lovely. So that is Bharathi. And Bharathiyoda Shravan irukanga, Bharathiyoda son. And innum nariya vishayangala vandu namba ketu therinjikka porom. Bharathi ketirundum, Shravan ketirundum. And how yoga has helped them, you know, change their life abindru adukku munadi na sonna rendu paattum ungalkaga varudhu. Idhu Marisol Morning with me Keerthana.
1: Back to back.
4: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு
0: தளபதி விஜய் பர்த்டே ஸ்பெஷல்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
4: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
3: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
4: கூடவே வீக்லி டிரா.
3: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
6: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
9: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
10: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
11: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
2: Traffic update. Traffic update.
11: Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 9680 EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
12: டிராஃபிக்ல கொஞ்சம் ரிலீஃப் இருக்கிறது பார்க்க முடியுது. ரைட் நோ நம்ம பார்த்தோம்னா ராசல்கோ ரோட்லலாம் டிராஃபிக் அப்படியே தான் இருக்குது. அண்ட் தென் 311 டிராஃபிக் இருக்குது, பட் அட் ப்ரெசன்ட் தெர் ஆர் நோ கிராஷஸ். ஸோ கிராஷஸ் எதுவும் இல்லாத காரணத்தினாலேயே டிராஃபிக்கில் நீங்கள் இப்போ சிக்கியிருந்தீங்கன்னாலும் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த டிராஃபிக்கை கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த பக்கம் நான் பார்த்தேன்னா E44 நம்ம அல்கேலில் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு கிராஷ் பற்றி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் உங்ககிட்ட. அதாவது இந்த JVC JVT சைடில் வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்குன்னு அந்த கிராஷ் வந்து கிளியர் ஆகிட்டு I think this is another crash. அதனால அங்கேயும் அந்த ஸ்ட்ரெச்லயும் வந்து நம்ம பார்த்தோம்னா ஸ்லோ மூவிங் டிராபிக் கொஞ்சம் இருக்கிறது பார்க்க முடியுது. சோ அந்த பக்கமா நீங்க வந்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா வாங்க.
2: டிராபிக் அப்டேட்.
11: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.

0: மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட யோகா இன்ஸ்ட்ரக்டர் பாரதி ஜாயின் பண்ணிருக்காங்க வித் ஹர் சன் ஷ்ரவன். சோ ஷ்ரவன் பத்தி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இல்ல, பாரதி இப்ப நேற்றுக்குதான் வந்து இன்டர்நேஷனல் யோகா டே எல்லாம் நடந்து முடிஞ்சது. அண்ட் லைக் வி ஆல் நோ, யோகா பத்தின அவேர்னஸ் இங்க நம்ம மிடில் ஈஸ்ட்ல எஸ்பெஷலி யூஏல நல்லாவே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. நிறைய ஈவென்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. அப்படி இருந்தும் வந்து யோகா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். இல்ல இப்போ என்னால வந்து யோகா பண்ண முடியுமா, ஒருவேளை வந்து ரொம்ப பிளெக்சிபிளா இருந்தாதான் யோகா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. பட் இந்த வருஷத்து தீமே வந்து நம்ம பார்த்தோம்னா யோகா ஃபார்
1: ஹெல்தி ஏஜிங்,
0: ஹெல்தி ஏஜிங் இல்லையா. சோ விச் மீன்ஸ் நம்ம வயசாகும் பொழுது நம்ம ஹெல்தியா இருக்கணும் அண்ட் ஹெல்தியாவே ஏஜ் பண்ணிட்டு போகணும்னா யோகா வில் பி அன் இன்டெகிரல் பார்ட் இல்லையா ஃபார் தட். சோ அப்படி இருக்கும்பொழுது டு பிரேக் சம் மிஸ்கன்செப்ஷன்ஸ், இப்போ யோகா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க?
1: ஓகே, ஸோ யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்னா நம்ம தப்பாக நினச்சிக்கிறது வயசானவங்களுக்காக போல இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ அது வந்து ஹெல்த்தியாக நம்ம எப்படி ஏஜ் ஆகலாம் அதுதான் மெயின் மீனிங். அதோட அதாவது சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம இன்னவ 20s, 30s, 40s அண்ட் 50s நம்ம எப்படி நம்ம இருக்க போறோங்கிறது அது அப்பதான் நம்ம பேஸ்மெண்ட் பண்றோம் சின்ன வயசுலயே. ஸோ அப்போ நம்ம சின்ன பசங்களுக்கு ஆரம்பிக்கும் போது வி கேன் நம்ம மெயினா ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் பிரீதிங் பிராணாயமா தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அது மாதிரி யோகானா வந்து ரொம்ப அப்படி வளைக்கிறது தலை கீழ தொங்குறது அப்படி முறுக்கிறது தான் கிடையாது. நிறைய பேசிக் ஸ்ட்ரெச்சஸ், தேர் ஆர் வேர்ல்ட் பெஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் தட் வி கேன் டூ வித் யோகா. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ ஆஃபீஸ் ஒர்க் பண்றவங்க ஃபுல்லா சீட்டடா தான் இருக்காங்க, பிளஸ் அசச் மொபைல் பாக்குறோம், கழுத்து இஸ் லைக் நிறைய ஃப்ரோசன் ஷோல்டர், ஃப்ரோசன் நெக், நிறைய என்னென்னமோ இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வித் ஹெல்ப் ஆஃப் தி ஸ்ட்ரெச்சஸ் நம்ம கியூர் பண்ணலாம். நிறைய இப்போ வந்து சிலருக்கு முட்டி வலி இருக்கும் ஆர் சிவியர் பேக் பெயின், சியாட்டிக்காலாம் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. என்ன போஸாக இருந்தாலும் தெர் இஸ் அ வேரியேஷன் ஃபார் தெம்.
0: ஓகே
1: ஓகே
0: ஓகே.
1: அப்புறம் நிறைய இப்போ எயில்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, டயாபெட்டிஸ் இருக்கு, அந்த மாதிரி இப்போ த்ரோட் தைராய்டு இருக்கு, அப்புறம் வந்து ஓவர் வெயிட் பிசிஓடி பிசிஓஎஸ் நிறைய இஷ்யூஸ் ஃபார் விமன், ஃபர்டிலிட்டி ரிலேட்டட், மென்ஸ்ட்ரல் ரிலேட்டட், எல்லாத்துக்குமே தெர் ஆர் போசஸ் ஃபார் எவ்ரி திங். பட் கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட்.
0: ஓகே,
1: நம்ம வந்து யோகானா வந்து அது ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த அது அப்படின்னு பார்க்காம அது ஒரு லைஃப் ஸ்டைலாக பார்க்கணும். எப்படி நம்ம டெய்லி சாப்பிட்றோம், தூங்குறோம், இது பண்றோம், அது பண்ற மாதிரி டெய்லி இதை வந்து ஒரு ரூட்டீனா நம்ம வச்சுக்கணும். இட் ஷுட் பி அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப், லைஃப் ஸ்டைலா வச்சுட்டு டெய்லி பண்ணினாதான் அதோட எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியும். சோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே.
0: ஓகே, அண்ட் இப்போ பார்த்தோம்னா இங்க திஸ் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, அண்ட் எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து தவிர்க்க முடியாத ஒன்னா போச்சு, அதோட வாழ பழகிக்கிட்டோம் இல்லையா. சோ ஆஸ் அன் இன்ஸ்ட்ரக்டர் உங்ககிட்ட இருந்து கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்றதுக்கு, மைண்டை காம் டவுன் பண்றதுக்கு, பிகாஸ் யோகா இஸ் நாட் ஓன்லி அபவுட் பிசிக்கல், இது மென்டலி mentally also it helps us a lot illiya. So apdi irukravangalukku and they also say enak time alla patharadilla abdinte. So working professionals vandu easy ah yoga va avanga life la epdi integrate pannalam.
1: First I will ask them to start with breathing, their breath work, moochu payarchi na solren. See, குழந்தை ஃபர்ஸ்ட் பிறக்கும் போது பண்ற விஷயம் மூச்சு பிரீதிங். அதே மாதிரி மனுஷன் இறக்குற கடைசியில பண்றதும் பிரீதிங் தான். சோ தட்ஸ் வாட் இட் இஸ். அப்போ வந்து ஆல்சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பிரீதிங் பண்ணும் போது தெர் இஸ் மோர் ஆக்சிஜன் இன் யுவர் பாடி கம்ஸ் டு யுவர் பாடி, தட் மீன்ஸ் மோர் பிளட் சர்க்குலேஷன், மோர் டிடாக்சிபிகேஷன் அண்ட் சோ மெனி திங்ஸ் ஹேப்பனிங் இன் யுவர் பாடி. ஓகே, ஸோ உங்களோட லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் பிரெத் ஒர்க் பண்ணும்போது, பிராணாயமா பண்ணும்போது. சி தேர்ஸ் திங் லைக் சயின்டிஃபிக்காக தேர்ஸ் திங் லைக் இப்போ உங்கள் ஹார்ட் நின்று போனாலும் யுவர் பிரெயின் இஸ் ஸ்டில் ஆக்டிவ் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். ஓகே, அந்த ஃபியூ மினிட்ஸ்க்கு பிரெயின் இஸ் டூயிங் சோ மெனி திங்ஸ், இட் சென்ஸ் எலக்ட்ரிக்கல் சிக்னல், ரிசசிட்டேட்ஸ் த ஹார்ட், என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணுது. பட் அந்த கெப்பாசிட்டி ஆஃப் த பிரெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த இட்ஸ் ஆக்சிஜன் ஸ்டோரேஜ். ஸோ அது எப்போ கிடைக்குதுன்னா நம்மளோட லங் கெப்பாசிட்டினால தான். நம்ம எவ்வளோ பிரெத் ஒர்க் பண்ணி நம்ம லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமோ பிராணாயமா, தெர் ஆர் சோ மெனி பிராணாயமாஸ் நம்ம பண்ணலாம் டு இன்க்ரீஸ் அவர் பிரெத் லங் கெப்பாசிட்டி.
0: ஓகே,
1: அண்ட் அதனால ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, யூ நேம் இட், யூ ஹாவ் த சொல்யூஷன் ஃபார் தட் பிராணாயமா பண்ணலாம். ஸோ அதான் நான் அதில் ஸ்டார்ட் பண்ண சொல்வேன். லைக் ஒன்றும் வேண்டாம், ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு டேக் அ லாங் டீப் இன்ஹலேஷன், ஃபுல்லாக உங்கள் பெல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, ஃபுல்லாக உங்கள் செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ தேர் ஆர் டூ, ஒன் இஸ் பெல்லி பிரீதிங், ஒன் இஸ் செஸ்ட் பிரீதிங். பெல்லி பிரீத் பண்ணும்போது யூ எக்ஸ்பேண்ட் ஃப்ரம் த அப்டமன், டயஃப்ராகம் கன்ட்ராக்ட் ஆகும், பெல்லி எக்ஸ்பேண்ட் ஆகும், தட் இஸ் பெல்லி பிரீதிங். அண்ட் அனதர் ஒன் இஸ் செஸ்ட் தோரசிக் பிரீதிங், நம்ம லங்ஸ் ரிப் கேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ தட் இஸ் தேர் ஆர் டூ. இது ரெண்டுமே சேர்ந்து நம்ம பண்ணும்போது தேர் ஆர் மோர் ஆக்சிஜன், there's more oxygen to the lungs.
0: Okay.
1: So, and exhale completely. So, complete exhale, when the exhalation is longer than inhalation, it calms your nervous system.
0: So, I think நீங்க சொல்லும்போது தெரியுது நம்ம கான்ஷியஸா வந்து breathe பண்ணனும் அதுக்கு இல்லையா? We have to like கவனிக்கணும்.
1: நம்ம ரொம்ப breathing-ஐ வந்து ரொம்ப take it for granted-ஆ எடுத்துட்டு இருக்கோம்.
0: இல்ல, true.
1: அந்த ஒரு பாட்டு ஞாபகம் வருது. இதயம் துடிப்பது நின்றாலும் இரண்டோ ஒரு நிமிடம் உயிர் இருக்கும். அதுல scientific it is. It is a proof.
0: Beautiful, beautiful. Amazing. And ipo like இப்ப சொன்னீங்க பிரீதிங் வந்து எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஒண்ணு, நம்ம எவ்வளவு கான்சியஸா பண்ணணும், அதனால என்னெல்லாம் சேஞ்சஸ், ஸ்ட்ரெஸ் வந்து மெயினா கம்மி ஆகுது அப்படின்ட்டு. அண்ட் தென் கமிங் டு தி பிசிக்கல் பார்ட் ஆஃப் யோகா, ஸோ பிசிக்கலி வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருந்தா தான் என்னால் யோகா பண்ண முடியும். எனக்கெல்லாம் ஃபிளெக்சிபிலிட்டி இல்லைப்பா. ஆர் சே இப்போ வந்து ப்ராப்ளி ஐம் ஒபீஸா இருக்கலாம், என்னோட பிசிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்குங்கிற மாதிரி சில பேர்லாம் யோசிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? அண்ட் ஐ ஆல்சோ சீ தட் யூ ஆர் ரன்னிங் அ சூரிய நமஸ்கார் சேலஞ்ச் அஸ் வெல் இல்லையா? ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் சூரிய நமஸ்கார் அதுவும் எங்களுக்கு சொல்லுங்களேன்.
1: ஷுர். இப்போ வந்து ஆஸ் நான் முன்னாடியே சொன்னேன், யோகானா வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள் போசஸ் தான் இல்லை, நிறைய ஸ்ட்ரெச்சஸ் இருக்கு ஃபார் எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி, எவ்ரி ஜாயிண்ட் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் அ ஜாயிண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது அந்த நம்மளுக்கு எல்லாமே லூசன் ஆகும், ஆல் த ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் ஆர் லெட் அவுட். ஓகே, ஸோ நம்ம வந்து அதுக்கு ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கணும்னு இல்லை. ஈவன் தெர் ஆர் சம் ஒபீஸ், ஒபீஸ்ன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் தனியா வச்சு பண்றாங்க. இப்போ சூரிய நமஸ்கார் சேலஞ்ச் நான் பண்ணேன், 108 லாஸ்ட் வீக் ஐ டிட் இட். ஸோ என்ன I put up like daily number 20, நம்ம எவ்வளோ முடியுதோ பண்ண போகிறோம். அண்ட் ஐ ஆல்சோ கேவ் அ சேர் வேரியேஷன் ஆல்சோ, ஏன்னா எவ்வளோ பேரால வந்து அட்ட ஸ்ட்ரெச் 108 பண்ண முடியும்னு தெரியாது. ஸோ சேர் வேரியேஷனும் கொடுத்துருந்தேன். அண்ட் ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் டிட் இட், தே டிட் 108 பண்ணாங்க பை ஃப்ரைடே தே டிட். அண்ட் நான் வந்து சாட்டர்டே பி ஆல் லேடிஸ் டிட் 108 நாட் ஆன் த சேர், பி ஆல் டிட் ஆன் த மேட்.
0: Amazing, in one go.
1: Yeah.
0: Wow.
1: So, Surya Namaskar, la vandu 12 step irukku. 12 ஸ்டெப்புமே ஒரு ஒரு ஸ்டெப்புக்குமே தெர் ஆர் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். ஸோ ஈச் போஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் பெனிஃபிட்ஸ். அண்ட் ஆல்சோ வி ஆர் கம்பைனிங் பிரெத் ஒர்க் வித் இட். ஒரு ஒரு போஸ்ட்க்கும் நம்ம இன்ஹேல் எக்ஸேல் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது I don't have to say na ivlo basically so
0: of
1: yeah of course and also we burn more calories and number சூரிய நமஸ்கார் பண்ணிட்டு நம்ம டயர்டெல்லாம் மாட்டோம், we'll be again fresh for the whole of the
0: whole
1: day.
0: Yeah. Yeah, and then that leads to my next doubt. Ipo yoga na neenga sonna madri it calms your mind, manasukku romba calmness kudukum, and then nammala vandu flexible ah vechukkaradhukku helpful ah irukum neenga sonna madri and the stretches alla. Ipo yoga and weight loss appdinu varumbodhu endha alavukku yoga helps in weight loss and enna enna types of yoga or particularly indha madriyana yoga or like asanas or poses la neenga focus panninga ungalku helpful ah irukum weight loss kena innum varum.
1: Yes, ipo vandu yoga la வந்து தேர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் போசஸ் இருக்கு. ஒன் இஸ் முதல்ல வந்து இன்வர்ஷன்ஸ், தலைகீழ மீன்ஸ் தலை வந்து உங்களோட இடுப்புக்கு கீழே இருக்கணும், இருக்கும்போது தட் இஸ் க்ளோஸ் டு த கிரவுண்ட் இருக்கும்போது நம்ம அது வந்து சிர்சாசனா மட்டும்தான் கிடையாது, வேற நிறைய மவுண்டன் போஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, சைல்ட்ஸ் போஸ் இருக்கு, அந்த மாதிரி ரேபிட் போஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தலைக்கு நிறைய மூளைக்கு நிறைய பிளட் ஃப்ளோ இருக்கு.
0: ஓகே,
1: ஸோ உங்களுக்கு மோர் ஆஃப் அ காம்னஸ் கிடைக்கும், யூ கெட் மோர் டெசிஷன் மேக்கிங் பவர், எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன். அவங்க வந்து தி கெட் கிளாரிட்டி.
0: ஓகே
1: ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பசங்க என்னென்னமோ டெசிஷன் எடுக்கிறாங்க, நம்ம பாக்குறோம் நியூஸ்ல,
0: ரைட்?
1: ஸோ தே கெட் மோர் டெசிஷன் மேக்கிங் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ தட் இஸ் இன்வர்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபார்வர்ட் ஃபோல்ஸ் இருக்கு. தட் இஸ் நம்மளோட தை அண்ட் பெல்லி லாக் பண்ற மாதிரி போசஸ். அதுல வந்து நம்மளோட டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், டயபெட்டிஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணும்.
0: ஓகே.
1: And it also helps for நம்ம பேக் பெயினுக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ நம்ம டைஜஷன் கிளியர் ஆனாலே நம்மளோட மோஸ்ட் ஆஃப் அவர் வெயிட் இஷ்யூஸ் வில் கெட் சால்வ்ட். ஏன்னா நம்ம அந்த ஹங்கர் இஷ்யூஸ் சால்வ் ஆகும், நம்ம கிரேவிங்ஸ்லாம் குறையும். அதே மாதிரி ட்விஸ்டிங் போசஸ் இருக்கு, நம்ம ஸ்பைனை ட்விஸ்ட் பண்ற அந்த போசஸ்ல வந்து உங்களோட அப்டாமினல் ஃபேட் கோர் மசில்ஸ், யோர் ரெக்டஸ் அப்டாமினஸ் வந்து ரொம்ப அது வந்து ஆக்டிவேட் ஆகும், கோர் மசில்ஸ்ல ஒர்க் பண்ணும். அண்ட் தேர் ஆர் ஆல்சோ கோர் ஒர்க் அவுட்ஸ் லைக் பிளாங்க் போஸ், போட் போஸ்லாம் பண்ணும்போது இட் ஒர்க்ஸ் மோர் ஆன் யர் கோர். ஸோ உங்களோட அப்டாமினல் ஃபேட்டை அது வந்து குறைக்கும்.
0: ஓகே ஓகே. ஸோ பேசிக்கலி வந்து அதுதான் யோகா வந்து பார்க்கறதுக்கு.
1: ஒரு நிமிஷம், அது பண்ணும்போது வி ஷுட் இன்க்ளூட் டயட்ரி இதுவும் நம்ம பாத்துக்கணும்.
0: வெறும்
1: இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு பிளேட் பிரியாணி அடிக்க கூடாது.
0: ஸோ போத் ரெண்டுமே வந்து தேகோ ஹேண்ட் இன் ஹேண்டில், நம்ம பிசிக்கலி பண்றதும் சரி நம்ம டயட்டும் சரி ரெண்டுமே வந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணாதான் அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். நம்ம கூட பேசிட்டு இருக்கிறது மிஸ் பாரதி, ஒரு சர்டிஃபைட் யோகா இன்ஸ்ட்ரக்டர். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரதி அவங்களுடைய சன் ஸ்ரவன் அவரை பத்தியும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். அந்த கேப்ல ஒரு குட்டி பிரேக்.

0: பல விமர்சனங்களை சந்திச்சு அதையே பாசிட்டிவா மாத்தி மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கே முதல்வரா இருக்காரு.
1: தளபதி விஜயின் 52வது பிறந்த நாள் இன்று.
2: நீ வேற மாதிரி வாத்தியாரா.
0: நடிப்பு, பாட்டு, டான்ஸ் எல்லாம் ஒரு கை பார்த்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவரை ரசிக்காதவங்களே கிடையாது. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் FM. ஆஸ்துமா மாதிரியான சுவாச பிரச்சனைகளுக்கான ஆயுர்வேத நிவாரணம் தான் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா.
3: ஆயுட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், டுபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.
4: You are with Kirtana on Mercil Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
5: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
3: 25 பில்லியன் நிச்சய பரிசு,
2: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்,
3: கூடவே வீக்லி டிரா.
2: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: 10:54 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நேத்துக்கு வந்து சர்வதேச யோகா தினம், இன்டர்நேஷனல் யோகா டே நம்ம வந்து அப்சர்வ் பண்ணோம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட பாரதி ஜாயின் பண்ணிருக்காங்க. பாரதி இங்க நம்ம யூஏ பேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபைட் யோகா இன்ஸ்ட்ரக்டர். அண்ட் அவங்க மட்டும் தனியா கிடையாது, பாரதி அண்ட் ஹர் சன் ஷ்ரவன் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு டுவோ. இன்ஸ்டாகிராம்ல வந்து அவங்களுடைய ஜேர்னியை ஃபாலோ பண்ணோம்னா தெரியும். அண்ட் பாரதி அண்ட் ஷ்ரவன் ரெண்டு பேருமே வந்து பல வருஷமா தமிழகமுடைய லிசனர்ஸா இருந்து அப்படி கனெக்ட் ஆனவங்க தான். அண்ட் ஐ திங்க் ஷ்ரவன் வந்து இஸ் grown with Tamil FM
1: illa yes yes ellarey theriyum mostly
0: yeah and ipo already inga show aarambikkumbodhe vandha soninga that shravan vandu rendu vayasu aagumbodhe avaru autism spectrum la irukkaru abingiradha neenga kandupidichu appil irundhu neenga rendu perume husband and wife together beautiful ana oru support koduthirukkeenga shravanukku naanga paakrom so ketittirukka koodiya parents ku ipo similar conditions irukra kuzhandhaigaloda irukra parents ku neenga sollanumna how has yoga helped shravan calm down and abbi irukra parents vandu அவங்க குழந்தைங்களோட லைஃப்ல யோகா இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் அவங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க?
1: ஓகே, ஸோ இது வந்து ஐ வாண்ட் டு டெல் டு ஆல் த பேரண்ட்ஸ், நாட் ஜஸ்ட் கிட்ஸ் வித் ஸ்பெஷல் சைல்ட். ஸோ எவ்ரி பேரண்ட், நான் என்ன சொல்வேன்னா, நான் என்ன பண்ணேன்னா, ஸ்ரவனுக்கு வந்து மெயினாக ஃபர்ஸ்ட் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ தெர் ஆர் லைக் ஃபாஸ்ட் எக்ஸலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது பண்ணும்போது அவனோட ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறைஞ்சிது அண்ட் ஹி வாஸ் நிறைய ஃபோக்கஸ் கிடைச்சிது, கான்சன்ட்ரேஷன், அந்த சிட்டிங் டாலரன்ஸ் வந்தது அவனுக்கு. தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு த ஸ்கூல் பெர்ஸ்பெக்டிவ்,
0: ரைட்?
1: ஓகே. அதுக்கப்புறம் வந்து there are mudras,
0: okay,
1: kaila namba finger tips la pandra mudras irukku. There are mudras for the eyes, okay. There's something called shambhavi mudra, namba we focus on the eyebrow center like this,
0: okay.
1: Okay, so this is a third eye chakra,
0: okay.
1: So idu focus

0: முதல்ல அதை உட்காத்தி வச்சு பண்றதே பெரிய விஷயம். சோ அதை நம்ம வந்து நம்ம பண்றதை பார்க்கும் போது அவங்க வந்து கியூரியஸ் ஆகுறாங்க, ஓ ஏதோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து they lack eye contact first of all. So நம்ம ஐயை வச்சு பண்ணும்போது அது இட் இஸ் அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயமே நம்மளுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி மைல் ஸ்டோன் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ண வைக்கும் போது ஒரு சின்ன சின்ன ப்ராக்ரஸ் தான் நம்மளுக்கு ஹியூஜா தெரியும் அந்த அந்த டைம்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், அதை அந்த முத்ராலாம் பண்ண வைக்கும் போது இப்போ நம்ம அஞ்சு கையில அஞ்சு ஃபிங்கர் டிப்ஸ் ஆஃப் ஃபார் ஃபைவ் இது, ஒன்று அக்னி, ஏர், ஸ்பேஸ், எர்த் அண்ட் இது வந்து வாயு. ஓகே, ஸோ அஞ்சு ஃபிங்கர் டிப்ஸ்ல அஞ்சு நம்ம சப்த இது இருக்கு. ஸோ அந்த நம்ம முத்ராஸ்லாம் அந்த ஃபிங்கர்ல வைக்கும் போது இட் இட் அந்த அந்த எலிமெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும், ஒரு பேலன்ஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், டிபெண்ட்ஸ். ஸோ இந்த பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது, பட் நம்ம விளையாட்டுத்தனமா அதை பண்ண வைக்கும் போது அவங்களுக்கு கியூரியஸ் ஆகிறாங்க, ஏதோ பண்றாங்க, இட் இஸ் அ பிளேஃபுல் திங்னு சொல்லிட்டு. ஸோ தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் முத்ராஸ் தட் யூ கேன் மேக் தெம் டூ. பிளேஃபுல்லா பண்ண வைக்கலாம், ஏதோ கேம் சொல்லி கொடுத்து பண்ண வைக்கலாம், இல்லை உட்காத்தி வச்சு பண்ண வைக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் திங், அதெல்லாம் நான் பண்ண வச்சிருக்கேன். அப்புறம் வந்து அகைன் நான் ப்ரீதிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தென் அவனுக்கு இன்வர்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும், தலைக்கு ஹெட் ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஸோ அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹைப்பரா இருக்கும் போது அவனே நான் பண்ணட்டுமா ஹெட் ஸ்டாண்ட் பண்ணட்டுமான்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் பண்ணுவான். ஸோ இட் காம்ஸ் ஹிம் டவுன்
1: வெரி நைஸ். ஸோ ஐ திங்க் பேரண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் வந்துட்டு வித் சிமிலர் கண்டிஷன்ஸ் அவங்க யோகாவை அவங்க குழந்தைங்களோட லைஃப்ல இன்க்ளூட் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பிஃபோர் வி ரேப், ஷவன் கிட்ட வந்து நம்ம இன்னும் பேசவே யோகா பத்தி அம்மா பேசினாங்க இல்லையா, உங்களுக்கு யோகா பண்றதுக்கு எவ்வளவு பிடிக்கும், ஹவு மச் யூ என்ஜாய் டூயிங் யோகா?
2: எனக்கு யோகா பண்றதுன்னா நிறைய பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், நான் தினைக்கும் நான் யோகா பண்ணுவேன்.
1: அப்படியா? ஓகே, உங்களோட ஃபேவரட் யோகா போஸஸ்னா என்ன சொல்லுவீங்க?
2: இந்த பத்த பத்மாசனம் பண்ணுவேன், அர்த்த மதேந்திராசனம் பண்ணுவேன், அந்த அந்த பரிவிருத்த திரிகோணாசனம் பண்ணுவேன், பத்த பஸ்வகோணாசனம் பண்ணுவேன், அப்புறம் அந்த சிறுசாசனம் ஹெட் ஸ்டாண்ட் பண்ணுவேன், அப்புறம் அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன்.
1: வாவ், அமேசிங் அமேசிங், லவ்லி லவ்லி. அண்ட் ஷ்ரவன்க்கு வந்துட்டு அபார்ட் ஃப்ரம் யோகா ஹி இஸ் ஆல்சோ எ லவர் ஆஃப் மியூசிக், அதுவும் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரே ஒரு லைன் ஆஃப் ஏதாவது ஒரு பாட்டு, குட்டி லைன் பாடுறீங்களா? இன்னைக்கு ஆக்டர் விஜய் அவர்களோட பர்த்டே வேற, சோ ஏதாவது ஒரு குட்டி லைன் பாடுறீங்களா? சரி, அப்புறம் நம்ம வந்து ஷ்ரவன் பாடுறது நீங்க ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம்ல பாக்கலாம், சரியா? அண்ட் தேங்க்யூ ஷ்ரவன், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங், அண்ட் தேங்க்யூ பாரதி, இட் வாஸ் லவ்லி ஹேவிங் யூ ஹியர் வித் ஷ்ரவன். அண்ட் கேட்டுட்டு இருக்கிற மக்களுக்கு நீங்க யோகா பத்தி நிறைய சொன்னீங்க, அண்ட் ஆல்சோ லைக் ஹவு யோகா ஹெல்ப்ஸ் காம் டவுன் சில்ட்ரன் அப்படிங்கறதும் சொன்னீங்க. தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் டைம், இட் வாஸ் லவ்லி ஹேவிங் யூ ஹியர்.
0: ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு கீர்த்தனா, தமிழகம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஐ ஹோப் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு வந்து இது ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும். யோகா ஜர்னி ஸ்டார்ட் பண்ணோம்னு தள்ளி போட்டுட்டு இருந்தவங்க வந்து ஐ ஹோப் தே ஸ்டார்ட் சூன். அண்ட் நாட் பட் நாட் த லீஸ்ட், வெரி ஹாப்பி பர்த்டே டு அவர் சிஎம் விஜய்.
1: ஓ எஸ், தேங்க்யூ தேங்க்யூ பாரதி, இட் வாஸ் லவ்லி ஹேவிங் யூ. அண்ட் நானும் அப்படியே கிளம்புறேன், 11 o'clock ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு நம்ம நியூஸ்க்கு வந்து போயிடலாம். நியூஸ்க்கு அப்புறமா நம்ம கூட மசாலா கேஃபேக்கு மது ஜாயின் பண்ண போறாரு, அவரோட அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நாளை காலையில திருப்பியும் உங்கள்கிட்ட நான் பேசுறேன். மெர்சல் மார்னிங்ல பாய்.
3: நேரம் இப்பொழுது காலை 11 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மேகதாது அணையை கட்டி கர்நாடகா சட்ட சிக்கலை ஏற்படுத்த பார்ப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற தீர்ப்பை மீறி கர்நாடகாவின் அறிக்கையை ஏற்ற நீர்வள ஆணையம் மீது நம்பிக்கையில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்ட வல்லுநர்களை ஆலோசித்த பிறகே புதிய நடுவர் மன்றம் அமைக்கலாம் என்ற திருத்தம் சேர்க்கப்பட்டதாக அவர் கூறினார். காவிரி நீரை பாதுகாக்க திமுக அதிமுக கட்சிகள் 30 ஆண்டுகளாக போராடி வருவதாகவும் ஆதவ் அர்ஜுனா கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் என்று கூறியுள்ளார். அவர் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்வு வாழ பிரார்த்திக்கின்றேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்தியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 1069 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். இதற்கமைய நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 45037 அதிகரித்துள்ளது. இதுவரை 28 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். சாதாரணமாக நாட்டில் நாளாந்தம் 150 முதல் 200 வரையான டெங்கு நோயாளர்களை பதிவாகுவதாகவும் தற்போதைய ஆபத்தான சூழ்நிலையுடன் அண்மைய நாட்களாக நாளாந்தம் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை 600 முதல் 650 வரை அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆஸ்திரேலியாவில் வரலாற்றிலேயே மிகப்பெரிய போதைப்பொருள் பறிமுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேற்கு சிட்னியில் உள்ள நிலத்தடி பதுங்கு அமைப்பில் இருந்து 2.7 டன் கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சுமார் 816 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்கள், அதாவது 433 மில்லியன் யூரோ, 500 மில்லியன் யூரோ மதிப்புள்ள இந்த போதைப்பொருள் வெள்ளிக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கொக்கைன் 3 சரக்கு கப்பல் கொள்கலன்களில் போலி தரைகளின் கீழே மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரகசிய அறைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக ஆஸ்திரேலிய காவல்துறை தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எகிப்து தேசிய கால்பந்து அணி வரலாற்றிலேயே முதல் உலகக்கோப்பை வெற்றியை பதிவு செய்தது. நேற்று நடைபெற்ற குழு ஜி ஆட்டத்தில் எகிப்து 3-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தியது. இந்த போட்டியில் முகமது சாலா 67வது நிமிடத்தில் முக்கியமான கோலை அடித்து எகிப்தின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கு வழிவகுத்தார். இந்த வெற்றியின் மூலம் எகிப்து குழு ஜியில் 4 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது. அடுத்ததாக எகிப்து ஈரான் அணியை தனது இறுதி குழு ஆட்டத்தில் எதிர்கொள்ளவுள்ளது. அந்த போட்டியின் முடிவு அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறுமா என்பதை தீர்மானிக்கும் முக்கியமான போட்டியாக கருதப்படுகின்றது. இந்த வெற்றி கால்பந்து வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக எகிப்து அணி உள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. எனினும் இன்று முதல் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையலாம். அல் ஃபுஜைனாவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் ராசல் கைமாவில் 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் உமல் குவைனில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 37 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: நினைத்ததை செய்து முடிப்பவர்கள் எத்தனை பேர்?
1: பத்துல ஒரு அஞ்சு பேர் சொல்லலாமா, நாலு பேர் சொல்லலாமா, இல்லை பத்து பேர்லாம் சான்ஸே கிடையாது. ஸோ அந்த ஆயிரத்தில் ஒருவன், லட்சத்தில் ஒருவன், இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஜூன் 22ஆம் தேதி விஜய் அவர்களோட 52வது பிறந்தநாள். பட் ஹீ ஸ்டில் லுக்ஸ் லைக் ஸ்வீட் 16. இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களுடைய ஒரு கருத்தாக இருக்கும். அதாவது விஜய், கிறிஸ்டியானோ, மெஸ்ஸி எல்லாரும் ஒன்று. அவங்க ஹேட்டர்ஸே கூட கொஞ்ச நாள் கழிச்சு இவரை ஹேட் பண்ணி என்ன இவர் ஜெயிச்சுக்கிட்டே இறக்க போறாருன்னு சொல்லிட்டு அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் விஜய் அவர்கள் இருப்பார். கண்டிப்பாக சின்ன வயசில் எல்லாரும் சினிமா பார்த்து அந்த வாழ்க்கையை கடந்து வரும்போது நிச்சயமாக விஜய் ஃபேனாக இருந்து அதுக்கப்புறமா வந்து நான் நியூட்ரல் ஃபேன் அப்படின்னு சொன்னவங்க தான் ஜாஸ்தி, ஆர் விஜய் ஃபேனாகவே சஸ்டெயின் ஆனவங்க ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் எல்லோரும் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்கும் வச்சுருக்காங்க. ஸோ நிறையா காரணங்கள் இருக்குது அவரை பிடிக்கிறதுக்கு. அவரை பிடிக்காமல் போகிறதுக்கு காரணங்கள் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அவரோட வளர்ச்சி மட்டும்தான் அவரோட பிடிக்காமல் போகிறதுக்கான ஒரு காரணமாக எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் அவருக்கு ஒரு ஹார்ட்டி விஷஸை சொல்லிட்டு நான் வந்து நிகழ்ச்சியை தொடங்குறேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல நான் ஆர்ஜே மது வந்திருக்கேன் உங்களோட பேசுறதுக்காக. இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு யார் வருத்தப்பட வேணாம். ஸோ நிறைய நல்ல செய்திகள் நம்மளை நோக்கி கொஞ்சம் கொஞ்சம் நாட்களில் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நானும் வந்து இந்த சம்மருக்குள்ள அஃபிஷியலாக உங்களோட சேர்ந்து
2: என்ட்ராகிறேன்.
1: ஓகே, இந்த சிக்னல் வயலேஷன் இது மிகப்பெரிய ஒரு கன்சர்னிங் ஃபேக்டராக இருக்குது. 41 ஆக்சிடென்ட்ஸ், 55 பீப்புள் இன்ஜோர்டு. துபாய் போலீஸ் வந்து ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அபுதாபி போலீஸ் தரப்புலேருந்து அடிக்கடி வீடியோவும் விடுவாங்க. இந்த சிக்னல் வயலேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைன்ஸ் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும். குறிப்பாக இந்த பாம் ஜுமேரா ட்ரெயின் பக்கம்லாம் நீங்கள் போயிட்டீங்க, ட்ரெயினை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க, ட்ராமை டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆம்பர் லைட் வந்து பார்த்துட்டு ஆக்சிலரேட் பண்ணுறதா துபாய் போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஆம்பர் லைட் ஆக்சிலரேட் பண்ணுறது கிடையாது. இது நம்ம சின்ன வயசில் படிக்கலையா எல்லோ? அதாவது நம்ம சின்ன வயசில் படித்தது ஆப்போசிட்டாக இருக்கும், ரெட் வெயிட், எல்லோ கெட் ரெடி, க்ரீன் கோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது ஆம்பர் லைட் ஆக்சுவலாக அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து சிக்னல் நிற்க போகுது, ரெட் வரப்போகுது அப்படின்னா ஆம்பர் யூஸ் பண்ணுவாங்கல்ல. அந்த ஆம்பர் லைட்டை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வேகமாக போயிடுறாங்க. அது போகக்கூடாது. அந்த 2 மினிட்ஸ்னால ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. அந்த 2 மினிட்ஸ்க்காக நீங்கள் வந்து ஹெவி ஃபைன் கட்டுறதோ இல்லைனா வந்து அந்த 2 மினிட்ஸ்க்காக உயிரிழப்புகள், இன்ஜுரிஸ் இதெல்லாம் வந்து தேவையா? அதுக்கு அந்த 2 மினிட்ஸ் முன்னாடி நம்ம கிளம்பி இருக்கலாமே. இந்த மாதிரி பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு சிக்னலை மதிக்குமாறு துபாய் போலீஸ் தரப்பிலிருந்தும் என் தரப்பிலிருந்தும் ஒட்டுக்கா நாங்கள் வந்து கேட்டுக்கோம்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: All right, இன்னி கோல்ட் ரேட் வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷனுக்கு உண்டாகி இருந்தது காலையில். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான் ஆப்வியஸ்லி. ஸோ ஒரு பக்கம் சீஸ் ஃபயர் அப்படின்னா வழக்கம் போல் கோல்டு வந்து ஸ்கை ராக்கெட் ஆகும் அப்படின்னு நம்மளே வந்து எதிர்பார்த்தோம். இல்லை, சீஸ் ஃபயர் இல்லை அப்படின்னா ஸ்கை ராக்கெட் ஆகும், இந்த மாதிரி கான்செப்டில் இருக்குல்ல. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூவில் ஆயில் இன்வால்வ் ஆகிருக்கிறதால கோல்டு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நல்ல இப்போ குறைஞ்சி ஒரு பேரி சினாரியோவில் தான் உருவாகிட்டு இருக்கு. அந்த வகையில் இனி காலையில் கோல்டு ரேட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். பட் இது லாஸ்ட் வீக் அண்ட் லாஸ்ட் டு லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ப்ரைஸ் ஆவரேஜ் எடுத்து பார்த்தோன்னா கோல்டு சிக்னிஃபிகண்ட் லோயர் சைடில் தான் இருக்குது, நல்லாவே ஒரு ஒரு ஒரு பாட்டமில் தான் இருக்குது.
2: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Refer and earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
1: ஓகே, ஸோ ஃப்ரைடே ரேட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு மைன்யூட் இன்க்ரீஸை பார்க்க முடியுது. 24 கேரட் 503.75, 22 கேரட் 466.50 திரஹாம்ஸ், 21 கேரட் 447.25, 18 கேரட் 383.25 திரஹாம்ஸ்.
2: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Refer and earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
1: ஓகே, இது மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம். நான் ஆர்ஜி மது வந்திருக்கேன். இளைய தளபதி விஜய், இல்லை தளபதி விஜய் அவர்களுடைய 2 பாடல்கள் பேக் டு பேக் நம்ம கேட்க போகிறோம். கிளியிலேருந்தோ ஆதியிலேருந்தோ இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: Back to back.
4: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு, ரெண்டு பாட்டு. தளபதி விஜய் பர்த்டே ஸ்பெஷல்.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷீஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்க. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
6: Masala Cafe, brought to you by Bima Jewelers Oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges, and diamond jewelry la 1899 dirhams off.
7: Talaivar Song of the Hour, brought to you by Basha Bhai Biryani. Authentic ana Dindukal Siraga Sambar Biryani and Chennai Bhai Vittu Kalyana Biryani ipave rusithu rasikka. Visit Basha Bhai.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4, கராமா.
1: 9.4 திரும்பி பார்க்க வச்சு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கே முதல்வரா இருக்காரு.
0: தளபதி விஜயின் 52வது பிறந்த நாள் இன்று.
2: நீ வேற மாதிரி
3: வாத்தியார.
1: நடிப்பு, பாட்டு, டான்ஸ் எல்லாம் ஒரு கை பார்த்து, சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவரை ரசிக்காதவங்களே கிடையாது. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
4: அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
1: டிஇஎஸ்சி விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது ஜோஹோ.com-க்கு வருக.
5: செழித்தையும் தமிழே ஒளி.

0: நிலையங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஓகே, ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து நிறைய மேட்சஸ் நடந்துச்சு, அதுக்கான ஒரு குட்டி ரவுண்ட் அப் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து வரேன் நான். ஈஜிப்ட் வர்சஸ் நியூசிலாண்ட், அதில் வந்து 3-1 அப்படிங்கிற கோல் கணக்கில் ஈஜிப்ட் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சில் அகெயின் ஒரு மிரக்கிள், உருகுவே வர்சஸ் கேபோவர்டே. கேபோவர்டே 2-2 ட்ரா. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்பெயின் கூட ட்ரா, ரெண்டாவது மேட்ச் உருகுவே கூட ட்ரா. இது வந்து அவங்க கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கோல் கீப்பருடைய அம்மா ஒரு வழியாக வீசா கிடச்சி யூஎஸ்க்கு வந்து அவரை பார்த்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேபோவர்டே தேர்டில் தான் இருக்காங்க, பட் இரஸ்பெக்டிவ் ஆஃப் த பொசிஷன் அவங்க விளையாடக்கூடிய ஆட்டோங்கிறது அந்நியாயத்துக்குனா நல்லாயிருக்கு. அதேமாதிரி பெல்ஜியம் ஈரான், பெல்ஜியம் ரெட் கார்டு வாங்கியும் அட்டாக் போய் அவங்களால வின் பண்ண முடியல, 0-0. அண்ட் துனிஷியா ஜப்பான் 4-0 ஜப்பான், சவுதி ஸ்பெயின் 4-0 ஸ்பெயின், ஈக்வடர் குரசாவ் வந்து ட்ரா பண்ணாங்க ஈக்வடரை, 0-0 ஸ்கோர்லெஸ் ட்ரா. அண்ட் ஜெர்மனி லாஸ்ட் மினிட்ல கோல் அடிச்சு ஐவரி கோஸ்ட் வந்து 2-1 அப்படின்னு நின்றுட்டாங்க. சரி, இன்னைக்கு நடக்க போற மேட்சஸ், இன்னைக்கு நைட் அர்ஜென்டினா ஃபேன்ஸ் உங்களுக்கான ஃபெஸ்ட், அர்ஜென்டினா வர்சஸ் ஆஸ்திரியா, நாளைக்கு மிட் நைட் 1 AM பிரான்ஸ் வர்சஸ் ஈராக், விச் இஸ் இன்னைக்கு மிட் நைட், நாளை காலையில் நார்வே செனகல், ஜார்டன் அல்ஜீரியா, போர்ச்சுகல் உஸ்பெகிஸ்தான். ஸோ குரூப் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் 24, 25, 26, 27, 28 வரைக்கும் மேட்ச் இருக்கு, சண்டே வரைக்கும் மேட்ச் இருக்கு. அப்படியே நீங்கள் 28 நைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரவுண்ட் ஆஃப் 32 ஆரம்பிக்குது. ஸோ 28 காலையில் நம்ம ஊர் டைம் படி 28 காலையில் குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சு அன்றைக்கி நைட்டே ரவுண்ட் ஆஃப் 32 ஆரம்பிக்குது. ஸோ ரவுண்ட் ஆஃப் 32 வந்ததுக்கப்புறமா இந்த வேர்ல்டு கப்பை கையிலே பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக மாறிடும். ஸோ இதுதான் இப்போதைக்கான ஒரு குட்டி வேர்ல்டு கப் சமரி. ஓகேவா? ரெட்ரோலேருந்து ஒரு பாட்டு, சந்தோஷ் வாய்ஸில் 89.4 தமிழ் எஃப்எம் ஸ்டேட்யூட்.

0: தமிழ்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: நைன்டி ஒன்னு போட
1: 90s not out.

0: எப்ப வரீங்க?
1: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
0: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண் இருக்கட்டும்.
1: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர், குவைத்தி, அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 திரஹம்ஸ் ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
0: சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான் இது.
1: உனக்கும் கூட.
2: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் பிரைட்.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஓகே. ஸோ மனசு தொட்டமேட்டில் உங்களுக்கு தொட்டமேட்டை இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன். ஸோ தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாள், அதனால் விஜய் பாட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ரையாரிட்டி உங்களுக்கு வழங்கப்படும். என்ன காரணத்துக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அவரோட பர்த்டே நான் தான் சொன்னேன் இல்லையா. ஸோ 800-8940 கால் பண்ணுங்கள். 800-8940 அப்படிங்கிற நம்பருக்கு வணக்கம். யாரை இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நான்
0: ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்வையோட எழுதப்பட்ட ஒரு பாட்டு.
1: பரவாயில்ல,
0: என்ன பாட்டு? இப்பவே டைம் இருக்குமே தெரியல, ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் போட்டுறேன், அடுத்த பாட்டை அப்படியே அடுத்தவருக்குள்ள எப்படியாச்சும் போட்டுறேன், கேப் கிடைக்கும். சரியா? அர்ஜய் மது பேசிட்டு இருக்கேன், 89.4 தமிழ் எஃப்எம்ல இந்த நிகழ்ச்சி.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மேகதாது தொடர்பாக புதிய நடுவர் மன்றம் கோரிக்கை ஏந்து என்பது குறித்து முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்துள்ளார். திமுக கொண்டு வந்த திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அவர் அது தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பது தொடர்பில் பலமுறை தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளோம் என்றார். கர்நாடகத்தில் பாஜகவோ காங்கிரஸோ யார் ஆட்சியில் இருந்தாலும் அணை கட்டுவோம் என்கின்றார்கள். மேகதாது என்பது உச்சநீதிமன்றத்தால் முடிவு செய்யப்படாத பிரச்சினை. பேரவையில் மேகதாது தொடர்பாக திமுக அளித்த திருத்தம் மிக முக்கியமானது என்று தங்கம் தென்னரசு தெரிவித்தார். புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதே சரி என வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் காவிரியில் மேகதாது அணை என்பது புதிய பிரச்சினை. உச்சநீதிமன்றம் மத்திய நதிநீர் ஆணையத்துக்கு அனுமதி அளித்தது குறித்து அப்போது அதிமுக அரசு வழக்கு தொடர்ந்ததாக அவர் கூறினார். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கு தொடர்பில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளது. தீப வழக்கு உத்தரவை உடனடியாக நிறைவேற்ற முடியாது என்று தெரிவித்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளது. இரண்டு நீதிபதிகள் அளித்த தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: நீட் மறுதேர்வில் ஆள்மாறாட்டம் செய்தது தொடர்பாக பீகாரில் 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீட் மறுதேர்வின் போது பீகாரின் லக்கிசாராய் மாவட்டத்தில் பல்வேறு பள்ளிகளில் ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்ட அதிர்ச்சி சம்பவம் தெரிய வந்துள்ளது. அவர்களில் 9 பேர் தேர்வு எழுத வேண்டிய மற்றவர்களுக்கு பதிலாக ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. இவ்விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சிறப்பு காவல்துறை படையும் அமைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் பல்வேறு இடங்களில் சோதனைகளை முன்னெடுத்துள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு இன்றும் சிறியளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாளாந்த நாணய மாற்று விகிதத்தின் அடிப்படையில் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இன்றைய தினம் 329.30 ரூபாய் காணப்படுகின்றது. அதன் விற்பனை பெறுமதி 339.06 ரூபாய் உள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட நாணய மாற்று விகிதத்தின்படி அமெரிக்க டாலரின் கொள்முதல் பெறுமதி 328.85 ரூபாயாகவும் விற்பனை பெறுமதி 338.70 ரூபாயாகவும் காணப்பட்டது.
1: உலகச் செய்திகள்.
2: தென்கொரியாவின் முன்னாள் நீதித்துறை அமைச்சருக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இது 2024 முன்னாள் ஜனாதிபதி யூன் சூக் யோல் அறிவித்த குறுகிய மற்றும் தோல்வியடைந்த ராணுவ ஆட்சி சட்ட அறிவிப்பில் அவர் வகித்த பங்குக்காக வழங்கப்பட்டுள்ளது. பாக் சூன் ஜே என்பவர் கிளர்ச்சி குற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த தீர்ப்பு சோல் மாவட்ட நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ளது. 2024 டிசம்பரில் யூன் சூக் யோல் அறிவித்த ராணுவ ஆட்சி சுமார் 6 மணி நேரம் மட்டுமே நீடித்தது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அவசரமாக கூடி அதை ரத்து செய்தனர். மேலும் யூன் சூக் யோல் ஏற்கனவே கிளர்ச்சியை வழிநடத்தியதாக குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதுடன் தற்போது சிறையில் இருந்து மேன்முறையீடு செய்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இயங்கும் தனியார் நிறுவனங்கள் 50 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்டிருந்தால் 2026 முதல் பாதிக்கான அமீரகமயமாக்கல் இலக்குகளை ஜூன் 30 தேதிக்குள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் நினைவூட்டியுள்ளது. மேலும் விதிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களுக்கு ஜூலை 1 முதல் நிதி அபராதங்கள் விதிக்கப்படும் என்று அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இந்த நடவடிக்கை தனியார் துறையில் ஐக்கிய அரபு அமீரக குடிமக்களின் வேலை வாய்ப்பு பங்கு பற்றுதலை அதிகரிக்கும் அரசின் தொடர்ச்சியான கொள்கையின் ஒரு பகுதியாகும். குறித்த நிறுவனங்கள் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் திறமையான பணியிடங்களில் அமீரக குடிமக்களின் வேலை வாய்ப்பு எண்ணிக்கையை 1% அதிகரிக்க வேண்டும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக இன்று தெளிவான வானிலை நிலவும். வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புஜிராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி ராசல் கைமாவில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 38 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் தற்பொழுது 40 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: Star of the month. Singer SPB.

0: சம்மர் ஹீட் 50 டிகிரியை நெருங்கி போக போகுதா நண்பர்களே.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஈஸ்டர்ன் ஏரியாஸ் கொடுத்து வச்ச ஈஸ்டர்ன் ஏரியாஸில் வழக்கம் போல் ஆஃப்டர்நூன் ஷவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிளைமேட் சேஞ்ச் வர போகிறதுனால கொஞ்சம் மழை இருக்கும்ல, லைட்டாக அப்படி இருக்கும். அதனால் டியூஸ்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் ஆஃப்டர்நூன் ஷவர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹியூமிடிட்டி மிஸ்ட்டும் எக்ஸ்பெக்ட் செய்யப்படும் அப்படின்னு என்சிஎம் தரப்புலேருந்து தகவல் வந்திருக்கு. ஸோ யுஏஐ பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 50 டிகிரிஸை நோக்கி போயிட்டுருக்கு. ஸ்வேஹான் அலைனில் ஹஸ் எக்ஸ்பெக்டட் 49.4 டிகிரிஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு June 20th சாட்டர்டே. ஸோ இதுக்கப்புறமா ரெயின் இருக்குமா அப்படின்னு கேட்டால் 24 வரைக்கும் லைட்டாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஒரு சில இடங்களில் க்ளவுடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சம்மருக்குள்ள ட்ரான்ஸிஷன் ஆகிட்டோம் அப்படின்னா பூம் பூம், அதுக்கப்புறம் பூம் பூம் தான்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, நான் மார்னிங் கோல்ட் ரேட் சொல்லியிருந்தேன், இப்போ வந்து ஆஃப்டர்நூன் கோல்ட் ரேட் என்னங்கறத சொல்றேன்.
2: இன்று தங்கத்தின் விலை கோல்ட்
1: ரேட் brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, referent earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
0: Adhe vela danga 24 carat thangam vandu 503.75 dirham saavum, 22 carat thangam vandu 466.50 dirham saavum, 21 carat thangam 447.25 dirham saavum, 18 carat thangam 383.25 dirham saavum irukku.
2: இன்று தங்கத்தின் விலை
3: gold rate
1: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, referent earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
2: Back to back
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு தளபதி விஜய் பர்த்டே ஸ்பெஷல்

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
2: ALD Properties in Nangamandi.

0: 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. யுஏஇ நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
1: டிஇஎஸ்சி விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது ஜோஹோ.com க்கு வருக.

0: ஓகே, நம்ம வந்து கிரிக்கெட்டுக்கு மட்டும் தான் வழக்கமாக பேசுவோம், இன்னைக்கு ஃபுட்பால் பேச போகிறோம். இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப்பை எந்த டீம் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என்னை கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப்பில் ஃபீஃபாவை பற்றி பேசுவோம் நம்ம. ஸோ உலக கோப்பை பற்றி பேசுவோம். விச் டீம் இஸ் கோயிங் டு லிஃப்ட் த ட்ராஃபி திஸ் டைம் 2026 இன் ஃபீஃபா உலக கோப்பை சாம்பியன் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? 800-8940 கால் பண்ணி சொல்லுங்கள். 889-40 அமீரகத்தை வெளியே கூப்பிட்டீங்கன்னா +971-43-59-5525 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் வின் பண்ண போகிறது யாருங்கிற சிம்பிளான குவெஸ்டினோட சேர்த்து நீங்கள் எதுக்காக அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, என்ன ரீசன்க்காக அவங்க வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது ஒரு பர்டிகுலர் பிளேயர்னாலையா இல்லைனா அவங்க டீமாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் உங்களுக்கு கூட இருக்கும். அதெல்லாத்தையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஆல்சோ இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே மதுன் இருக்கேன், MEDHU, அங்கேயும் வந்து நீங்கள் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, எந்த டீம் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி
1: brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year 0 VAT, 0 interest and 966 AD EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
0: பெருசா டிராபிக் இல்ல, ஆனா இருக்கு. வாசித் ஸ்கொயர் ரவுண்ட் அபவுட் டச்மண்ட் துபாய் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான், அங்க ஃபுல்லா மலையா ஸ்ட்ரீட். மலையா ஸ்ட்ரீட்ல எந்தெந்த S115, 117, 119 இதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அந்த இன்டர்செக்ஷன் ஃபுல்லாகவே அப்படியே ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு. சஃபாரி மார்க்கெட் E3-11 கொஞ்சம் ஸ்லோ பண்ணிருக்கு, E11 பொறுத்த வரைக்கும் பெருசாக டிராஃபிக் இல்லை. அதே மாதிரி துபாய் உள்ள வண்டிங்க அப்படினாலும் பெருசாக இங்கே சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு கன்ஜெஷனோ ஒரு பிளாக்கோ நான் பார்க்கல. அல்குஸ் 4th பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. அல்பர்ஷா கிட்ட ஒரு கிராஷ் ஒன்று பார்த்தேன், டபுள் கிராஷ் போட்டிருக்கு 1st அல்கேல் ஸ்ட்ரீட்டில். அதனால் அங்கே கொஞ்சம் ஸ்லோ மட்டும் இருக்கு, மற்றபடி இங்கே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை. குட் டு கோ தான்.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: ஓகே, ஒரு பயங்கரமான ப்ரெடிக்டர் இருக்கார். அவர் வந்து ஒரு ஜெர்மன் ப்ரெடிக்டர். ஓகேவா, அந்த ஜெர்மன் ப்ரெடிக்டர் வந்து லாஸ்ட் 3 வேர்ல்டு கப்புக்குமே கரெக்டான ஒரு ப்ரெடிக்ஷனை தான் கொடுத்துருக்காரு. இந்த டீம் தான் ஜெயிக்கும், இந்த டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு பக்காவாக சொல்லியிருக்காரு. அதாவது 14 ஜெர்மனி, 18 ஃப்ரான்ஸ், 22 அர்ஜென்டினான்னு பக்காவாக ப்ரெடிக்ட் பண்ண அவர் இந்த 2026 வேர்ல்டு கப்பை யார் தெரியுமா ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு? யாருமே எதிர்பார்க்கவே தெரியுமா? அவர் சொன்னதை நெதர்லாண்ட்ஸ். நெதர்லாண்ட்ஸ் தான் இந்த வாட்டி வேர்ல்டு கப்பை ஜெயிக்க போகுதுன்னு அவர் உறுதியாக சொல்லியிருக்காருங்க. பட் நெதர்லாண்ட்ஸ் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான டீம். நான் ஃபஸ்ட் மேட்ச்லேயே ஃபீல் பண்ணேன், அவங்க என்ன ட்ரா பண்ணாலும் அடுத்த மேட்ச்சில் 5-1 நடித்தாங்க பார்த்தீங்களா ஸ்வீடனை. ஐயோ, அதுவும் கேக்போ ஒரு கோல் போட்டார், ரொம்ப அடி பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நெதர்லாண்ட்ஸ் ஆர் லுக்கிங் வெரி ஸ்ட்ராங். இங்கிலாந்து தாமஸ் டுக்கலுக்கு கீழே அவங்க ஒரு மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. அர்ஜென்டினா ஒரு மேட்ச் தான் ஆடிருக்காங்க, அதுலேயும் மெஸ்ஸி ஆட்ரிக்கு. ஸோ அவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. போர்ச்சுகலுக்கு 2nd மேட்ச் வந்தால் தெரியும் அவங்க டீம் காம்பினேஷன் எப்படி இருக்கு, அவங்க எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். அதனால் ரவுண்ட் ஆஃப் 32 வந்துருச்சு அப்படின்னா அப்படியே சுருன்னு போயிடும் வேர்ல்டு கப். அதுக்கப்புறம் ஸ்டாப்பே பண்ண முடியாது அதை. வணக்கம், யாரீங்க பேசுறீங்க?
2: ஹாய் மது, பிரியன்.
0: பிரியன் எப்படி இருக்கீங்க? பிரியன்
2: நல்லா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கே பிரியன். என்ன வேர்ல்டு கப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா?
2: கிடையாதுல
0: அர்ஜென்டினாவே விருப்பம் வந்து அர்ஜென்டினா
3: பக்கம்.
4: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: of the hour was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: பல விமர்சனங்களை சந்திச்சு அதையே பாசிட்டிவா மாத்தி மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கே முதல்வரா இருக்காரு.
0: தளபதி விஜயின் 52வது பிறந்த நாள் இன்று.
2: நீ வேற மாதிரி
3: வாத்தியாரா.
1: நடிப்பு, பாட்டு, டான்ஸ் எல்லாம் ஒரு கை பார்த்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவரை ரசிக்காதவங்களே கிடையாது. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் FM.
4: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
1: Denso's UAE's first distributor 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா
1: ஜெயம் பிராண்ட் ஏசிடா
3: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய் 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் சின்ஸ் 1982
4: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் ஆன் கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட் 40% ஆஃப் ஆன் 22 and 18 carat jewelry making charges and 30% discount on certified platinum jewelry ne innum yeralamana offers ungalkaga only at Annathangam golden diamonds karama center dubai

0: 99.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஓகே, ஸோ ஃபீஃபா வேர்ல்ட் கப் யார் வின் பண்ணுவாங்க, இந்த வாட்டி யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நம்ம கூட அடுத்து யார் பேச போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாலி மெசேஜ் பண்ணியிருந்தேன், அதையும் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: ஹலோ, ஹாய் மது. ஹாய், நான் ருவைஸ்லேருந்து கால் பண்ணுறேன்.
0: ருவைஸ்லேருந்து கால் பண்ணுறீங்க, உங்கள் பேர்?
1: சுப்ரியா.
0: ஆ, நீங்கள் தான் இன்ஸ்டாலில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க?
1: ஆமாம்.
0: ஓகே, சொல்லுங்கள்.
1: தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் தி ஃபோன் ஃபர்ஸ்ட் திங்.
0: தேங்க் யூ ஃபார் காலிங்.
1: ஆக்சுவலாக என்னோட டீம் வந்து போர்ச்சுகல்.
0: ஓகே.
1: ஆக்சுவலாக என் பையன் வந்து ரொம்ப ரொனால்டோவுடைய ஃபேனு.
0: ஓ, சூப்பர்.
1: எங்கர் சைல்டு வந்து ரொனால்டோ ஃபேனு.
0: ஓகே, ஓகே.
1: பெரியவர் வந்து மெஸ்ஸி ஃபேன்.
0: பயங்கரமான காம்போவா இருக்கு.
1: ஆமா, டக் ஆஃப் வார் தான் எங்க வீட்ல போயின் இருக்கு.
0: ஆப்வியாஸ்லி.
1: அது இந்த டைம் மெஸ்ஸி 3 ஹாட்ரிக் அடிச்சார் இல்லையா?
0: ஆமா ஆமா.
1: அதனால எல்டர் வந்து கொஞ்சம் கெத்தா சுத்தி நிக்கறாரு.
0: ஓகே, ஓகே. அடுத்த போர்ச்சுகல் மேட்ச்காக எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு?
1: ஆமா ஆமா.
0: சரி, போர்ச்சுகல் அர்ஜென்டினா ஃபைனல் வந்துருச்சுன்னா அப்ப வீடு வந்து ரெண்டா போயிடும்.
1: ஆமா, கண்டிப்பா.
0: ஓகே, இது நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க?
1: என்னோட சப்போர்ட் வந்து சின்னவருக்கு தான்.
0: ஓ, ஓகே.
1: ஏனா அவர் சின்ன பிள்ளைன்றதுனால அவருக்கு சப்போர்ட் பண்றது. பெரியவர் கிட்ட கொஞ்சம் காம் டவுன் பண்ணுங்க. ஏனா ஜஸ்ட் இது கேம் தான் இது. உங்களுக்குள்ள இது பண்ணிக்கவனா, இத ஸ்போர்ட்டிவா எடுத்துங்க. எப்படி அவங்க இது பண்றாங்கன்னு பாருங்க அப்படினு சொல்லிருக்கீங்க.
0: ஆனா ஓகே, பட் சின்னவர்ட்ட இன்னும் கொஞ்சம் அந்த ஏஜ் ஆகணும்ன்றதுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க.
1: ஆமா ஆமா, பெரியவர் கிட்ட சொல்லிடுவேன். யார் வின் பண்ணாலும் ஓகே தான், பட் நான் சப்போர்ட் பண்றது சின்னவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். சோ அதனால அப்படி பெரியவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. ஆமா,
0: ரைட்டுங்க, ரைட்டுங்க. சூப்பர், சமையா இருக்கும். ஆனா இந்த சீசனே அப்படியே நல்லா இருக்கும்.
1: ஆமா, எங்க வீட்டுல டெய்லி மேட்ச் போயின்னுதான் இருக்கு. காலையில தூங்குறாரு, நைட்ல வந்து ஃபுல்லா மேட்ச் தான் போயின்னு இருக்கு. நேத்தும் மேட்ச் பாத்துட்டு இருந்தாங்க பசங்க, ரெண்டு பேருமே பாத்தாங்க. 1:30 தான் தூங்குறாரு சின்னவரு.
0: சூப்பர்,
1: அதனால போயின்னு இருக்கு.
0: பரவாயில்ல, என்ஜாய், என்ஜாய். அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க.
1: ஓகே, தேங்க் யூ.
0: தேங்க் யூ, தேங்க் யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. அண்ட் அடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தவர் வீரா அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து அர்ஜென்டினா ஃபேன் ப்ரோ. இன்னைக்கு வந்து 3 கோல் அடிக்கிறோம், மெஸ்ஸி 2 கோல் போடுறார் அப்படின்னு வந்து அடித்து சொல்லியிருந்தாரு. வீரா தலை, அர்ஜென்டினா ஃபேன். ஸோ வாழ்த்துக்கள் பிரதர். அண்ட் நீங்கள் இந்த வேர்ல்டு கப்பில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? அண்ட் எந்த டீம் வந்து ட்ராஃபி லிஃப்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா 1 மணிக்கு மேலே 800-8940 கால் பண்ணு.
2: Masala Cafe brought to you by Bima Jewellers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: காவிரி முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் நட்பு ரீதியாக பேசியும் தீர்வு காணலாம் என்று பிரேமலதா தெரிவித்தார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா முதல்வர்கள் நட்பு ரீதியாக பேசி தீர்வு காண முடியும் என்று தெரிவித்தார். அமோரியா

0: சிவு விபத்து இடம்பெற்ற நேற்றைய தினம் தமிழகத்தின் கருப்பு நாள் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். அமோனியா கசிவில் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்தியிருக்கலாம் என்றும் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார். தாவிக செய்தி தொடர்பாளரின் பேச்சு போல் ஆளுநர் உரை உள்ளது என்று அவர் கூறினார். ஆளுநரின் 37 நிமிட உரையில் 37 தவறுகள் இருந்தன என்று பிரேமலதா சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் ஆளுநருக்கு சபாநாயகர் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழை கற்க வேண்டும் என்று ஆளுநருக்கு அக்கறை உள்ளது என்று குறிப்பிட்டார். வணக்கம் என்று சொல்ல கற்றுக்கொண்டேன் என்று ஆளுநர் கூறியதாக சபாநாயகர் தெரிவித்தார். அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களில் 8 பெண்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 10 பேரில் 8 பெண்களின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மிகவும் கவலைக்கிடமாக உள்ள 8 தொழிலாளர்கள் இரத்த வாந்தி எடுத்ததுடன் நுரையீரல் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அரசு தர வேண்டும் என ஏவா வேலு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய்க்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள் என்று அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கவும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறவும் வாழ்த்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் உரிமைகள் கண்ணியத்தை பாதுகாப்பதிலும் மாநிலத்தின் முன்னேற்றத்துக்காக ஒன்றிணைந்து செயற்படுவதிலும் நான் உங்களுடன் துணை நிற்கின்றேன் என்று ராகுல்காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கை முழுவதும் பல பகுதிகளில் பொது சுகாதார பரிசோதகர்களாக போலியாக நடித்து பணம் வசூலிக்கும் நபர்களுக்கு எதிராக பொதுமக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. பல நிறுவனங்களிலும் வீடுகளிலும் அதிகாரப்பூர்வ பணிகளை செய்வதாக கூறி மோசடியாக பணம் வசூலிக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு பணம் கோரும் நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வரும் டெங்கு தொற்று நிலைமையுடன் தொடர்புடைய வீட்டு ஆய்வுகளை பயன்படுத்தி நடைபெறுவதாகவும் போலியான நபர்கள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பணம் பெற முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிகாரப்பூர்வ அடையாளம் மற்றும் சரிபார்ப்பு இல்லாமல் யாருக்கும் பணம் வழங்க வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் 2025-26 கல்வியாண்டின் முதல் அமர்வு ஆண்டு இறுதி தேர்வு அட்டவணைக்கு அனுமதி வழங்கியதைத் தொடர்ந்து மாணவர்கள் தேர்வுகளில் ஏமாற்றுதல் மற்றும் விதிமுறை மீறலை தடுக்கும் வழிகாட்டலை அமீரக கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இது ஒருங்கிணைந்த தொடர்ச்சியான கல்வி முறையின் கீழ் 7 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பொருந்தும். தேர்வுகள் June 22 முதல் July 3 வரை பள்ளிகளில் மின்னணு தேர்வு முறையில் நடத்தப்பட உள்ளது. தரம் 5 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கு நடைபெறும் மின்னணு தேர்வுகள் July 3 வரை தொடரும் நிலையில் 5 புகார் அறிக்கை சேனல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் ஒழுங்கை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அல்லது பள்ளிகள் ஏதேனும் தவறுகள் அல்லது விதிமுறை மீறல்கள் இடம்பெற்றால் இந்த புதிய சேனல்கள் மூலம் அவற்றை அறிக்கைப்படுத்த முடியும் என்று அமீரக கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: பிலிப்பீன்ஸில் பள்ளியொன்றில் இன்று நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் அந்நாட்டு ஜனாதிபதி ஃபெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியர் விசாரணைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் 3 உயிரிழந்ததுடன் 5 காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாக பிலிப்பீன்ஸ் ஜனாதிபதி அலுவலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் முழுமையான மற்றும் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பாக பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகள் அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்களில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் இதுவரை 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவிக்கின்றனர்.
2: Business update. Business update.
3: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
0: வளைகுடா பகுதியில் ஸ்டார்ட் அப் நிதியுதவி அமைப்பு வேகமாக மாற்றமடைந்து வருவதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஸ்ட்ரக்சர்ட் கிரெடிட் முறைகள் அதிகரித்து வளர்ச்சி நிலை நிறுவனங்களுக்கு தனியார் கடன் முக்கியமான நிதி ஆதாரமாக உருவெடுத்துள்ளது. வளைகுடா நாடுகளில் முதலீட்டாளர்களின் விருப்பங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக புதிய ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது. வளைகுடா பகுதியில் தனியார் கடன் 2025 $1.1 billion உயர்ந்துள்ளது. இது ஓர் ஆண்டுக்கு முன்பு இருந்த $0.5 billion ஒப்பிடும் பொழுது 8.2 times அதிகரிப்பாகும். இந்த வளர்ச்சி பாரம்பரிய முதலீடுகளை விட கடன் அடிப்படையிலான நிதியுதவிக்கு அதிக முன்னுரிமை வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டுகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 PM நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4
4: இங்க நான்தா கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: ஓகே, இப்போ வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில இந்த ஜிஎல்பி ஒன் பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: இந்த ஜிஎல்பி ஒன் தெரப்பி எடுக்கும்போது வெயிட் லாஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வெயிட் லாஸை தாண்டி நிறைய இதில் வந்து நல்ல விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவை டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து. அது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஜிஎல்பி ஒன் வந்து கார்டியோவாஸ்குலர் இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், ஹார்ட் ஃபெயிலியரோட ரிஸ்க்கை வந்து லோயர் பண்ணுறதுக்காகவும், மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் ஸ்ட்ரோக்கெலாம் வரவிடாமல் தடுக்கிறதுக்காகவும், டைப் டூ டயபிட்டிஸோட ப்ராக்ரஸ் வந்து குறைக்கிறதுக்காகவும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ஜிஎல்பி ஒன் ஹேஸ் டு பி மானிட்டர்ட் ப்ராப்பர்லி, அதை வந்து கண்ணா பின்னணில் எடுக்கக்கூடாது. ஒரு ட்ராமேட்டிக் வெயிட் லாஸை கொடுத்தாலுமே இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ட்ரக்காக தான் இருக்கும் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் கூட. அப்பார்ட் ஃப்ரம் வெயிட் லாஸ் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. பட் இட் ஹேஸ் டு பி மானிட்டர்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கணும்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo One Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo One Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: அர்ஜென்டினா ஃபேன்ஸ்க்கு மறுபடியும் ஒரு ரிமைண்டர், இன்னைக்கு உங்க மேட்ச் இருக்கு, ஆஸ்திரேலியா கூட ஜாலியா விளையாடுங்க. அண்ட் இப்போ கோல்ட் ரேட் இன் ஆஃப்டர்நூனுக்குங்க அதை பார்க்கலாம்.
2: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட்
3: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referent earn first purchase bonus kuda irukku available in play store and app store
0: all right so gold rate a porutha varaikum 18 carat la irundhu varen nanu 383.25 dirhams 21 carat i'm sorry 447.25 dirhams 22 carat 466.50 24 கேரட் தங்கம் 503.75 கிராம் சவுண்ட்ஸ் வந்து 15,678 இருக்கு. இதான் இன்னைக்கான ஆஃப்டர்நூன் ரேட் 22nd June 2026. பேக் டு பேக்ல ரெண்டு பாட்டு நம்ம விஜய் அவர்கள் பாட்டு தான் வந்து கேட்க போறோம். அண்ட் கோல்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இது ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எஸ்டர்டே 500 ஐ மீன் ஃப்ரைடே 500 முடிஞ்சது 24, இன்னைக்கு 503 இருக்கு. ஈவினிங் என்ன இருக்குங்கிறத நான் ஈவினிங் வந்து சொல்றேன்.
2: இன்று தங்கத்தின் விலை
3: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referent earn first purchase bonus kuda irukku available in play store and app store
2: back to back
4: அடுத்து ரெண்டு பாட்டு தளபதி விஜய் பர்த்டே ஸ்பெஷல்

0: 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ப்ரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
2: Sir, imper sweetie. You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: ஓகே, இப்ப டிராபிக் எங்க இருக்கு நம்ம பாத்துட்டு வருவோமா? வாங்க.
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Jetor oda unbeatable summer offer la buy now pay next year 0 VAT 0 interest and 9680 EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: ஓகே, E11ல ரெண்டு டேரக்ஷன்லையுமே வந்து கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்க தான் செய்யுது. மலையா ஸ்ட்ரீட்லேயும் வந்து அங்கங்கங்க இருக்கு. E311ல அல்ஜாயா சிட்டி சென்டர் தாண்டிட்டீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் இல்லை அல்ஜாயா சிட்டி சென்டருக்கு முன்னாடி டுவர்ட்ஸ் ஷார்ஜா போகிற வழியில் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. அதுக்கான காரணம் அங்கே ஒரு கிராஷ் போட்டிருக்கு. அதே மாதிரி ஆப்போசிட் டேரக்ஷன்லேயும் கொஞ்சம் அங்கங்க ஸ்லோவாக இருக்கு. மற்றபடி இங்கே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை. அண்ட் ஊத்மேத்தா பக்கத்தில் ஒரு கிராஷ் ஒன்று பார்த்தேன், அது எங்கன்னா D78ல. ஸோ ரெண்டு டேரக்ஷன்லையுமே D78ல கிராஷ் போட்டிருக்கு. ஸோ எங்கன்னா கரெக்டாக துபாய் ஃப்ரேமுக்கு பக்கத்தில். ஸோ D78 போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டேக் அன் ஓட ஃபிட். அண்ட் மற்றபடி இங்கே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை, குட் டு கோ
1: தான். Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
2: Masala Cafe, brought to you by Bima Jewelers Oda Home Again Celebration La Gold Chain and Bangles Ku Verum 1.99% Making Charges and Diamond Jewelry La 1899 Dirhams Off.
3: Nekana, 91 Pode 91

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: பல விமர்சனங்களை சந்திச்சு அதையே பாசிட்டிவா மாத்தி மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கே முதல்வரா இருக்காரு.
0: தளபதி விஜயின் 52வது பிறந்த நாள் இன்று.
2: நீ வேற மாதிரி வாத்தியார.
1: நடிப்பு, பாட்டு, டான்ஸ் எல்லாம் ஒரு கை பார்த்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவரை ரசிக்காதவங்களே கிடையாது. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் எஃப்எம். சீசன்ஸ் மாறலாம், ஆனா முகத்துல ஆக்னே மாறலையா? அப்போ அதுக்கு ஆயுர்வேதம் தான் பெஸ்ட். விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்,
3: ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், டுபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் டிஐபி.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: Relax song of the hour.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஓகே நான் இங்கேருந்து கிளம்ப போறேன், ஃபீஃபா வேர்ல்டு கப் போறப்பக்கும் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டி கொடுத்துட்டு நான் அப்படிங்க கிளம்புறேன். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் பத்தி என் ஃபீல்ட்ல நிறைய வந்துட்டு இருக்கு. கரெக்டா இன்னைக்கு பார்த்தா ரெயின் ஃபாரஸ்ட் டேவா. இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல நம்ம வந்து தொலைஞ்சு போயிட்டோம்னா நம்மள லிட்டரலி கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ்லாம் அந்த அளவுக்கு பாய்சனஸாகவும் இருக்குமா, சில இடங்கள்ல கேனப்பிலாம் வந்து முழுசா மூடப்பட்டு அந்த இடத்துல சூரிய ஒளியை சுத்தமா வராத அளவுக்கு இருட்டாலாம் இருக்குமா, அந்த அளவுக்கு ஒரு டென்ஸ் ஃபாரஸ்டா அது. பட் இவங்க இப்படிலாம் சொல்லும் போதா அந்த இடத்துக்கு லைஃப்ல ஒரு வாட்டியாச்சும் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வியாடான ஆசையை நமக்கு வருதுன்னு வச்சுக்கீங்களேன். என்ன பண்றது, வி ஆர் மேட் லைக் தட். இப்போ நீங்க 800-8940 கால் பண்ணலாம், 800-8940 அந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா அந்த பாட்டு நான் வந்து கண்டிப்பா ப்ளே பண்ணி விட்டுருவேன். ஸோ யூஏக்கு வெளில கூப்பிடறவங்களும் கூப்பிடலாம், யூஏக்கு வெளிலேருந்து கூப்பிடறவங்களும் +971-4359-5525. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம்ப்பா, உங்க பேர் சொல்லுங்க. நல்லா இருக்கேன். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்கப்பா. ஓகேப்பா, உங்க பேரு?
1: சரவணன்ப்பா.
0: சரவணன், சொல்லுங்க சரவணன், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு இந்த துல்கி படத்துலேருந்து சொல்லிட்டாலே இந்த பாட்டு போட்டு
0: விடுங்க. யார் சொன்னாங்க உங்ககிட்ட காதல?
1: ரொம்ப நாளாச்சு பாட்டு கேட்டேன். வெயில்ல ரொம்ப வண்டியை கலப்பா ஓட்டிட்டு போயிட்டு
0: இருக்கேன். என்ன வண்டி ஓட்டுறீங்க? டயர்டா இருக்கோ, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல.
1: எங்க எந்த ரோட்? நம்ம ஊரா நீங்க புளியமத்தை கேட்டு உட்காந்து எங்க போட்டாலும் பயன் அடிக்கிறாங்க.
0: புரியுது புரியுது, வேலை முடிச்சுட்டு தான் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே புரோட்டோகால் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வணக்கம், இறங்கி பேசுறீங்க? ஹலோ ஹலோ,
2: என்ன
0: ஸ்பெஷல்
2: வீட்டு
0: சமையல? கருத்துக்கள் விமர்சனங்கள் எது வந்தாலும் 89.4 தமிழ் மூட சோசியல் மீடியா பக்கங்கள் தெரியப்படுத்துங்க. மறுபடியும் நாளைக்கு தான் இதோட நான் உங்களை வந்து சந்திப்பேன். ஸோ இளைய தளபதி விஜய், தளபதி விஜய் அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு ஆர்ஜி மது இங்கே கிளம்புறேன். அடுத்து உங்களுக்கு அழகரம் நிகழ்ச்சி தொடங்கவிருக்கு. அண்ட் ஃபீஃபா வேர்ல்டு கப்ல இன்னைக்கு என்ன மேட்சஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ கிரிக்கெட் வேர்ல்டு கப்ல நேற்று வந்து லாரா உல்வார்ட் தலைமையில் சவுத் ஆப்பிரிக்கன் அணி நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க. வேர்ல்டு கப் ஃபைனலில் தோத்ததுக்கு பழி தீர்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த வகையில் டேபிளை பொறுத்த வரைக்கும் குரூப் ஏல ஆஸ்திரேலியா, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நெதர்லாண்ட்ஸில் பாகிஸ்தான் நெதர்லாண்ட்ஸ் ஆல்ரெடி எலிமினேட்டட். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா, பங்களாதேஷ் ஆளுக்கு ரெண்டு மேட்ச் வின் பண்ணி ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. ஆஸ்திரேலியா மூணு மேட்சையுமே வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் குரூப் பியில் இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்து விமன், ஸ்காட்லாண்ட், ஸ்ரீலங்கா, அயர்லாண்டில் அயர்லாண்டு விமன் மட்டும் எலிமினேட் ஆயிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இதான் தற்போதைய நிலவரம் விமன்ஸ் டி20 வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து இந்தியாவுக்கு மேட்ச் எப்போ எங்கே இனி கிடையாது, கூடி சீக்கிரம் மேட்ச் பங்களாதேஷ் கூட நடக்கவிருக்கு Thursday 25th June.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட இறால் பண்ணையில் தொழிற்சாலையில் இருந்து இறால் மாதிரிகளை அதிகாரிகள் எடுத்துச் சென்றுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள இறால் ஆலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதில் இதுவரை 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட ஆலையில் இருந்து இறால் மாதிரிகள் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இறால் மாதிரிகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வுக்கு எடுத்துச் செல்கின்றனர். கர்நாடகத்தின் குரலாக தமிழ்நாடு அரசு ஒலிக்கக்கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். மேகதாது அணையின் தேவையை ஏற்காத தமிழ்நாடு நடுவர் மன்றத்தை எப்படி ஏற்கும் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். நடுவர் மன்றம் என்பது இருதரப்பும் ஏற்றுக்கொண்ட ஒரு விவகாரத்தில் ஏற்படும் சிக்கல்களை தீர்ப்பதற்கான அமைப்பாகும். ஆனால் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கான தேவையை தமிழகம் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அது குறித்து நடுவர் மன்றம் அமைத்து மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று அவர் வினவியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: மேகதாது திட்டத்துக்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மத்திய மந்திரி குமாரசாமி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து மேகதாது திட்டத்துக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று

0: என்று கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய கனரக தொழில்கள் துறை மந்திரி குமாரசுவாமி இது தொடர்பில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். மேகதாது திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு இப்போதுதான் எதிர்ப்பு தெரிவிக்கின்றதா என்றால் இல்லை. கடந்த 50 ஆண்டுகளாக இந்த பிரச்சினை இருக்கின்றது. சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு அதிக தண்ணீர் வழங்கியுள்ளோம். அணைகள் நிரம்பாத நிலையில் தண்ணீர் திறக்குமாறு தமிழ்நாடு கேட்கக்கூடாது. உண்மையான நிலைமையை தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பதற்கு தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நிர்வாக செயலாளர் ரேணுக பெரேராவினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை பரிசீலித்த பின்னரே உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஷார்ஜா போலீசார் இளைஞர்களை இலக்காக கொண்டு விழிப்புணர்வு காணொலியொன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் ஒரே ஒரு முறை போதைப் பொருளை முயற்சிப்பதுமே விரிவாக அடிமைத்தனம், தனிமை மற்றும் சிறைவாசம் போன்ற கடுமையான விளைவுகளுக்கு வழிவகுக்கலாம் என்று ஷார்ஜா காவல்துறை எச்சரித்துள்ளது. இந்த காணொளி எந்தவித விளைவுகளும் ஏற்படாது என்ற நம்பிக்கையில் போதைப் பொருளை ஒருமுறை முயற்சித்த ஒரு இளைஞரின் கதையை பின்தொடர்கின்றது. ஆனால் அந்த முடிவு அவரது வாழ்க்கையை கட்டுப்பாட்டை இழந்து சீரழியும் நிலைக்கு தள்ளியுள்ளதாக அந்த காணொளியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் தனது பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். இன்று காலை லண்டனில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். தற்போது பிரிட்டனில் ஏற்பட்டுள்ள அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியில் அவர் தமது பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். தமது பதவி விலகல் அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்னதாக தாங்கள் பொறுப்பேற்ற போது தொழிற்கட்சி அரசியல் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் வீழ்ச்சியடைந்திருந்தது என தெரிவித்தார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: Star of the month.
3: Singer SPB.

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? ரெண்டு நாட்கள் விடுமுறையை தாண்டி இன்னைக்கே திங்கட்கிழமை வாரம் தொடங்கி இருக்கு. இந்த நாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. இந்த ஒரு வாரத்துக்கு எதை பற்றி பேசலாம்? போன வருஷம் இந்த ஒரு வாரம், அதாவது ஜூன் 22ஆம் திகதியை தொடங்கியில, இல்லாட்டி 21ஆம் திகதி தொடங்கிய ஒரு வாரத்துக்கு இசை பற்றி பேசியிருந்தோம். ஏன் அப்படின்னா, இசை தினம் நேற்று கொண்டாடப்பட்டது, சர்வதேச இசை தினம். அது மட்டும் இல்லாமல் சர்வதேச யோகா தினமும் நேற்று கொண்டாடப்பட்டது. அதையொட்டி சங்க கால இலக்கியங்களில் வரக்கூடிய இசை, அந்த இசை கருவிகள் என்னென்ன, அதன் வரலாறு என்ன அப்படிங்கிற விஷயங்களை உருபாணர் அப்படிங்கிற இசைக்குழுவினர் நம்மோடு இணைந்து ஒரு வாரத்துக்கு பகிர்ந்து கொண்டாங்க. அந்த நிகழ்ச்சியை கேட்ட உங்கள் எல்லாருக்குமே அந்த காலத்தில், நம்முடைய முன்னோர்களின் காலத்தில் இசை எப்படி இருந்தது, இசை கருவிகள் என்னென்னவாக இருந்தது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்போ நாம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான இசை கருவிகள் இப்போ வந்து வழக்கத்தில் இல்லை, வழக்கத்தில் நாம் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் அதனுடைய அடுத்தடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இசைக்கருவி அதனுடைய அது அப்படியே மாறி வேறொரு இசைக்கருவியாக இப்போ இருக்கிறது. இப்போ யாழ் எடுத்துக்கிட்டா அது வந்து வீணையாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த உருபாணர் இசை குழுவினர் இப்ப என்ன பண்றாங்க அப்படிங்கறத பற்றி நாம் இன்னைக்கு பேசலாமா? நிறைய விஷயங்கள் அவர்கள் சார்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கு. உலக இசை தினம் நேற்று கொண்டாடப்பட்டது, அது சார்ந்தும் நாம நிறைய விஷயங்களை பேசலாம். இசை வந்து எல்லா மனிதர்களையும் இசைவிக்க கூடியது இல்லையா? இசை இல்லாம ஒரு மனிதன் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏதோ ஒரு விதத்துல வந்து இசை நம்மோடு பின்னி பிணைஞ்சிருக்கு இல்லையா? வாழ்நாள்ல இசையை கேட்டு வளர்ந்த நாம இந்த இசை வந்து எத்தனை எத்தனை மாற்றங்களை நமக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கு, எத்தனை எத்தனை தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத அவ்வப்போது உணர்ந்திருப்போம். அப்படி உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு பாட்டு, இல்லதா ஒரு பாடலாசிரியர், இல்லதா ஒரு இசையமைப்பாளர், இப்படி இந்த இசை சார்ந்து செயற்படக்கூடியவங்க உங்க வாழ்க்கையில உங்க சிந்தனையில ஏற்படுத்திய ஏதாவது மாற்றம் இருக்கா, சுவாரஸ்யமான ஏதாவது விஷயங்கள் இருந்தா என்னோட வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. 800-8940 என்ற எண்ணுக்கு. வெளிநாடுகளில் இருந்து நிகழ்ச்சி கேட்கக்கூடியவங்க, தமிழ் எஃப்எம் ஆப் வாயிலா கேட்கக்கூடியவங்க, கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து சொல்லுங்க, உங்களையும் நான் இணைத்துக் கொள்றேன், நாம தொடர்ந்து பேசலாம். ழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். இன்றைய தினம் ரொம்ப முக்கியமான ஒரு தினம் இல்லையா? தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் 52வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. எனவே அதற்காக அடுத்தடுத்து ரெண்டு பாட்டுல அவருடைய பாடல்கள் வருது, அவர் நடித்த திரைப்படங்களில் இருந்து பாடல்கள் வருது, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். தளபதி விஜய் பர்த்டே ஸ்பெஷல்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
3: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
2: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
3: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 0586815179.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சில பாடல்கள்லாம் நமக்குன்னே எழுதின மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி உங்களுக்கு ஏதாவது பாடல்கள் இருக்கா? இந்த பாட்டு வந்து எனக்கு எழுதினது தான், இதை நான் இப்படியெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பான பாட்டு என்ன, ஸ்பெஷலான அந்த பாட்டு என்ன அப்படின்னு சொல்லுங்க. 800-8940 என்ற எண்ணுக்கு அழைப்படுத்து. தேவகுமார் வந்திருந்தாரு, அவர் சொன்னார் ஒரு பாட்டு இருக்கு, இந்த பாட்டு வந்து எனக்காகவே எழுதின மாதிரி இருந்தது, குறிப்பாக என்னுடைய மனைவியை நான் பார்த்ததுக்கு அப்புறமா, இல்லைன்னா கல்யாணமாகி எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறமா வந்த பாட்டு தான். ஆனாலும் அந்த பாட்டு கொடுக்கக்கூடிய அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதை வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அப்படின்னு தேவகுமார் சொல்லியிருந்தார். அவருக்காக அந்த பாட்டு கொடுத்துடலாம் அடுத்துதான், சரியா? யா, என்ன பாட்டு அப்படின்னா, அங்காடி தெரு படத்துல இருந்து அவள் அப்படியொன்றும் அழகில்லை. இந்த பாட்டு வந்து நான் முத்துக்குமார் வரிகள்ல ஜிவி பிரகாஷ்குமார் இசையில வந்த பாட்டு. இந்த பாட்டு அவருடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாத பாட்டு, ரொம்ப நெருக்கமான ஒரு பாட்டும் கூட அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி உங்களுக்கு நெருக்கமான பாடல் ஏதாவது இருக்கா? அப்படி இல்லைன்னா சில சந்தர்ப்பங்கள்ல வந்து ஏதாவது ஒரு பாட்டை கேட்டு சில பாடல்கள் சில இசை நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய உணர்வு இருக்கு இல்லையா, சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல அழுக வந்திருக்கலாம், உங்களுக்கே தெரியாம நீங்க அழுதுருக்கலாம், இல்ல அடடா அப்படின்னு பூரிச்சு போயிருக்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ உணர்வுகளை வந்து இசை நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடியது. அப்படி எனக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்திய ஒரு பாட்டு, அந்த உணர்வு வேறு எந்த பாட்டிலையும் எனக்கு வரவே இல்லை. அந்த ஒரு பாட்டு என்னங்கிறத நிகழ்ச்சி நிறைவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹாய், வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? என்ன பேர்? கிருஷா. கிருஷ், சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. அப்படியா? சரி சரி சரி, ஓகே. அப்ப உங்களுக்கு வாவண்ணிலா பாட்டு பிடிக்கும். ஆமா, நூர்ஜஹான் மாதிரி யாராவது இருந்தாங்களா வாழ்க்கையில? சரி சரி, ஓகே ஓகே கிருஷ், நன்றி. அப்படியா? ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே, நன்றி. சந்தோஷம் சந்தோஷம், நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து கேளுங்க, உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நன்றி நன்றி நன்றி. சரி ஓகே, அது மாதிரி உங்களுக்கும் ஏதாவது பாட்டு இருக்கும், அந்த பாட்டை பத்தி நிறைய பேசலாம் இல்லையா? எடுங்க, பேசலாம் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல. இப்போ அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை பாட்டு வருது அங்காடி தெருவு படத்துல இருந்து. அதுக்கப்புறமா அதே மாதிரி இன்னொரு அழகான பாட்டு, இந்த கொஞ்சம் இந்த காலகட்டத்துல இப்போ வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கக்கூடிய பாட்டு, நீங்க கேட்டீங்களா? இந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு, கேளுங்க. ஷான் ரால்டன் இசையில 29 அப்படிங்கிற ஒரு படத்துல வந்த பாட்டு, கேட்டுட்டு வாங்க நாம தொடர்ந்து பேசலாம். இது 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: நம்ம வாழ்க்கையில இன்ஸ்பிரேஷனா ஒருத்தரை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வருது இவரோட பேராதான் இருக்கும்.
2: நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது முக்கியம்.
3: தளபதி
0: விஜயின் 52வது பிறந்த நாள் இன்று.
4: நீ வேற மாதிரி
3: நடிப்பு, பாட்டு, டான்ஸ் எல்லாம் ஒரு கை பார்த்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவரை ரசிக்காதவங்களே கிடையாது. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
5: We'll be back after a short commercial break.
6: ஒரு கிரகம் என்ன வாங்கலாம் கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
7: டேய் என்ன சொல்ற?
6: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசன்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் ஐன் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன். தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
6: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம். மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே ஜோஹோ.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: சர்வதேச இசை தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. அதற்கமைய உங்க வாழ்க்கையில இசை ஏற்படுத்திய தாக்கம் அது பற்றி பேசலாம்னு சொல்லியிருக்கேன். 800-8940 என்ற எண்ணுக்கு அழைப்பிடுங்க, நாம பேசலாம். இது அழகரம் 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு பாடல், அந்த பாட்டு ஏன் அப்படி ஒரு உணர்வை கொடுத்தது அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுவரைக்கும் எனக்கு தெரியல. அது என்ன அப்படிங்கறத நிகழ்ச்சி நிறைவுல நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ ஒருத்தங்க வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: என் பேர் ஷேக் தாவூத் மேடம்.
0: சொல்லுங்க ஷேக் தாவூத், என்ன பாட்டு அது?
1: எனக்கு பிடிச்ச பாட்டு இந்த இது படம் பேரு.
0: பாட்டு சொல்லுங்க. பரவாயில்ல
1: பாட்டா இது? சரியான படம் வேணும்னு ஒரு படத்துல அந்த பாட்டு படம் பிரசாந்த் நடிச்சது.
0: என்னது தீரா என்ன சொல்லுங்க? பாடல்கள் அதுல இருக்கு. சரி சரி, நன்றி நன்றி. சொல்லுங்க. சரி சரி சரி சரி சரி. இந்த பிரியாதவரம் வேண்டும், இந்த படம் எல்லாம் வந்து நொஸ்டால்ஜிக். ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு நினைவுகள் இருக்கும் ஒவ்வொரு பாடல் சம்பந்தமாகவும். அது பற்றி நாம பேசலாம் தொடர்ந்து. அடுத்து என்ன எறிந்தால் படத்துல இருந்து இதயத்தை ஏதோ ஒன்று பாட்டு வருது. அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல ரசித்தாய் அப்படிங்கிற பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: நிம்மதியான தூக்கம் இல்லாம தவிக்கிறீங்களா? அப்ப உங்க ஸ்லீப் ஹைஜீனை கரெக்ட் பண்ண விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்.
4: ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், டுபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் டிஐபி.

இசை இல்லாம வாழ முடியுமா? இசை இல்லாம ஒரு நாளை கடந்து விட முடியுமா? ஒரு நாள் என்ன, ஒரு மணி நேரத்தை கூட கடந்து போக முடியுமா? ஒரு பாட்டை கேட்டோ இல்லாட்டி முணுமுணுத்தோ இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியான இசை நமக்குள்ள ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல மிக ஆழமான ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு உணர்வு வெளிப்பட்டிருக்கலாம், ஆனா அதற்கான காரணம் என்னன்னு நம்மளால சொல்ல முடியாம இருந்திருக்கலாம். அப்படி எனக்கு ஒரு பாட்டு அப்படின்னா தாரை தப்பட்டை திரைப்படம் இருக்கு இல்லையா, இளையராஜாவின் 1000வது திரைப்படம். அந்த திரைப்படத்துல இடறினும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஒரு பாடகர், அந்த படத்துல வரக்கூடிய ஒரு பாடகர் ஒரு கச்சேரியில பாடக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டு இந்த படத்தை பார்க்கும்போது அந்த பாட்டு வர்ற நேரம் என்ன அறியாம அப்படியே கண்கள் வந்து அப்படி குளமாகிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சும்மா தண்ணியெல்லாம் வரல, அப்படி குளமாகி தேம்பி தேம்பி அழுற மாதிரியான ஒரு நிலைமை. அது ஏன் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் என்னால் சொல்ல முடியலை. அந்த பாட்டு அடுத்து வருது, நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு. இப்போ ஒருத்தங்க வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? அருண். கொஞ்சம் சத்தமா பேசலாமே. ஹலோ. சரி, அவரை காணல. சரி, பரவாயில்ல, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா. மனசு தொட்ட மட்டும் அந்த பாட்டையும் நான் போடுறேன். பாட்டை கேட்டுட்டு இந்த பாட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. நாளைக்கும் நாம இதை பத்தி தான் பேச போறோம். ஏன்னா சர்வதேச இசை தினம் இல்லையா. போன வருஷம் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து சங்க கால இசை அல்லது நம்முடைய பாரம்பரிய இல்லாட்டி முன்னோர்களினுடைய இசை வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த காலத்துல என்னென்ன இசை கருவிகள் எல்லாம் பயன்படுத்தி இருந்தாங்க, இசை எவ்வளவு அவங்களுடைய வாழ்க்கையில பின்னி பிணைந்திருந்தது அப்படிங்கிறத அந்த இசைத்துறை சார்ந்து செயற்பட்டிருக்கக்கூடிய உருபாணர் இசைக்குழுவினர் வந்து பேசியிருந்தாங்க. அந்த உருபாணர் இசைக்குழு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பழைய நம்முடைய அந்த இசை வாத்தியங்கள்லாம் இருக்கு இல்லையா, யாழ், குடமுழா, இந்த மாதிரி நிறைய வாத்தியங்கள் இருக்குது. இதெல்லாத்தையும் வந்து மீட்டுருவாக்கம் செய்து அதை வந்து அவங்களுடைய இசைக்குழுவில் வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. அவங்க சமீபத்தில் ஒரு செஞ்ச ஒரு யாழ் வந்து நடிகர் சிவகார்த்திகேயன் இளையராஜாவுக்கு பரிசாக வந்து கொடுத்துருது. நீங்க நிறைய பேர் பார்த்திருக்கலாம். அப்ப அப்படியான ஒரு பணியை தான் அவங்க செஞ்சுட்டு வராங்க. அது இந்த வருஷம் ஒரு வருஷம் ஆயிருச்சு இல்லையா, ஞாபகப்படுத்தும் போது அவங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பகிர்ந்து கொள்ளணும் போல இருந்தது. சரி, அடுத்து இளையராஜா இசையில தாரை தப்பட்டை படத்துக்காக வந்து இடறினும் பாட்டு வருது. கேட்டுட்டு அப்படியே நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்ய போறேன். மீண்டும் நாளை வந்து சந்திப்பேன். அதுவரை விடை பெற்று செல்லும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு மனசு தொட்டுமிட்டு.
2: Coming up next.
0: அடுத்து வருவது Rock with Raja. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam. Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கொடூரமாக உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பார்க்கும் போது ஓபியில் இருக்கின்றோமோ என்ற சந்தேகம் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். அரசு பள்ளியில் தாவிகாவினர் அத்துமீறலில் ஈடுபடுவதை முதல்வர் தலையிட்டு தடுக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பள்ளிகளில் சினிமா பாடல்கள் ஒளிபரப்பப்படுவதை ஏற்க முடியாது எனவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். கும்மிடிப்பூண்டி கோவையில் சிறுமிகளின் உடல்கள் பெற்றோரின் ஒப்புதல் இன்றி தகனம் செய்யப்பட்டுள்ளமைக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் குரல் எழுப்பியுள்ளார். நடப்பதை பார்த்தால் தமிழ்நாட்டில் இருக்கின்றோமா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்றோமா என்ற எண்ணம் தோன்றுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பொள்ளாச்சி போன்று சேலத்தில் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர் சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளார் என்றும் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். ஸ்ரீ வைகுண்டத்தில் இளம் பெண்ணை ஏமாற்றி தாவைக்கா நிர்வாகி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: அயோத்தி ராமர் கோயில் காணிக்கையில் 5000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாகவும்

0: இந்த திருட்டில் கோயில் அர்ச்சகரி ஈடுபட்டிருப்பதாகவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றஞ்சாட்டியுள்ளார். சமாஜ்வாடி தலைவர் அகிலேஷ் யாதவை தொடர்ந்து காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயும் ராமர் கோயில் விவகாரத்தை விமர்சித்துள்ளார். ராமர் கோயில் காணிக்கை கொள்ளை விவகாரத்தில் மத்திய அரசை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கடுமையாக சாடினார். ராமர் கோயில் கட்டப்பட்ட பிறகு தற்போது அங்கு பரவலாக கொள்ளை நடைபெறுகிறது. ராமர் கோயிலில் இருந்து 5000 கோடிக்கும் அதிகமான தொகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது என்று அவர் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் மே மாத பணவீக்க வீதம் 5.4% அதிகரித்துள்ளதாக இலங்கை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2026 ஏப்ரல் மாதத்தில் 4.7% பதிவாகியிருந்த நாட்டின் பணவீக்க வீதம் இவ்வாறு உயர்வடைந்துள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 2026 ஏப்ரல் மாதத்தில் 1.1% பதிவாகியிருந்த உணவுப் பொருட்களுக்கான புள்ளி பணவீக்க வீதம் மே மாதத்தில் 1.5% அதிகரித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: பிலிப்பீன்ஸின் டெக்கோப்லான் நகரில் உள்ள பள்ளியில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இத்தகைய குற்றச் செயல்களை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டிப்பதாகவும் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை பாதிக்கும் நோக்கமுடைய அனைத்து வகையான வன்முறை மற்றும் தீவிரவாத செயல்களை நிரந்தரமாக அமீரகம் நிராகரிக்கும் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் அமீரக வெளிவிவகார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் பிலிப்பீன்ஸ் அரசுக்கும் மக்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. ஈரான் தனது அணுவாயுத திட்டம் தொடர்பாக அமெரிக்காவுடன் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது சுருக்கமான கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த விவகாரத்தில் முறையான பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடங்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. அமெரிக்க பிரதிநிதிகள் அணு விவகாரம் குறித்த தங்களின் நிலைப்பாடுகளை முன்வைத்துள்ளதாக ஈரானின் இஸ்மாயில் பாகே தெரிவித்தார். மேலும் அணு விவகாரம் தொடர்பாக மிகவும் சுருக்கமான ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார். ஆனால் விவரங்கள் குறித்து எந்த பேச்சும் நடைபெறவில்லை. எனவே அணு விவகாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடங்கிவிட்டன என்று கூற முடியாது என்று இஸ்மாயில் பாகே தெரிவித்தார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தில் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. லீவாவில் இன்று 46°C அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. துபாய் மற்றும் அபுதாபியில் 42°C, ஷார்ஜாவில் 40°C, அஜ்மான், உமல் குவைன் மற்றும் ஃபுஜைராவில் 39°C, ராசல் கைமாவில் 42°C இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காற்று விடுக்கு. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
3: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: With Raja.
3: Stay tuned.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: எந்த வேலையும் செய்ய முடியாம உங்களை படுத்தக்கூடிய சைனஸ்ல இருந்து ஆயுர்வேத முறையிலிருந்து விடுபட விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்.
3: ஆயுர்வேத கிளினிக், டுபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் மற்றும் DIP.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: Na snehagara varam panna varanga paaru.
3: Nama vaalkaila inspiration a oru thara edukkanumna first nama mind la varudhu ivaroda pera dhaan irukku.
4: Nama yaar endradhu mukkiyam illa. நம்மளால என்ன முடியுன்றது முக்கியம்.
0: கேரியரோட இனிஷியல் ஸ்டேஜ்ல பல விமர்சனங்களை சந்திச்சு அதையே பாசிட்டிவா மாத்தி மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கே முதல்வரா இருக்காரு.
1: தளபதி விஜயின் 52வது பிறந்த நாள் இன்று.
5: நீ வேற மாதிரி
0: நடிப்பு பாட்டு டான்ஸ் எல்லாம் ஒரு கை பார்த்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவரை ரசிக்காதவங்களே கிடையாது. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் FM.
6: We'll be back after a short commercial break.
0: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of ராக் வித் ராஜா இஸ் brought to you by

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய்.
3: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
4: மாஸ்ட்ரோவின்ஸ்

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: முதலமைச்சர் நாற்காலிதான் மாறியுள்ளதே தவிர இந்து விரோத ஆட்சி மாறவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மக்களின் உரிமைகளை பறிப்பதுதான் மாற்று சக்தியா என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற ஆணையிட்ட இரு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளதாக ஜோசப் விஜய் அரசு தெரிவித்துள்ளது. அதன் இந்து விரோத முகத்தை அப்பட்டமாக இது வெளிப்படுத்துகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழர் பண்பாட்டு உரிமையான தீபமேற்றுதலை முந்திய இந்து விரோத திமுக அரசு தடுத்த நிலையில் அதே சதிச்சுவடுகளை தானும் பின்பற்றி மக்களின் உரிமைகளை பறிப்பதுதான் முதலமைச்சர் விஜயின் மாற்று சக்தியா? இதுதான் அனைவருக்குமான அரசா என்று அவர் வினவியுள்ளார். உத்தரப்பிரதேசம் லக்னோவில் பயிற்சி மையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய 11 பேர் உயிரிழந்தனர். லக்னோவில் விளையாட்டு மைதானம் ஒன்றில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் சிக்கிய 14 பேர் வரையில் உயிரிழந்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. பாதுகாப்பு குறைபாடு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. லக்னோவில் உள்ள அலிகஞ்ச் என்ற இடத்தில் உள்ள பயிற்சி மையத்திலேயே இந்த பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14 உயர்வடைந்துள்ளது. மேலும் பலர் கட்டிடத்துக்குள் சிக்கியிருக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை எப்போதும் நடுநிலையாகவும் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவும் செயற்படும் என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் எஸ் பால் கபூர் அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே இதனை தெரிவித்தார். இக்கலந்துரையாடலின் போது அமெரிக்கா இலங்கைக்கு வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்காக அமைச்சர் தனது பாராட்டுக்களை தெரிவித்தார். கத்தாரின் ராஸ் லஃபான் தொழில்துறை பகுதியில் தொழிற்சாலையொன்றில் ஏற்பட்ட வெடி விபத்து தொடர்பில் ஐக்கிய அரபு அமீரகம் கத்தாருக்கு தனது ஒற்றுமை மற்றும் ஆதரவை தெரிவித்துள்ளது. வெடி விபத்தில் 54 பேர் காயமடைந்த நிலையில் கத்தாருடன் ஐக்கிய அரபு அமீரகம் முழு ஆதரவுடன் உள்ளதாக அமீரக வெளிவிவகார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காயமடைந்த அனைவரும் விரைவில் பூரண நலம் பெற வேண்டும் என வாழ்த்து தெரிவித்துள்ளது.

0: இந்த அறிக்கை இரு நாடுகளுக்கும் இடையிலான சகோதரத்துவ உறவுகளையும் அவசர சூழ்நிலைகளில் பரஸ்பர ஆதரவையும் வெளிப்படுத்தும் நிலைப்பாட்டையும் பிரதிபலிக்கின்றது.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை திறந்த நிலையில் இருப்பதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜி டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து உலக சந்தையில் எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.

ஹோர்மூஸ் நீரிணை திறந்த நிலையில் இருப்பதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து உலக சந்தையில் எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.

ஹோர்மூஸ் நீரிணை திறந்த நிலையில் இருப்பதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து உலக சந்தையில் எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.

0: மை பியூட்டிஃபுல் பீப்புள், 412 ஆன் தி கிளாக் அண்ட் டுடே இஸ் 22nd ஜூன். இந்த மாசம் ஆரம்பிச்சு 15 நாள்ல கிட்டத்தட்ட வந்து முக்கால் மாதம் முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம் ஆரம்பிச்சதே எனக்கு சுத்தமாக தெரியல. 2026 ஆரம்பிச்சு ஹாப்பி நியூ இயர் சொல்லி, அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் வந்து வேலண்டைன்ஸ் டே முடிச்சு, அப்புறம் அந்த தளபதி முடிஞ்சு, இன்னைக்கு வந்து இளைய தளபதி சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அவரோட பர்த்டே வேறு வந்துருச்சு. ஸோ எனிவேஸ், டைம் இஸ் ரன்னிங் ஃபாஸ்டர் அண்ட் ஃபாஸ்டர். ஸோ எனிவேஸ், வெல்கம் பேக் டு த ஈவினிங் கடக் அண்ட் நான் ஆர்ஜே பிராபு, லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ இன்னைக்கு மண்டே, எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் திங்கக்கிழமையிலேருந்து பார்த்துக்கலாம்னு தள்ளி எல்லாம் போடுவோம் நம்ம. ஆனால் ஆக்சுவல் திங்கக்கிழமைலேருந்து நீங்கள் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான், அது நீங்கள் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இந்த பிளாட் வாங்கணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுவோம், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அப்படி போட்டுருவோம். அந்த தாட் வந்து எப்படின்னா, என்ஆர்ஐ இருக்கிற என்ன மாதிரி உங்களை மாதிரி ஆட்களுக்கு ஒரு ஓரம் ஆஃப் த மைண்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மேட்டர் தான் இப்போ வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். பிகாஸ் ப்ராப்ஷல் ரொம்ப ஃபேமஸான, நல்ல பேர் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி ஃப்ரம் சென்னை, ரூட்டு ஃப்ரம் சென்னை. இப்போ 3 இயர்ஸாக வந்து இங்கே ப்ராப்ஷலுக்கு ஒரு தனி ஆஃபீஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து அவங்களோட ஈவெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஷார்ஜாவில் நடந்தது இந்த வீக், அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ வரப்போகிற இந்த வாரம் 28ஆம் தேதி 28th June அபுதாபியில் நடக்குது. எங்கே என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ 800,000 தே ஹவ் பிளாட்ஸ் அண்ட் தென் 80% வரைக்கும் பேங்க் லோன் ஆப்ஷனோட ஒரு சூப்பரான ஆஃபரோட தே ஹவ் கம் பேக், விச் இஸ் கால் 10x10 ஆஃபர். அதாவது 10 கிராம் கோல்ட் காயின், அதுக்கப்புறம் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ, ஒரு ஸ்பாட் நீங்கள் வந்து பிளாட் வந்து புக் பண்ணும்போது. சென்னைக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஃப்ரீ, எல்லாமே வந்து டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டான பிளாட்ஸு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் 2 ஜென்டில்மென்ஸ் வித் மீ, மேனேஜிங் டிரெக்டர் ஆஃப் ப்ராப்ஷல் மிஸ் ஜெயராம் அண்ட் சிஇஓ ஆஃப் ப்ராப்ஷல் மிஸ் ஜானகிராம், ரெண்டு பேர் இருக்காங்க. ஹாய் சார், குட் ஈவினிங், வெல்கம் டு தி ஷோ.
1: குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க?
2: குட் ஈவினிங்.
0: எப்படி இந்த ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி ஒயிட் ஷர்ட் போட்டு பிரைட்டாக இருக்கணும்னு ஏதாச்சும் வந்து யூனிஃபார்ம் ஆகுது எப்படி?
1: இப்படி இல்லை, ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும்.
0: நிறைய
1: ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக் வந்து ஷார்ஜால பண்ணோம், அதுக்கு முன்னாடி அபுதாபியில் பண்ணோம். எதிர்பார்க்காத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய ரிசல்ட் நம்ம எடுத்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 46 ஸ்பாட் புக்கிங் வந்து அபுதாபியில் முடித்தோம். அப்புறம் ஒரு 36 பிளாட்ஸ் வந்து ஷார்ஜால முடித்தோம். ஸோ மக்களோட எதிர்பார்ப்பு, மக்களோட சப்போர்ட்டை ஜாஸ்தி இருக்கனால திரும்பி இன்னொரு முறை பார்க்கலாமான்றதுக்காக அபுதாபியில் வர 28th ரமதா கார்னிச்சில் நம்மளோட ஈவெண்ட் நடக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து அவங்களோட நிலத்தையும் அவங்களோட உரிமையும் தமிழ்நாட்டு சார்பாக வாங்கினுன்றதுக்காக ப்ராப்ஷல் வெயிட் பண்ணிட்டு
0: இருக்கோம். ஓகே, தட்ஸ் குட் சார். வாட் அபவுட் யூ சார், எப்படி இப்போ அபுதாபி போறீங்க? இஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்ஷலோட ஈவெண்ட் அபுதாபியில் நடக்கிறது?
2: இல்லை, இப்போ லாஸ்ட் வீக் பண்ணாலும் அபுதாபியில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். ஆக்சுவலி
0: ஃபர்ஸ்ட் டைம்,
2: பட் ஆனால் சின்ஸ் நம்ம 2007 நம்ம ஃபீல்ட்ல இருக்கனால இயர்லி ஒன்ஸ் இந்தியன் ப்ராப்பர்ட்டி ஷோக்கு நம்ம இங்கே வந்துட்டு இருக்கோம்.
0: ஓகே ஓகே ஓகே.
2: ஸோ ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் எவ்ரி இயர் இந்தியன் ப்ராப்பர்ட்டி ஷோ ஒரு 40-50 பில்டர்ஸோட நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்.
0: ஓகே ஓகே.
2: அந்த பிரசன்ஸ் எங்கள் லாஸ்ட் ஒரு 80-19 இயர்ஸாகவே யூஏ கூட இருக்கு. மோர் தன் 1000+ கஸ்டமர்ஸ் நமக்கு யூஏலே இருக்காங்க. ஆக்சுவலி
0: சூப்பர்.
2: இப்போ நான் வரதுக்கு முன்னாடி அபுதாபி வரேன்னு சொன்னும் போதே எங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இன்வெஸ்டர் எல்லாமே வந்துட்டாங்க.
0: இப்போ ஐம் வெரி கியூரியஸ் டு நோ, இப்போ நீங்கள் வந்து மொத்தமாக 7, இது என்னோட இன்ஃபர்மேஷனுக்காக, இப்போ வந்து எல்லா எமிரேட்லேருந்தும் ரேடியோ வந்து ஷோ, எல்லா எமிரேட்லேருந்தும் ஷோ கேட்டுட்ருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த அந்த இவெண்ட்லலாம் எந்த எமிரேட்லேருந்து ஜாஸ்தி புக் போனாங்க, எனி ஐடியா?
2: துபாய்.
0: சரி ஓகே, அபுதாபிலே
1: அபுதாபியும் நல்லா இருந்தது. லாஸ்ட் வீக் 46 யூனிட்ஸ் பண்ணினோம்.
0: ஓகே ஓகே ஓகே. அதாவது அபுதாபி வந்து சேவிங் கிரௌடு, துபாய் வந்து ஸ்பெண்டிங் கிரௌடு, ஷார்ஜா வந்து சேஃப் கிரௌடு. அதாவது எப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கேட்டகரி இருக்கு, ஒரு ஒரு மென்டாலிட்டி இருக்கு எல்லாத்துக்கும். நீங்க அபுதாபி போறீங்க அப்படின்னா சேர்த்து வச்சு ப்ராப்பரான இடத்துல வந்து காசு போடணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஐ ஹோப் லைக் ப்ராப்ஷல் இஸ் கோயிங் டு டூ தட். ஸோ இப்போ ப்ராப்ஷலுடைய பிளாட் சிங்கிளா இருக்கு சார்.
1: நம்ம காஞ்சிபுரம் கேள்விப்படுறீங்களா? சென்னையிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டரில் காஞ்சிபுரில் மிக பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். 180 ஏக்கரில் ஃபஸ்ட் டைம் ப்ராப்ஷல் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். உள்ள நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கிளப்லாம் இருக்குது. அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் டிரைவ் கொஞ்சம் சென்னைக்கு முன்னாடி வந்தீங்கன்னா தண்டலம் சொல்லிட்டு சென்னை டு பெங்களூர் என்எச் ஹைவே மேலே ஒரு லேஅவுட் இருக்கு. ஸ்ரீபெரும்புத்தூரில் 2 ப்ராஜெக்ட் இருக்கு, பன்னூர் ஒரு லொக்கேஷன்லையும் தொடுக்காடு ஒரு லொக்கேஷன் இருக்கு. திருவள்ளூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்னையில் மிகப்பெரிய சிட்டியாக வளர்ந்துட்டு வருது, அங்கேயே நம்மகிட்ட ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த பக்கம் அப்படியே தள்ளி வந்தீங்கன்னா ஆவடி பக்கத்தில் இருக்க வேப்பம்பட்டில் ப்ராஜெக்ட் இருக்கு. ஜிஎஸ்டி ரோட்ல ஓஎம்ஆர்ல ப்ராஜெக்ட் இருக்கு, சாரி ஜிஎஸ்டியில மறைமல் நகர்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. நீங்க ஹில் ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளூர் பக்கம் வாணிபாடி பக்கத்தில் இருக்க ஏலகிரியில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. கொஞ்சம் உயர்வா ஹைட்டா வேணும் அப்படின்னா ஊட்டி பக்கத்தில் இருக்க குன்னூர்ல
0: கேள்விப்பட்டிருக்கேன்.
1: ரொம்ப ஹைட்டா வேணும் கேட்டீங்கன்னா கூட கொடைக்கானல் ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் இருக்கு. நிறைய ப்ராஜெக்ட் சென்னையில என்னென்ன அவுட் நம்ம கிட்ட பண்ணிட்டு
0: இருக்கோம். சோ இப்போ வந்து ப்ராப்ஸ்டலுடைய பிளாட்ஸ் எங்க இருக்கு, இந்த இவெண்ட் எப்படி நடக்க போகுது, எல்லா டீடைல்ஸும் இந்த ஒன் ஹவர் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணலாம். சோ ப்ராப்ஸ்டலுடைய இந்த பிகெஸ்ட் என்ஆர்ஐ மீட் அப்க்கு போய் பிளாட் புக் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கால் தம் அட் 0565 415 4242. அவ்வளோதான். ஸோ ஆல் தட் மோர் ரெண்டு பாட்டு முடிச்சுட்டு வில் பி பேக். இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங்கே தளபதி பாட்டு தான் தெரிக்க விட போகிறோம். நம்ம ப்ராவோ அந்த யூ லிஸ்னிங் டு 89.4 தமிழ் ஃபேமியா.
3: ரெண்டு பாட்டு தளபதி விஜய் பர்த்டே ஸ்பெஷல்.

0: தமிழ் 89.4.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. ALD Properties இன் 4 ஆண்டு தொடக்க

0: 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி.
1: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
2: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
1: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
2: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
1: bigticket.ae ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: வெல்கம் பேக். ஸோ இந்த வாரம் அபுதாபியில் ரமதா கார்னிஷில் சூப்பராக வந்து 10-10 அப்படிங்கிற ஒரு ஆஃபர் வந்து ப்ராப்ஸ் இல்லை அவங்களுடைய பிளாட் செல்லிங் இவெண்ட்டில் வந்து தராங்க. அது என்ன 10-10, அதுக்கப்புறம் ப்ராப்ஸுடைய பிளாட்ஸ் சென்னையில் எங்கெல்லாம் இருக்குது, சென்னை மட்டும் இல்லை கொடைக்கானல், அதுக்கப்புறம் குன்னூர், இந்த மாதிரி 2-3 லொக்கேஷன்ஸ்லாம் வந்து எங்கிட்ட சொன்னாங்க. ஸோ ஐ ஹவ் 2 ஜென்டில்மென்ஸ் வித் மீ, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ப்ராப்ஷில் மிஸ்டர் ஜெயராம் அண்ட் சிஇஓ ஆஃப் ப்ராப்ஷில் மிஸ்டர் ஜானகிராமன், ரெண்டு பேரும். ஸோ வி சும்மா அப்படியே சாட் பண்ணிட்டு இருந்தோம், பிளாட்ஸ் பற்றி இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யூ கேன் கால் தம் அட் 0564154242. இந்த 10-10, இந்த கோல்டு காயின், இந்த 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ, எனக்கு இதை பற்றிலாம் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ ஜானகிராமன் சார் சொல்லுவார். சார், அது என்ன சார் 10-10?
1: 10-10 பேரை சொல்கிறது நல்லா இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருமே ப்ராடக்ட் வாங்கணுமா, ரேட்டை பார்க்கறதுல ரேட்டிங் பார்த்து தான் ப்ராடக்ட் வாங்குறாங்க.
0: ரேட்டு வாங்குறதுல ரேட்டிங் பார்த்து
1: தான் ப்ராடக்ட் வாங்குறாங்க.
0: பஞ்சா பேசுறீங்க நீங்க,
1: கரெக்ட். ஸோ அது மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்ஸுக்கு என்ன ரேட்டிங் வருது, நம்ம சர்வே பண்ணி கொடுக்க வேண்டிய நம்மளோட கடமை இல்லையா கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ நாங்கள் பர்சனலாக ஒரு சர்வே டீம் வச்சு நம்ம எல்லா ப்ராஜெக்டும் சர்வே பண்ணதில் எல்லா ப்ராஜெக்ட்டுமே 10-10 ரேட்டிங் வாங்கின ப்ராஜெக்ட் ப்ராப்ஷனில் இருக்குது.
0: அதனால
1: என்ன பண்ணிட்டேன், 10-10 ஆஃபர்னே போட்டுட்டேன். பிளாட் புக் பண்ற எல்லாருக்குமே 10-10 ஆஃபர்ல 10 கோல்டு காயின் ஃப்ரீ, 10 ஸ்கொயர் ஃபீட்டும் ஃப்ரீ.
0: 10 கோல்டு 10 கிராம 10 கோல்டு காயின்
1: 10 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ.
0: ஓகே.
1: இதுதான் 10-10 அம்சம்.
0: ஓகே. 10-10. ஸோ அதனால ரேட்டிங் 10 out of 10 இருக்கிறதுனால பெருசா யாருக்கும் வந்து பெரிய டவுட் இருக்க போறது
1: இருக்க போறது. ஆமா.
0: தட்ஸ் குட். சரி, இப்போ எல்லாருமே ஆப்வியஸ்லி இப்போ 8 லட்சத்துலேருந்து பிளாட் இருக்குன்னு சொல்கிறீங்க ப்ராப்ஷனில், பட் எல்லாத்துட்டுமே வந்து ரெடி கேஷ் இருக்குமான்னு தெரியல. டூ யூ ஹேவ் பேங்க் லோன் ஆப்ஷன்ஸ்?
1: ஆக்சுவலி இன்னைக்கு ரெடி கேஷ் வாங்குற கஸ்டமர்ஸ் 40-50% தான் வாங்கிட்டு இருக்காங்க. ரிமைனிங் 50-60% ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆர் பேங்க் லோனில் தான் போயிட்டுருக்காங்க. நம்ம எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஏபிஎஃப் அப்ரூவல் வாங்கியிருக்கோம். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் 5 ஏக்கர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு பேங்க்கில் வந்து ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அவங்க ஒரு காமன் ஓப்பன் அப்ரூவல் கொடுப்பாங்க. அந்த அப்ரூவல் வாங்கி கொடுத்ததுனால கஸ்டமர்ஸ் ஈஸியாக வந்து பேங்க் லோன் வந்து ஒரு 5-7 ஒர்க்கிங் டேஸில் பண்ணி கொடுக்க நம்மகிட்ட கெப்பாசிட்டி.
0: பேங்க் லோன் 5-7 ஒர்க்கிங் டேஸ்
1: ஆமாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். நம்மகிட்ட செப்பரேட்டாக சிஆர்எம் டீம் சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பிளாட்டை புக் பண்ணால் மட்டும் போதும், என் டு என் சர்வீஸ் எல்லாமே நாங்களே பேங்க் லோனில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம்.
0: ஓகே. ஸோ பேங்க் லோன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து
1: 10-10 ஆஃபர் இருக்குது. அப்புறம் இன்னொரு ஆஃபர் சொல்ல மறந்துட்டோம், ஸ்பாட் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு சென்னைக்கு வந்துட்டு போகிறது 2-1 ஃப்ளைட்
0: டிக்கெட் ஃப்ரீ. ஓகே. ஸோ 2-1 ரவுண்ட் ட்ரிப்.
1: ரவுண்ட் ட்ரிப்
0: இப்போ வந்து சம்மரில் நிறைய பேர் டிக்கெட் ரேட்லாம் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அட் சேம்
1: டைம் கவலைப்பட வேண்டாம்.
0: ஸோ போய் பார்த்துட்டு சென்னையில் உங்களுடைய பிளாட்டை புக் பண்ணுறவங்க, சென்னையில் நீங்கள் உங்கள் நீங்கள் புக் பண்ணி தரேன்
1: புக் பண்ணவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துட்டு போகிறதுக்கு உண்டான காஸ்ட் இருக்கு இல்லையா, 2-1 ஃப்ளைட் டிக்கெட் ஒரு பர்சனுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம்.
0: ஒரு பர்சன். ஓகே. தட்ஸ் குட். ஸோ கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் 28ஆம் தேதி 28th June கமிங் மந்த் எண்டில் இந்த இவெண்ட் வந்து ரமதா கார்னிஷ் அபுதாபியில் நடக்குது. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் அபுதாபியில் இருக்கிறவங்க டெஃபினெட்லி கோ மேக் யூஸ் ஆஃப் இட். இல்லைனா யாராவது இந்த வாரம் அபுதாபிக்கு போகணும் அப்படின்ற பிளான் வச்சிருக்கிறவங்க டெஃபினெட்லி போகலாம். காலையில் 9:00 நைட்டு 9 PM வரைக்கும் இருக்க போகிறாங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கால் தம் நவ். அண்ட் வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் எத்தனை மணிக்கு போகணும், எத்தனை மணிக்கு வருவீங்க, இங்கே யாரெல்லாம் இருப்பா, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா யூ கேன் கால் தம் அட் 0564154242. சார், பாட்டு போகிறதுக்கு முன்னாடி ஐ நீட் ஆஸ்க் யூ சம்திங் ரியலி கேண்டடா, இல்லாட்டி ஓப்பனாக ஒன்று கேட்கணும்னு
1: நினைச்சு கேளுங்க.
0: இப்போ இந்த ஒரு ஒவ்வொரு ரியல் எஸ்டேட் இவெண்ட்லேயும் வந்து எப்படின்னா காசு வாங்குறதுக்கு முன்னாடி, அதாவது ப்ரீ செல் பண்ணும்போது ஒரு ஃபேஸும், வாங்கி அதாவது காசு கொடுத்ததுக்கப்புறம் தே பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி. சரி, நான் இந்த மாதிரி கதை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரியல் எஸ்டேட் பீப்புள் வந்து
1: ஆண்டனியா பாஷா வந்து கேக்குறீங்க,
0: கைண்ட் ஆஃப் இல்லை
1: அந்த பாட்டுக்கு போட்டு வாங்க நான் பதில் சொல்கிறேன்.
0: சரி, ஓகே. ரெண்டு பாட்டு முடிச்சுட்டு வந்ததுமே ப்ரீ செல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஆண்டனியா பாஷாவான்னு கேளுக்கு அவர் பதில் சொல்லுவார். ஓகே, பாட்டு வருது கேட்டு முடிங்க, கண்டிப்பாக திருப்பி வந்து கேளுக்கு அவர் பதில் சொல்லியே தீரணும். ஓகே, நான் ப்ராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். யெஸ்.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல enjoy பண்ணுங்க. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கெட்டு இப்ப ஒன்னு திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: 89.4 தமிழ் எஃப்எம்.
1: நம்ம வாழ்க்கையில இன்ஸ்பிரேஷனா ஒருத்தரை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வருது இவரோட பேரா தான் இருக்கும்.
2: நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது முக்கியம்.
3: தமிழ்நாட்டுக்கே முதல்வரா இருக்காரு.
0: எஸ், தளபதி விஜயின் 52வது பிறந்த நாள் இன்று.
4: நீ வேற மாதிரி
3: நடிப்பு, பாட்டு, டான்ஸ் எல்லாம் ஒரு கை பார்த்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவரை ரசிக்காதவங்களே கிடையாது. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
5: We'll be back. கமர்ஷியல் பிரேக்.
3: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: வெல்கம் பேக். ஸோ அபுதாபியில் ரமதா கார்னிஷ் ஹோட்டலில் இந்த வாரம் ப்ராப்ஷலுடைய 10-10 ஆஃபர் அலோட்டோட ஒரு என்ஆர்ஐ இவெண்ட்டு ஒன்று நடக்குது. என்ஆர்ஐ பிளாட் செல்லிங் இவெண்ட் வந்து நடக்குது சென்னையில், அதுக்கப்புறம் குன்னூர், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 சூப்பர் சூப்பர் லொக்கேஷன் எல்லாத்தி இப்போ நான் மறுபடியும் சொல்ல சொல்கிறேன் சார். ஸோ அதனால் நல்ல நல்ல லொக்கேஷன்ஸில் மெஜாரிட்டியாக சென்னையில் வந்து பிளாட்ஸ் எல்லாம் வந்து 8 lakhs நீங்கள் வாங்குற மாதிரி வித் பேங்க் லோனோட 80% பேங்க் லோனோட, அதுக்கப்புறம் வந்து 10 gold coin 10 square feet எக்ஸ்ட்ரா ஃப்ரீயோட சென்னைக்கு நீங்கள் வந்து பிளாட்டை பார்க்குறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஃப்ரீயாக அவைல் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு இவெண்ட் தான் இது. நீங்கள் வந்து பிளாட் வாங்கலாம் அப்படின்ற பிளான் இருக்கீங்கன்னா யூ ஹேவ் டு டெஃபினெட்லி விசிட் திஸ் இவெண்ட் விச் இஸ் ஹேப்பனிங் அகேன் ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபி. கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 0564154242. அவ்வளோதான், ஃபேன்சி நம்பராக இருக்குது. ஸோ அதனால் தானிகிராமன் சார்கிட்ட மறுபடியும் போவோம். சார், என்கிட்ட வந்து நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னீங்க, நான் மறுபடியும் இப்போ கேட்குறேன். அதாவது இப்போ ஒரு ஒரு இவெண்ட்டுக்கு இந்த மாதிரி போகிறப்போ இப்போ பிளாட்டோ வாட் எவர் இட் இஸ் நம்ம புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸும், புக் பண்ணதுக்கப்புறம் காசு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி வேற ஒரு ஃபேஸும் காட்டும். சில பேர் இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. ஆனஸ்ட்டாக ப்ராப்ஷல் எப்படி எனக்கு சொல்லுங்கள்.
1: இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கொஸ்டின் ரொம்ப கரெக்டு. பொதுவாக ரியல் எஸ்டேட்னாலே இந்த மாதிரி பிம்பம் இருக்குது, இவங்ககிட்ட பணம் கொடுத்தா திரும்பி வராது, நாளைக்கு கேன்சல் பண்ணிட்டா ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க, 1 lakh பே பண்ணால் ஒரு 50,000 பிரித்து கொடுப்பாங்க, இந்த பல பிம்பங்கள் ஓடிட்டுருக்கு. அது ஒரு காலத்தில் இருந்தது, ஆனால் இப்போ நிறைய கம்பெனி அப்படி பண்ணுறதில்ல. பட் ப்ராப்ஷனில் எங்களுக்கு ஒரு பிரின்சிபல்ஸ் எங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஜெயராம் சார், என்னென்னா கஸ்டமர் எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லையுமே மூஞ்சி சுழிக்காமல் போகணும். நம்ம லாபம் வந்து இன்னொரு ப்ராஜெக்டில் கூட சம்பாரிச்சிக்கலான்ற ஒரு நோக்கத்தோட ரீஃபண்ட் தான் வந்து போஸ்ட் சேல்ஸுக்கு கஸ்டமருக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு குவஸ்டின் மார்க்கு. இப்போ நீங்கள் ஒரு 5 lakh கொடுத்து புக் பண்ணுறீங்க, நாளைக்கு ஏதோ ஃபேமிலி சுச்சுவேஷன், மெடிக்கல் சுச்சுவேஷன் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க, ப்ராப்ஷனில் 100% அந்த 5 lakh உங்கள் வீடு தேடி வந்துடும், உங்கள் அக்கௌண்ட் தேடி வந்துடும்.
0: நான் கொடுத்த காசு அப்படியே எனக்கு வந்து
1: கொடுத்த காசு அப்படியே வந்துடும், 1 rupee பிடிக்க மாட்டோம். இது வந்து கேரண்டி இன் யூஏயில் ப்ராப்ஷனோட அஸ் சிஇஓவாக நான் கேரண்டி கொடுக்குறேன். ரெண்டாவது போஸ்ட் சேல்ஸில் இன்னொரு பிரச்சனைனா இந்த பட்டா வாங்கி கொடுக்காமல் இருக்கிறது, வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் காப்பி கேட்டால் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருப்பாங்க சிஆர்எம் டீம். அது மாதிரி இல்லை, டெடிக்கேட்டடாக ப்ராப்ஷல் வந்து துபாய்க்காகவே யூஏ மக்களுக்காகவும் ஒரு சிஆர்எம் டீம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ தேவையான எல்லாம் பட்டா எல்லா ஆக்சஸுமே கம்பெனி பண்ணி கொடுத்துரும். ஸோ போஸ்ட் சேல்ஸ் தான் இங்கே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. அதனால் இந்த எந்த கஸ்டமரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பிளாட் புக்கு வந்து புக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், 10 lakh கொடுத்தீங்கன்னா திருப்பி அதே 10 lakh வேண்டான்னு சொல்லிங்கன்னா திருப்பி கொடுத்துருவோம்.
0: ஓகே, நான் இது இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரியே கேட்குறேன். இப்போ நான் வரேன், நான் தான் கஸ்டமர், நான் வந்துட்டேன், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் இப்போ நான் இவெண்ட்டுக்கு வரேன்னா என்னெல்லாம் நடக்கும், எனக்கு எப்படி பிளாட்லாம் காட்டுவீங்க?
1: இல்லை, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கூகுள் மேப் வந்துருச்சுனால எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. கஸ்டமர்ஸுக்கு நம்ம லொக்கேஷன் கொடுத்தாலே அவங்களே எல்லாம் ஜூம் பண்ணி பக்கத்தில் ஏரி இருக்கா, குளம் இருக்கா, பஸ் ஸ்டாண்ட் இருக்கா, ஹார்பர் இருக்கா, ஏர்போர்ட் இருக்கான்னு பார்த்துறாங்க.
0: சொந்த ரிசர்ச்லேயே நிறைய தெரிஞ்சு.
1: ஆமாம், நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே கிடையாது. நாங்கள் கோவில் இருந்தோம்னா பக்கத்தில் சர்ச் இருக்குன்னு கஸ்டமர் சொல்கிற சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஆகிடுச்சு.
0: சரி சரி சரி.
1: ரெண்டாவது ப்ரௌச்சர்ஸ் மேலே நம்ம வந்து லேஅவுட்டோட டைமென்ஷன்ஸ்லாம் இருக்கும், காஸ்ட் ஷீட் கொடுப்பேன். என்ன இந்த பிளாட் வாங்கினீங்கன்னா என்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும், என்னெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எல்லாமே டிஸ்கஷன் போக பிறகு தான் கஸ்டமருக்கு வந்து புக்கிங் டோக்கன் அட்வான்ஸே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க சென்னை வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது பார்த்துட்டோ இல்லை அவங்க வரச்ச பார்த்துட்டோ ஃபர்தர் பேமெண்ட் கொண்டு போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் லெவலுக்கு போகுது.
0: ஓகே,
1: ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு டிக்கெட் வந்து 2-1 ஃப்ரீ.
0: ஓகே,
1: 10-10 ஆஃபர் இல்லாமல் டிக்கெட்டும்
0: அது எக்ஸ்ட்ரா.
1: ஆமாம்,
0: எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பட்சத்தில் நமக்கு டிக்கெட்டும் அப்படியே வந்து.
1: ஆமாம் ஆமாம், ஒரு ஆளுக்கு
0: இல்லையா? ஓகே, அதான் நீங்க வீட்டுல 5 வரோம் அப்படின்னீங்கன்னா 5 ஒரு ஆளுக்கு
1: ஒரு டிக்கெட்,
0: ஒரு பிளாட் தானே சார்?
1: ஒரு பிளாட்,
0: ஒரு பிளாட்டுக்கு ஒரு டிக்கெட்.
1: ஒரு
0: டிக்கெட் சொல்லும் போது ஒரு டிக்கெட் தானே வரணும். ஓ, இப்படி ஒரு மேட்டர் இருக்குல்ல
1: பின்னாடி. 19 இந்த தொழில் இருக்கும் சார், இந்த இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு 20-30% வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமரோட சேல் தான் எங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் புது ப்ராஜெக்ட் நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் நாங்கள் சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம்.
0: ஓகே,
1: ஸோ அந்த கான்ஃபிடன்ட் லெவல் எங்களுக்கு இருக்கிறதுனால தைரியமாகவே வந்து போஸ்ட் சேல்ஸ் வந்து ப்ராப்ஷல் இஸ் த பெஸ்ட்.
0: தட் குட்.
1: ஆமாம் ஆமாம், கண்ணை மூடி நீங்கள் வாங்கலாம்.
0: நைஸ். ஸோ அதனால் மாரல் ஆஃப் த ஸ்டோரி, ப்ரீ சேல் அண்ட் போஸ்ட் சேல் ரெண்டுமே வந்து யூ லவ் 5 out of 5.
1: 10-10
0: அது என்ன 5 கம்மியா?
1: ஆமாம்,
0: அதுவும் 10-10 தான் கிடையாது. எனிவேஸ், கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல எவர் சாங். திருப்பி வந்து வேற ஏதாவது முக்கியமான கேள்வி இருக்கும் வந்து நான் பிளாட் பத்தி கேட்கறேன். அண்ட் பி மீன் வெல் ஒன் மோர் டைம், ரமதா ஹோட்டல், ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில் வரப்போற 28th 28th ஜூன், அதாவது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் 9:00 இந்த 10-10 ஆஃபரோட என்ஆர்ஐ மீட் அப் வந்து நடக்குது ப்ராப்ஷலோடது. யூ கேன் கால் தம் 4242. இப்பயே கூட நீங்க கால் பண்ணலாம். Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இப்படி கஷ்டப்பட்டு இருமிட்டே இருக்காம சரியான நேரத்துக்கு சரியான ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்க்கு விசிட் டாக்டர் கீதா சதானந்தன் அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி.
2: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
3: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
2: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
3: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
2: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58. இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. Welcome back. Now, Bravo, you're listening to 89.4 Tamil FM and this is the Evening Kodak. ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டு ஜென்டில்மென்ஸ் வந்திருந்தாங்க, இருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ஷெல்லுடைய பிக்கெஸ்ட் என்ஆர்ஐ பிளாட் சேல் இவெண்ட் வந்து ரமதா கார்னிஷ் ஹோட்டலில் அபுதாபியில் கமிங் 28th, விச் இஸ் லைக் இன்னொரு 6 நாள் இருக்கேன். இன்னைக்கு 22, 5 இந்த மைண்ட், 2 இந்த ஹேண்ட், எஸ் 7 டேஸ். ஸோ இந்த வீக்கெண்ட் சண்டே மார்னிங் 9:00 இந்த இவெண்ட் வந்து ரமதா கார்னிஷ் ஹோட்டலில் நடக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன். பிரதானமாக பிளாட் வாங்கணும், நிலத்தில் உங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல இவெண்ட்டாக இருக்கும். ஏன்னா 10க்கு 10 ஆஃபர் அலர்ட்லாம் போட்டிருக்காங்க, 10 கோல்ட் காயின், அதுக்கப்புறம் 10 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ, அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து சென்னைக்கு 214 ரவுண்ட் ட்ரிப்பு டிக்கெட் ஃப்ரீ, இந்த மாதிரி பல விஷயங்கள். நீங்கள் பிளாட் வாங்கிட்டு ஈஸியாக போயிட்டு உங்கள் பிளாட்டை பார்த்துட்டும் வர்றதுக்கும் ஏதுவாக இருக்கிற மாதிரி எல்லா வேலையும் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் கேட்க வேண்டிய விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட கேட்டேன். மிஸ்டர் ஜெயராமன் அண்ட் ஜானகிராமன் ரெண்டு பேருமே இருக்கீங்க, சிஇஓ அண்ட் மேனேஜிங் டிரெக்டர் ஆஃப் ப்ராப்ஷெல், 2 மெயின் ஹெட்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ அதனால் உங்களுக்கே இன் அண்ட் அவுட் என்ன சொல்லணும், எதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் மக்களுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இட் இஸ் குட் தட் யூ போத் ஆர் ஹியர். ஸோ நம்ம கிளைமேக்ஸ் ஆஃப் த ஷோவில் இருக்கோம். இப்போ கடைசியாக அவங்ககிட்ட நான் என்ன கேட்கணும்னா, இப்போ நான் பிளாட் வாங்குறேன்னு வச்சுக்கலாமே, நான் தான் உங்கள் கஸ்டமர், நான் இன்னைக்கு கேட்ட எல்லா கேள்வியுமே நான் தான் கஸ்டமர் நினச்சி தான் கேட்டுட்ருக்கேன். யூ டோன்ட் நோ, நான் கூட வரலாம், யூ டோன்ட் நோ, பட் ஐம் டெலிங், ஐம் ஆஸ்கிங் யூ, நான் ஏன் பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், இப்போ உங்களுக்கு எந்தெந்த லொக்கேஷனில் பிளாட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஏன் பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தெளிவாக சொன்னீங்கன்னா நான் ஒரு முடிவு எடுப்பேன். இன்றைக்கி சொல்லுங்கள் சார்.
1: ப்ராப்ஷெல் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்களோட டேக்லைனே பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷெல் தானே.
0: ஓகே,
1: எங்களோட டேக்லைன்.
0: ஓகே.
1: ஸோ எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்கமிங் டெவலப்மெண்ட் இருக்க காரிடர்ஸ் சென்னை பெங்களூர் ஹைவேல, பூந்தமல்லி ஸ்டார்டிங் ஃப்ரம் பூந்தமல்லிலேருந்து பெங்களூர் என்எச்சில் எங்களோட ப்ராஜெக்ட் இருக்குது.
0: அகைன்
1: பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர், சுங்குவட்சத்திரம், காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் ஒரு 180 ஏக்கர்ஸ், ஒரு இன்டெகிரேட்டட் டவுன்ஷிப் நியர்பை சென்னையில். திஸ் இஸ் த பிக்கஸ்ட் டெவலப்மெண்ட். இப்போ நான் இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் அரீனானு ஒன்று ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், டர்ஃப் மல்டிபர்பஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கு
0: காஞ்சிபுரம்.
1: காஞ்சிபுரம்ல
0: சூப்பர்
1: 180 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் அது. இதில் பார்த்தீங்கன்னா வேதாந்தா சீனியர் ஹோம், அவங்க கூட ஒரு ப்ராஜெக்ட் டைப் பண்ணியிருக்கோம், சீனியர் லிவிங் செப்பரேட் கம்யூனிட்டி அங்கே பில்ட் பண்ணுறோம். லெமன் ட்ரீ ஹோட்டல். சரி, காஞ்சிபுரம் வந்து ஒரு டெம்பிள் சிட்டி, இங்கே நிறைய டூரிஸ்ட் வராங்க, சவுத் இந்தியாவிலேருந்து நிறைய டூரிஸ்ட் வராங்க, பட் வெரி லிமிடெட் ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எங்கள் ப்ராஜெக்ட்லேயே நாங்கள் லெமன் ட்ரீ ஹோட்டல் எம்ஓ சைன் பண்ணி வி ஆர் ஸ்டார்டிங் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நியர்பை சென்னை டவுனில்
0: Why not? Let me think about Kunnur. So, இப்போ இந்த இவெண்ட்டுக்கு வரவங்க உங்களுடைய எல்லா லொக்கேஷனில் இருக்கிற எல்லா பிளாட்ஸுமே பார்க்கலாம் இல்லைங்களா?
2: கண்டிப்பாக பார்க்கலாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன்,
0: சொல்லுங்க சார்.
2: இந்த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த எர்த்து, எர்த்து தான்
0: எர்த்து,
2: கரெக்ட். இந்த பிளாட்டு கண்டிப்பாக எல்லாருமே வாங்கணும். ஏன்னா பிளாட் வந்து ஒரு குடும்பத்தின் அடையாளம், அது ஒரு முகவரி, அது ஒரு பெருமையும் கூட, அவங்களோட உரிமையும் கூட. அந்த பெருமையும் உரிமையும் நீட் எடுத்து கொடுக்கறதுக்காக ப்ராப்ஷெல் வந்து கடல் தாண்டி அவங்கள மீட் பண்ண அபுதாபி கமிங் 28th வந்திருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் பிளாட்டில் புக் பண்ணு, ஏன்னா பிளாட் மட்டும்தான் எம்ஆர்பி இல்லாத ஒரு ப்ராடக்ட்டு. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் ஸ்ட்ரிங்க் ஆகாது, பெருசாகாது. இனி நீங்கள் வாங்கி போட்டு நீங்கள் தூங்கினாலும் உங்களுக்காக உங்கள் பிளாட்டு வேலை செஞ்சு அப்ரிசியேஷன் கொடுக்குற ஒரே பெரிய ப்ராடக்ட்டு பிளாட் மட்டும்தான். மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு, அப்படி இப்படி மேலைகள் ஏறி வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து பிளாட்டோட காஸ்ட்டு கம்மியானதான் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அண்ட் பெரும்பாலும் சென்னையில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணோம்னா, லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா, அடுத்த 30 வருஷத்துக்கு இருக்க டெவலப்மெண்ட்டாக லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து வேகமாக போயிட்டுருக்கு சென்னை, சென்னை ஒட்டி இருக்க எல்லா நகரங்களில். திஸ் அ ரைட் டைம் ஃபார் தெம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சென்னை.
0: ஓகே,
2: அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த ஈவெண்ட்டில் கலந்து அவங்களோட உரிமையான அவங்களோட பிளாட்டும் அவங்களோட முகவரியும் மாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக ப்ராப்ஷல் இருக்கும்.
0: ஓகே, தட்ஸ் குட், வெல் செட். அண்ட் ஒரே வரியில் சொன்னால் ரெஸ்ட் எல்லாத்த விட இது பெஸ்ட்டு.
2: யா
0: ஓகே. எனவே ஸோ ப்ராப்ஷலுடைய இவெண்ட் வந்து மறுபடியும் 28th ஜூன், விச் இஸ் லைக் கம்மிங் ஞாயிற்றுக்கிழமை இந்த சண்டே நடக்குது, 28th ஜூன். ஒன்ஸ் அகேன் ரமதா கார்னிஷ் ஹோட்டலில் அபுதாபியில், 0564154242 இஸ் த நம்பர். ஃபேன்சியாக நம்பர் வாங்கியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ சார். அண்ட் அபுதாபிலேருந்து கேட்குறவங்க ப்ராப்ளி நிறைய பேர் எஃப்எம் மூலமாக கேட்குறவங்க வருவாங்க. ஸோ யூஆர் ஆல் வெரி, ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து ஒரு நம்பிக்கையோடு வருவாங்க, கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு நல்லா தான் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ஃபியூ.
2: தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.
0: தேங்க்யூ. அண்ட் பாட்டு வருது ஏறிங்க, கடைசியாக நாங்கள் யூஸ்வலாக வந்து பாட்டு கொடுப்போம் ரேடியோ தர்மத்தின் படி. இப்போ ஷோவில் இருக்கேன், உங்களுக்கு எதாவது பாட்டு வேணுன்னா சொல்லுங்கள், போடுவோம். வீடு சம்பந்தமா தான் பாட்டு இருக்கா இல்ல சொல்லுங்க.
2: நிறைய இருக்கு. இன்னைக்கு சிஎம் விஜய் சாரோட பர்த்டே நல்ல அவரோட சாங் ஏதாவது
0: சரி ஓகே. அதனால ஜனநாயகன் இருந்து ஒரு பாட்டை போட்டுட்டு அஞ்சு மணிக்கு மேல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் தி வியூ. நம்ம ப்ராபோ யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் தி
3: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை விஎன்சிடி குளோபல் லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் கராம சென்டர் துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 கேரட் அண்ட் 18 கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year la enjoy pannunga.
4: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக ஜான் பாண்டியன் அறிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் NDA கூட்டணியுடன் இணைந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிட்டது. ராஜபாளையம் தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிட்ட ஜான் பாண்டியனின் மனைவி தோல்வியடைந்தார். தற்போது NDA கூட்டணியில் இருந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் விலகுவதாக ஜான் பாண்டியன் அறிவித்துள்ளார். அடுத்து யாருடன் கூட்டணி என்பதை பொதுக்குழுவில் முடிவு செய்து அறிவிப்போம் என ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். விஷத்தோடு கலந்து அழிந்து போக வேண்டாம் என தாவேகா குறித்து ஜான் பாண்டியன் விமர்சித்துள்ளார். அதிமுக MLAக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணையும் நிலையில் ஜான் பாண்டியன் இவ்வாறு விமர்சித்துள்ளார். எங்கள் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்காத பலனை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக MLAக்கள் 3 பேர் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தது குதிரை பேரம்தான் என ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் இருந்து வெளியேறி வருபவர்களை சேர்ப்பது நல்லதல்ல, அழிவுதான் ஏற்படும் என்றும் அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: பிரிக்ஸ் எரிசக்தி மந்திரிகள் மாநாட்டை இந்தியா நடத்துகின்றது. எரிசக்தி துறை மந்திரிகள் பங்கேற்கும் கூட்டம் ஹரியானா மாநிலம் குருகிராமில் ஜூன் 25-26 திகதிகளில் நடைபெறவுள்ளது. இந்தியா தலைமையில் 2026 ஆண்டிற்கான பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் எரிசக்தி துறை மந்திரிகள் பங்கேற்கும் கூட்டம் ஹரியானா மாநிலம் குருகிராமில் நடைபெறவுள்ளது. 2012-16-21 ஆகிய ஆண்டுகளில் இந்தியா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தை தொடர்ந்து 2016-26 ஆண்டில் தற்போது இந்தியா 4வது முறையாக பிரிக்ஸ் அமைப்பின் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தவுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் கேகாலை மொல்லகொட மங்களகம பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று பல வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டதில் ஏற்பட்ட விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். இந்த விபத்தில் காயமடைந்த 10 பேர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 7 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டதிலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. சாரதி பயிற்சி பாடசாலைக்கு சொந்தமான பல வாகனங்களை இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டுள்ளன. ஷார்ஜாவில் ட்ரோன் பாவனையை ஒழுங்குபடுத்தும் புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை ஷார்ஜாவின் ஆட்சியாளரும் உச்ச கவுன்சில் உறுப்பினருமான மேதகு ஷேக் டாக்டர் சுல்தான் பின் முகமது அல் கசீமி வெளியிட்டுள்ளார். இந்த சட்டம் ஷார்ஜா எல்லைக்குள் செயற்படும் அனைத்து வகையான ட்ரோன்களுக்கும் பொருந்தும் வகையில் விரிவான கட்டுப்பாடுகளை வகுத்துள்ளது.

0: இந்த சட்டம் கட்டுப்பாட்டு அமைப்பு அல்லது பயன்பாட்டு நோக்கம் எதுவாக இருந்தாலும் அனைத்து ட்ரோன்களையும் உள்ளடக்குகின்றது. மேலும் ஷார்ஜாவில் முழு பகுதிகளிலும் அதில் உள்ள சுதந்திர வர்த்தக மண்டலங்கள் மற்றும் சிறப்பு மேம்பாட்டு பகுதிகளிலும் இது அமல்படுத்தப்படுகின்றது.
1: உலக செய்திகள்.
0: ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் நாளை பாகிஸ்தானுக்கு செல்லவுள்ளார். இந்த பயணம் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றதையும் அவை பாகிஸ்தானின் நடுநிலையால் எளிதாக்கப்பட்டதையும் தொடர்ந்து இடம்பெறுகிறது. இந்த பயணத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று ஈரான் அமெரிக்கா இடையிலான நடுநிலை முயற்சிக்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாப் ஷெரீப் அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதாகும் என ஈரான் அதிபர் அலுவலகத்தின் பொது தொடர்புகள் இயக்குநர் ஹபீபுல்லா அப்பாசி தெரிவித்துள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தில் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. லீவாவில் இன்று 46 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. துபாய், அபுதாபி மற்றும் ராசல்கைமாவில் 42 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மான், உமல் குவைன் மற்றும் ஃபுஜைராவில் 39 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

வச்சு உன்னையும் பயப்படி காட்டட்டா. தந்தன்னான தந்தன்னான தந்தன்னானா தந்தன்னான தானேனான தந்தன்னான. இந்த பாட்டை கேட்கும் போது உங்களுக்கு லிரிக்ஸ் கேட்குதா இல்லையோ, இந்த தந்தன்னான தந்தன்னான அது மட்டும் கேட்கும். மாணிக்க வாசகமோட வாய்ஸில் மாணிக்க விநாயகம் மாணிக்க வாச ஐயா மன்னிச்சுங்கய்யா.

0: The Evening Kadak, second hour of The Evening Kadak. இன்னைக்கு செம்மையாக ஒரு மேட்ரு ஒன்று நடந்தது. இன்னைக்கு இந்த பவன் அப்படின்னு முடிகிற ஒரு கடைக்கு போய் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பட் அது முக்கியம் கிடையாது. சாப்பிட்டு முடிக்கும் போது ரெகுலராக எப்பவுமே போவோம், எங்கள் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் சென்ட்ரல் மால் இருக்குது, அங்கே போய் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு நானும் நம்ம மதுவும் சாப்பிட்டுட்டு அவங்ககிட்ட வந்து காஃபி அப்படின்னு, ஃபில்டர் காஃபி ஓகே, சுகரா சுகர் வேண்டாம் ஜாகிரி அப்படின்னு, சரின்னு ஓகே என்னாச்சு, பார்சல் பண்ணி சொல்லிட்டேன். ஃபில்டர் காஃபி சுகர் இல்லாமல் சுகருக்கு பதிலாக ஜாகிரி வேணும் சொல்லியாச்சு, சரியா. பில்லு வந்தது, மது பார்க்குறான், ப்ரோ எக்ஸ்ட்ரா 4 தரம் போட்டிருக்காங்க எதுக்குடா அப்படின்னா வந்து ஜாங்கிரிக்கு அப்படின்னு. நான் ஜாகிரின்னு சொன்னது அந்த அக்காவுக்கு ஜாங்கிரின்னு கேட்டு எனக்கு காஃபி கூட ஒரு சின்ன டப்பாவில் ஒன்று கொடுத்தாங்க. நான் சரி என்னன்னு நான் கவனிக்கவே, நானும் அவனும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம், நான் கவனிக்கவே இல்லை. அது பார்த்தா அவங்க ஜாங்கிரின்னு நினச்சிக்கிட்டு அதை ஒரு டப்பாவில் போட்டு அதுக்கு ஒரு 4 தரம் பில்லு வேறு. என்ன நீங்கள் எனக்கு இந்த ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போனால் நம்ம ஒன்று சொல்ல வருவாடா, இது வந்து தப்பெல்லாம் கிடையாது ப்ராப்ளி, நான் சொன்னது அவங்களுக்கு அப்படி கேட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பட் இருந்தாலும் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொடுத்து மாற்றி பில்லு மாற்றி அப்புறம் நம்ம வந்துட்டேன், காஃபியே கொடுத்து முடிச்சாச்சு. ஆனால் இப்போ இதே மாதிரி இந்த ஹோட்டலுக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ, மெயினாக ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் நீங்கள் போகிறப்போ இதே மாதிரி இந்த ஜாகிரின்றது இப்போ புதுசு கிடையாது. இதே மாதிரி டிஸ்கவரி கார்டனில் ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்கேன், இல்லம்னு முடிகிற ஒரு கடைக்குள்ளே புரிஞ்சிருச்சா இந்த கடைன்னு, அங்கே உட்காந்துட்ருக்கோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேரும், வெறும் டீ காஃபி குடிக்க மட்டும் போனோம். 4 பேர் டேபிளில் உட்காந்தாச்சு. ஒரு பொண்ணு சொல்கிறான் பிளாக் டீ, ஒரு பொண்ணு சொல்கிறான் டீ வித்தவுட் சுகர், இன்னொரு பையன் சொல்கிறான் பிளாக் காஃபி. இப்போ என்கிட்ட வருது, நான் வந்து எனக்கு ஒரு காஃபி சுகர் வேண்டாம், ஆனால் வந்து ஜாகிரி கொண்டு வாங்க, ஜாகிரி இருக்கா அப்படின்றேன். காஃபி சுகர் வேண்டாம் ஜாகிரி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஜாங்கிரி இல்லை இப்போ தான் குலாப் ஜாமுன் போட்டேன். அந்த அண்ணன் சீரியஸாக வந்து அவருக்கும் ஜாங்கிரி தான் கேட்டிருக்குது. இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் இப்படி போகிறப்போ நீங்கள் ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று புரிஞ்சுக்க, அப்படி ஏதாவது நடந்திருக்கு அவங்களுக்கு, நான் மட்டும் ஐ ஹோப் ஐ எம் நாட் அலோன். ஸோ இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு 800-8940 நம்பரை இப்போ உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். டாப்பிக்கே இப்போ தான் சொல்லி முடிச்சிருக்கேன், ஆனால் இவர் அதுக்கு முன்னாடி எனக்கு கூப்பிட்டுருக்காரு, அப்படின்னா கண்டிப்பாக டாப்பிக்கு ஒரு பதில் சொல்ல போகிறதில்ல அப்படிங்கிறதுனால இல்லைனா கட் பண்ணிடுவோம். ஹலோ வணக்கம்
1: மிஸ்டர் ப்ரேவோ, எப்படி இருக்கீங்க ப்ரோ?
0: நல்லா இருக்கேன். இந்த மாதிரி எதாவது இருக்கா?
1: ஜாங்கிரி
0: நீங்களும் ஜாகிரி சொல்லி ஜாங்கிரி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, தேங்க்யூ பிரதர். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி யுஏஇ அப்டேட். நல்லா யோசிங்க, இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கும்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: சிங்காரி என்ன கொஞ்சம் நீங்கள் இதை துபாய் இட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களே, அது வந்து துபாய் இட் இஸ் அ வேர்ப். ஓகே, இப்போது குளோபலி துபாயோடைய இந்த குளோபல் எக்ஸ்பேன்ஷன், இந்த ஃபாஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ஒரு டெசர்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு அல்ட்ரா மாடர்ன் சிட்டியாக, பெரிய பெரிய பில்டிங்ஸ்லேருந்து உலக நாடுகளில் இருக்கிற எல்லா அட்வான்ஸ்டு விஷயமும் ஃபஸ்ட்டு துபாய்க்கு வந்துடுது. ஸோ இதை வந்து எப்படின்னா இதை இது ஒரு பிராண்டாக ஆக்கணும் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ஒரு குறிக்கோள் இருக்கும், பட் அதுக்கு ஒரு டேக் கொடுக்கணும்ல, அதுதான் வந்து இந்த துபாய்ட். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஊர்லேருந்து வரீங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் கேஷுவலி மென்ஷன் இட் அஸ் ஐ டுபாய்ட் இட் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் யா ஐ டுபாய்ட் இட் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ வேரஸ் லைக் அந்த இது ஒரு பிராண்டாக ஒரு டேகாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு வேர்பாக துபாய் இட் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஜென்ரலாக இதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னா துபாயில் இதை செஞ்சேன் அப்படிங்கிறதான் அதோடைய கான்டெக்ஸ்ட்டே. ஸோ நீங்கள் துபாயில் இதை செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் எது வேணால் சொல்லலாம். நீங்கள் செம்மையாக போய் ஒரு இடத்துல சாப்பிட்டேன், யாட்டில் போனேன், அதுக்கப்புறம் வந்து பீச்சுக்கு போனேன், எதை வேணால் நீங்கள் சொல்லலாம். துபாய் மாலுக்கு போயிட்டு அக்வேரியம் பார்த்தேன், எதை வேணால் நீங்கள் சொல்லலாம் இல்லையா. ஸோ அது எதை நீங்கள் துபாயுடைய உங்களுடைய பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை இந்த துபாய் இட் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் எழுதும் போதும் சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணும் போதும் இனிமேல் நீங்கள் அப்படி பண்ணலாம். அதான் வந்து இந்த துபாய் இட்டுங்கிற ஒரு புது ஐடியா.
2: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay. ரெண்டு பாட்டு பேக் டு பேக் ரெண்டுமே வந்து தளபதி பாட்டு தான் கேட்டு முடிங்க. வேட்டைக்காரன்லேருந்து வாரிசிலிருந்தும் நம்ம ப்ராவோ யூஆர் லிஸனிங் டு 89.4 தமிழ்
3: தளபதி விஜய் பர்த்டே ஸ்பெஷல்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இதுக்கு மேல
1: எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான்
0: இது. உனக்கும் கூட.
2: உங்க vacation shopping க்கு Bima Jewelers. Bima. Where with pride.
3: ஆஹா ஆஹா. வெற்றி வெற்றி.
1: 25 million dirhams with big ticket.
3: 5 வெற்றியாளர்களுக்கு 1 million dirhams பரிசு.
1: Plus weekly cash draws.
3: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
1: bigticket.ae ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: இந்த vacation க்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு golden surprise கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் golden diamonds golden summer offer in diamond and precious gem jewelry வாங்கும்போது free cash vouchers பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
6: செழித்தையும் தமிழை

நிகழ்ச்சிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: வெல் வெல் வெல், லெட்ஸ் பிகின் வித் கோல்ட் ரேட்.
2: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referent earn first purchase bonus kuda irukku available in play store and app store
1: nadi idu andha mari ai poochu 24 carat thangathoda velai 506 dirhams 50 fils 22 carat vandu 469 dirhams 21 carat vandu 449 dirhams 75 fils 521 varaikum poochu maximum appa marubadiyum koranjuchu but okay paravaala நமக்கெல்லாம் ஓகே, ஆனா எக்கானமிக்கு ஓகேவா தெரியல. வெல் வெல்கம் பேக், நான் பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அஞ்சரை ஆகி போச்சா, பரவாயில்ல பரவாயில்ல. இன்னைக்கெல்லாம் வெயில் பார்த்தீங்களா, செம்ம வெயில். இன்னைக்கு மட்டும் இல்லை, நேத்திக்கு முந்தா நேத்திக்கெல்லாம் புர்ஜ் கலிஃபா கிட்டே போகிறேன், எப்போ தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை காலையில்ன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு இழுத்துட்டு போனான். போனதுக்கப்புறம் அங்கே உட்காந்து என்னென்னமோ சாப்பிட்றோம், சும்மா ஒரு 5 நிமிஷம் வெளில நிற்கலாம் தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படின்னா அப்படி வேர்த்து கொட்டுது. இன்டோரில் தான் இருக்க முடியும் போல், அவுட்டோருக்கு போனால் அவ்வளோதான், அவுட்டு தான் நம்பலாம். சரி, எனிவேஸ், இன்னைக்கு வந்து பேச ஆரம்பிச்சது மேட்டர் என்ன அப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன் இன்றைக்கி மதியானம் சாப்பிட்றதுக்கு. ஃபில்டர் காஃபி வந்து சுகர் இல்லாமல் கேட்டேன், சுகருக்கு பதிலாக ஜாகிரி கொடுங்க அப்படின்னா அந்த அக்கா ஜாங்கிரி பேக் பண்ணி. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கடைக்கு போய் நீங்கள் ஒன்று சொல்லி அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வேறு எதாவது பண்ணியிருப்பாங்களே, ஏதாவது நடந்துட்டா இது மாதிரி என்ன மாதிரியே ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்கலான்னு நான் ஆசைப்பட்டு கேட்டேன் நான். அவ்வளோதான். யார் பேசுகிறீங்க? ஹலோ, என்னது, யார் பேசுகிறீங்க?
3: பிரபா.
1: சொல்லுங்க பிரபா.
3: ஓகே, எனக்கு வந்து ஆக்சுவலா கடையில நடக்கல, வேற ஒரு சம்பவம் சொல்றேன் என்னன்னு
1: சொல்லிட்டு. அதான் பார்த்தேன், கேட்டதுக்கு பதிலே வராது, வேற ஏதாவது சம்பந்தம் எல்லாம். சரி ஓகே, சம்பந்தம் இல்லாத மாதிரி
3: இருக்காது, சம்பந்தம் இருக்கா,
1: சம்பந்தம் இருக்கா,
3: சம்பந்தம் இருக்கு,
1: சரி நம்புறேன், சொல்லுங்க.
3: ஓகே, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட், ரொம்ப சின்ன வயசுல. ஓகே, அப்போ என்னாச்சு அப்படின்னா, ஸ்கூல் டீச்சர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒற்றை கம் வாங்கிட்டு சொன்னாங்க.
1: ஒற்றை கம் மீன்ஸ் ஒற்றை கம் வாங்கிட்டு சொல்லி இருக்காங்க. சரி,
3: ஒற்றை கம் வாங்கிட்டு சொல்லி, அதாவது இந்த ஸ்கூல்ல வந்து அப்போ வந்து அந்த அட்டெண்டன்ஸ் புக் எல்லாம் இருக்கும், அதை வந்து கிழிஞ்சிருந்தது, அதை ஒட்டுறதுக்காக வாங்கிட்டு சொன்னாங்க. நான் வந்து எங்க ஸ்கூல்ல வந்து இந்த ஆச்சி இருப்பாங்க, ஆச்சினா வந்து சமைக்கிறவங்க இருப்பாங்க, அவங்ககிட்டதான் அந்த இதெல்லாம் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்கும். சரியா, நான் போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு ஒற்றை கம்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, வந்து இந்த ஒற்றை அடிக்கிற கம்பு இருக்குல்ல, அதை கொடுத்து விட்டாங்க. அதை கொண்டு போய்
1: நான் நினைச்சேயா என்னவோ ஒண்ணு நடந்திருக்கு, சொல்லுங்க சொல்லுங்க.
3: அதை கொண்டு போய் டீச்சர்ட்ட கொட்ட கொடுத்தே, இது என்ன கேட்டாங்க,
1: ரெஸ்டாரண்ட்ல நடக்கல, ஆனாலும் வேற ஒரு இடத்துல வேற எதுவும் நடந்திருக்கு
3: உங்களுக்கு.
1: பரவாயில்லையே, ஆனா பெரிய மேட்டர் தெரியுமா, நம்ம ஒண்ணு சொல்ல அவங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னொன்னு பண்ண. வணக்கம், நான் இப்படியா வணக்கம் சொல்றேன் எல்லாத்துக்கும். நல்லா இருக்கேன். யார் பேசுறது? ஜாஃபர் அவங்க பேரு. யாசரா? என்ன நடந்தது, இந்த மாதிரி நடந்தா?
4: ஏ மாதிரிதான் நடந்தது. என்னதான் வந்தாப்ல ஒரு ஆளு வந்துட்டு நம்ம கிட்ட ஹிந்தில வந்துட்டு ஒரு பாட்டி பார்சல் வேணும்,
1: ஹிந்தில பார்சல் வேணும்னு கேட்டாரா?
4: பார்சல் வேணும்னு கேட்டவொடனே நான் 15 பார்சல் கட்டி கொண்டு போயிட்டு பில்ல கொண்டு போய் கையில கொடுத்த, நெஞ்சில கை வச்சுட்டாரு. அவரு கேட்டது 5 இட்லி, நான் கட்டிட்டு போனது 15 இல்ல
1: 15. எதுக்கு 15 கட்டிட்டு போனீங்க அப்படி என்ன சொல்லி உங்களுக்கு என்ன என்ன சொன்னாரு?
4: அப்போ நம்ம வந்து சென்னையிலதான் வேலை பார்த்தோம்,
1: சரி சரி,
4: 8 அந்த மாதிரி நமக்கு அவ்வளவுதான் ஹிந்தி தெரியாது.
1: சரியா,
4: அவரு அங்க வந்து நம்ம கிட்ட ஹிந்தில வந்து பாஞ்சி பாஞ்சி இட்லின்னு
1: உங்களுக்கு 15 நினைச்ச. ஓ மை காட், ஓகே, 5 இட்லி பார்சல் ஹே அப்படி கேட்டிருக்காரு அண்ணனுக்கு வந்து 15 இட்லி பார்சல். இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிற, ஆனா சத்தியமா என் நல்ல வேலை நீங்க வந்து முன்னாடியே அவர் ஹிந்தில சொன்னதை சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து சஸ்பென்ஸ் லீக் ஆயிருக்கும். கடைசியில சொன்னீங்க பாருங்க, அதுல
4: அப்புறமேட்டு
1: என்ன எந்த ஆங்கிள் என்ன பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு வெள்ளையா இருந்தாலே வடக்கு நண்பர் நினைச்சுக்க வேண்டியது எல்லாரையும். நடந்திருக்கு My favorite show and the auntie's favorite show
2: the evening correct presented by VNCT global largest villa developers in south india for more details contact 0547673111 brought to you by annathangam gold and diamonds karama center dubai 40% off on diamond and precious jewelry 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers matrum z5 inda varshathoda biggest movie ana patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pannunga
5: தமிழ் 89.4 91 போடு.

இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: நம்ம
2: வாழ்க்கையில இன்ஸ்பிரேஷனா ஒருத்தரை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வருது இவரோட பேரா தான் இருக்கும்.
3: நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது முக்கியம்.
4: கேரியரோட இனிஷியல் ஸ்டேஜ்ல பல விமர்சனங்களை சந்திச்சு அதையே பாசிட்டிவா மாத்தி மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கே முதல்வரா இருக்காரு.
0: தளபதி விஜயின் 52வது பிறந்த நாள் இன்று.
5: நீ வேற மாதிரி
4: நடிப்பு, பாட்டு, டான்ஸ் எல்லாம் ஒரு கை பார்த்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவரை ரசிக்காதவங்களே கிடையாது. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் FM.
6: We'll be back after a short commercial break.
4: இப்படி கஷ்டப்பட்டு இருமிட்டே இருக்காம சரியான நேரத்துக்கு சரியான ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்க்கு விசிட் டாக்டர் கீதா சதானந்தன் அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP.
7: வெற்றி
8: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
7: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
8: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
7: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
8: பிக் டிக்கெட் டாட் ஏல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
9: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: வெல்கம் பேக். நான் பிராவோ. அண்ட் 5:47 பா, என்ன வேகமாக பறக்குது நீ டைம்லாம் அப்படியே. அண்ணா வெல்கம் பேக். அண்ட் யா, நீ கேட்குறது 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடக். எத்தனை வாட்டி சொன்னாலும் அதே தான், மாற்றியும் சொல்ல முடியாது, மாற்றாமல் சொல்லுவோம்.
1: ஹலோ,
0: இருங்க. ஹலோ, இருங்க, நான் தான் ஃபஸ்ட்டு ஹலோ சொல்லுவேன். ஹலோ,
1: ஹலோ,
0: பிராவோ தான் பேசுகிறேன். நீங்கள் யார் பேசுறது?
1: என்ன
0: டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க?
1: நீங்க
0: சரியா, நான் வந்து அப்புறம் கேட்டுக்கிறேன். இப்போ ஒரு ஆள் வந்து ஓடி போவாரா மாட்டாருன்னு எதை வச்சு டிசைட் பண்ணுவீங்க பேங்க்ல?
1: அது முன்னாடி ஓடி போயிருக்காரா இல்லையா, எந்த வேகத்துல ஓடி
0: போயிருக்காரு,
1: நடக்க வேகமா நடக்கிறாரா, அதெல்லாம் பொறுத்துதான்.
0: வேகமா நடக்கிறாரு இதெல்லாமா பாப்பீங்க? இங்க சும்மா நீங்க கேக்குறன்றதுக்காக சொல்லக்கூடாது, நிஜமாவே வா. சில பேருக்கு மல்லிப்பூ சார், நீங்க தான் மல்லிப்பூ கேட்டீங்களா சார்? இந்தாங்க சாமிக்கு வச்சுக்கோங்க, இல்ல வைஃப் கொடுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்ன
1: இன்னைக்கு
0: இருக்கா? ஓகே, பரவாயில்லையே. ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ஓடி போவான்னு உங்கள் கண்ணுக்கு தெரியுறாங்களோ அவங்கள சொல்லுங்கள், அப்போ நாங்கள் மாறுவேஷத்தில் வந்து வாங்கிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ராகுல், கீப் காலிங். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, ஒரு ஆள் ஃபஸ்ட் டைம் வந்து ரேடியோவுக்கு கால் பண்ணுறாருன்னா அவர் மைண்டுக்குள்ளே எவ்வளோ கன்வின்சிங் நடந்திருக்கணும். பரவாயில்ல, இந்த ரேடியோ கேட்கலாம், இந்த பையன் பேசுகிறான், இந்த டாபிக் நல்லாயிருக்கு அப்படின்னு. வி ரியலி அப்ரிஷியேட் இட். ஓகே, யாராவது இது வரைக்கும் ரேடியோவுக்கு கால் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் காலஸ். யா, பியார் பிரேமா காதல்லேருந்து யூ ஹாவ் அ சாங் அண்ட் நம்பராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982. ஒரே இடத்துல இன்னைக்கு
5: Anyways, அப்படியே 6 மணிக்கு மேலே இந்த டாபிக் கண்டினியூ பண்ணலாம். நான் ஆர்ஜே பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் பை த வே, இப்போ தான் ரேடியோ ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஐ நோ, ஐ கெட் இட். இன்னும் எதை பற்றி பேச ஆரம்பிச்சோம்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். அதாவது நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன், காஃபி வித்தவுட் சுகர், ஆனால் ஜாகிரி கொடுங்க, சுகருக்கு பதிலாக ஜாகிரி கொடுங்கன்னு. அந்த அக்கா வந்து ஜாங்கிரி கிணந்து கொடுத்து, ஜாங்கிரிக்கு 4 திரமா அப்படின்னு நான் ஷாக்காய் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். டேய், இந்த ஜாங்கிரிக்கு 4 திரமா, ஒரே ஒரு ஜாங்கிரியா, 4 திரம்ஸா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ அந்த மாதிரி ஜாகிரிக்கு ஜாங்கிரின்னு அவங்களுக்கு கேடுச்சா. அதே மாதிரி உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது ஒருத்தர் சொன்னார், ஸ்கூலில் வந்து ஒற்ற கம் வாங்கிட்டு வா, ஒட்டுறதுக்கு கம் வாங்கிடுவான்னு சொல்லும்போது ஒற்ற அடிக்கிற கம்பு அப்படின்னு கேட்டிருக்கு அவருக்கு. அந்த மாதிரி ஒரு மேட்ரு. அதுக்கப்புறம் வேற ஒன்று, அது வந்து பாஞ்ச் இட்லி பார்சல் ஹே அப்படின்னு வந்து கடையில் வந்து சொல்லியிருக்காரு ஒருத்தர். இவர் ஹிந்தி தெரியாது போல, பாஞ்ச் இட்லிங்கிறது 15 இட்லி பார்சல் பண்ணுங்க கேட்டிருக்காரு. இந்த மாதிரி அவங்க ஒன்று சொல்ல, உங்களுக்கு வேற ஒன்று கேட்க, இந்த மாதிரி சில பல உல்டா டபுள் பாஸ் சம்பவங்கள் நடந்திருக்கும். அது என்னங்கிறத யோசிச்சு நீங்களா அப்படியே ஃபோன் அடிச்சு, ஃபோனில் வெயிட் பண்ணி எனக்கு சொல்லுவீங்களா? ஆ, ஓகே ஓகே, பாய். 6 மணிக்கு மேலே மீட் பண்ணுவோம்.
6: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை விஎன்சிடி குளோபல், லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் ப்ரெஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 கேரட் அண்ட் 18 கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: எந்த முதலீடும் அண்டை மாநிலங்களுக்கு வெளியேறவில்லை என்று அமைச்சர் கீர்த்தனா விளக்கம் அளித்துள்ளார். ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு பல்வேறு தொழில் முதலீடுகள் சென்று விட்டதாக தொடர்ந்து கூறப்பட்டு வருகின்றது. அவர்கள் கூறியது போன்று எந்த திட்டமும் தமிழகத்தில் இருந்து செல்லவில்லை. தமிழகத்தில் இருந்த 40 நாட்களுக்குள் எந்த முதலீடும் வெளியேறவில்லை என தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா விளக்கம் அளித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் ஆட்சி காலத்தில் அண்டை மாநிலங்களுக்கு சென்ற முதலீட்டு திட்டங்கள் குறித்து ஒரு குற்றச்சாட்டை தாம் முன்வைப்பதாக அவர் கூறினார். அந்த காலகட்டத்தில் 25 முதலீட்டு திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருந்து பிற மாநிலங்களுக்கு சென்றுள்ளன. அவற்றின் மொத்த முதலீட்டு மதிப்பு 3.3 லட்சம் கோடி. இதன் காரணமாக சுமார் 2,03,000 வேலைவாய்ப்புகளை தமிழ்நாட்டு இளைஞர்கள் இழந்துள்ளனர். இந்த முதலீடுகளால் 7 மாநிலங்கள் பயனடைந்துள்ளன என்று தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்தார். நீட் மறுதேர்வில் ஆள் மாறாட்டம் செய்தது தொடர்பாக பீகாரில் 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீட் மறுதேர்வின் போது பீகாரின் லக்கிசாராய் மாவட்டத்தில் பல்வேறு பள்ளிகளில் ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்ட அதிர்ச்சி சம்பவம் தெரிய வந்துள்ளது. அவர்களில் 9 பேர் தேர்வு எழுத வேண்டிய மற்றவர்களுக்கு பதிலாக ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. இவ்விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சிறப்பு காவல்துறை படையும் அமைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் பல்வேறு இடங்களில் சோதனைகளை முன்னெடுத்துள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை 2026 விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்காக இதுவரை விண்ணப்பிக்க முடியாமற் போன பரீட்சகர்களிடம் இருந்து கிடைத்துள்ள கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்காக இணைய வழியில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை எதிர்வரும் ஜூன் 26 வரை நீட்டிக்க தீர்மானித்துள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். அதற்கமைய onlineexams.gov.lk/eic என்ற இணையதள முகவரியினூடாக ஜூன் 26 வரை விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் போது ஏதேனும் சிக்கல்கள் ஏற்படுமாயின் தொழில்நுட்ப உதவிகளுக்காக தொலைபேசி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. லெபனான் அமைதி பேச்சுவார்த்தையில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். லெபனானில் பதற்றத்தை குறைக்க மேற்கொள்ளப்படும் தூதரக முயற்சிகள் மிக நல்ல முன்னேற்றத்தை கண்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். பிராந்தியத்தில் நிலைமையை மேலும் தீவிரமடையாமல் தடுக்க தொடர்ச்சியான ஒருங்கிணைப்பு அமைப்புகள் செயற்பட்டு வருகின்றன என்றும் அவை நல்ல விளைவுகளை அளித்து வருகின்றன என்றும் குறிப்பிட்டார். இந்த முயற்சிகள் லெபனான் பகுதியில் நிலவும் பதற்றத்தை குறைத்து மோதல்கள் அதிகரிப்பதை தடுக்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் விரிவான தூதரக நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும்.
1: செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இயங்கும் தனியார்

0: நிறுவனங்கள் 50 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்டிருந்தால் 2026 முதல் பாதிக்கால அமீரகமயமாக்கல் இலக்குகளை ஜூன் 30 பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் நினைவூட்டியுள்ளது. மேலும் விதிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களுக்கு ஜூலை 1 முதல் நிதி அபராதங்கள் விதிக்கப்படும் என்று அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இந்த நடவடிக்கை தனியார் துறையில் ஐக்கிய அரபு அமீரக குடிமக்களின் வேலை வாய்ப்பு பங்கு பற்றுதலை அதிகரிக்கும் அரசின் தொடர்ச்சியான கொள்கையின் ஒரு பகுதியாகும். குறித்த நிறுவனங்கள் ஆண்டின் முதல் 6 திறமையான பணியிடங்களில் அமீரக குடிமக்களின் வேலை வாய்ப்பு எண்ணிக்கையை 1% அதிகரிக்க வேண்டும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
0: வளைகுடா நாடுகளின் பங்குச் சந்தைகள் இன்று உயர்ந்து வர்த்தகமாகின. அமெரிக்காவுடன் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் பேச்சுவார்த்தை குழுவினர் தெரிவித்ததை தொடர்ந்து பேச்சுவார்த்தை தோல்வியடையுமோ என்ற அச்சம் தணிந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானின் மூத்த அதிகாரிகளுக்கு இடையிலான முதற்கட்ட பேச்சுவார்த்தை இன்று சுவிட்சர்லாந்தில் நிறைவடைந்தது என்று மத்தியஸ்த தரப்பினர் தெரிவித்தனர். இதனால் வளைகுடா நாடுகளின் பங்குச் சந்தைகள் இன்று உயர்ந்த வர்த்தகமாகின. துபாயின் பிரதான பங்கு விலைச்சூட்டின் 0.1%, அபுதாபியின் பிரதான பங்கு விலைச்சூட்டின் 0.4%, கத்தாரின் பிரதான பங்கு விலைச்சூட்டின் 0.3% உயர்ந்து வர்த்தகமாகியது. சவுதி அரேபியாவின் பிரதான பங்கு விலைச்சூட்டின் 0.1% சரிந்தது. இந்திய பங்குச் சந்தைகளை பொறுத்தவரையில் சென்செக்ஸ் 291 புள்ளிகள் உயர்ந்து 77,094 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது. நிப்டி 89 புள்ளிகள் உயர்ந்து 24,102 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம்
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
4: அனாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM 89.4 தமிழ் FM தான் அச்சி.
5: Star of the month. Singer SP.

0: வெல்கம் பேக், வெல்கம் பேக். பட்டனை மாற்றி அம்பிக்கிட்டேன். ஓகே, எனிவேஸ் நான் ப்ராவோ அண்ட் இது 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிங். பரவாயில்லையே, இந்த வருஷம் வந்து 6 புது ஐஃபோன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கான். அதுவும் ஐஃபோன் ஃபோல்டு வேறு வரும் அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் அடிபடுது. ஐஃபோன் ஃபோல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சில ஐஃபோன் ஆர்வலர்கள், டெக் பீப்புளெலாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாடல்லாம் வச்சு இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்குன்னு வந்து சும்மா வீடியோஸ்லாம் வந்துகிட்ருக்கு. ப்ளூம்பர்கில் வந்து ஒன்று படித்தேன் நான், ஆப்பிளுக்கு வந்து இதுதான் வந்து பிக்கெஸ்ட் ப்ராடக்ட் இயராக இருக்க போகுது இந்த 2026 2027 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தெரில, ஓகே. அதாவது ஏர்லி 2027 அடுத்த வருஷம் வந்து ஐஃபோன் ஏர் 2, ஐஃபோன் 18 இதெல்லாம் கொண்டு வருவாங்களாம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வருஷம் எப்படியோ செப்டம்பர் மாதம் ஐஃபோன் 18 ரிலீஸ் ஆகிடும். அப்புறம் அடுத்த வருஷம் பீனிங்கில் ஏர் 2 18 இலாம் வருமா. ஓகேவா? அப்போ அடுத்த வருஷம் மிட்டு ஆறு, இப்போ அடுத்த வருஷம் ஜூலை ஜூனு இந்த மாதிரி டைமில் ஐஃபோனுடைய அடுத்த லைனப் பற்றி ஃபுல்லாக பேசுவாங்களாம். ஐஃபோன் 20 ப்ரோ, ஐஃபோன் 20 ப்ரோ மேக்ஸு, செகண்ட் ஜென்ரேஷன் ஐஃபோன் அல்ட்ரா அதெல்லாம் வருன்ற மாதிரி பேசுகிறாங்க. என்னென்னமோ பண்ணுறாங்க, இதை தூக்கி அங்கே போட, அதை தூக்கி இங்கே போட, அரிசி மூட்டை குடல்லே இருக்கிற மாதிரி இருந்தால் போதுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில நேரம் எனக்கு ஐஃபோனோட ஒரு சில அப்டேட்ஸ்லாம் பார்க்கும்போது. ஆனால் இப்போ வந்து iOS 27 வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. சிரிக்குன்னு தனி ஒரு பட்டன் வந்திருக்கு. iOS 27 இன்னும் அஃபிஷியலி ரிலீஸ் ஆகலை, டெவலப்பர் வேர்ஷன் தான் வந்திருக்கு, பீட்டா வேர்ஷன் வந்திருக்கு. வேணும்னா ஜென்ரல் அந்த ஜென்ரலுக்குள்ளெல்லாம் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஐஃபோன் யூசர்ஸ்க்கு மட்டும் இது புரியும்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. எனிவேஸ் இப்போ வந்து நம்ம அதை பற்றி பேசலாம், நம்ம வேறு ஏதோ பேச ஆரம்பிச்சிருக்கோம். யூஐ அப்டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? சில பேருக்குலாம் 5:30 ஆஃபீஸ் பிடிச்சி 6 மணிக்கெலாம் வந்து இந்நேரம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்களே. 6:00 ஆயிடுச்சு, என்ன சார்ஜா டிராஃபிக்கா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அதாவது கோல்டு பிரைஸ்லாம் இப்போ விழுந்திருக்கு, இதுதான் வாங்கிறதுக்கான நல்ல டைமா அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் 24 வாங்கிறத விட 22 கேரட் வாங்குறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்களாம். தெரில, அது உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து இருக்குது. இது ஏதோ ஒரு ரிப்போர்ட் எடுத்து சொல்லியிருக்காங்க, 24 வாங்குறத விட நீங்கள் 22 வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது வந்து விலையும் கம்மி, ஜாஸ்தியாக வாங்கவும் முடியும். அண்டு விலை ஏறிச்சு அப்படின்னா கும்முனு ஏறும். உங்களுக்கு சில பேர் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குவாங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இது உனக்கு கை கொடுக்கும் தம்பி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தங்க வாங்குறீங்க என்ற பட்சத்தில் 22 வாங்கினீங்கன்னா 24 வாங்குறத விட பெட்டர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரில, பட் ஐ திங்க் இட் இஸ் மோர் சப்ஜெக்டிவ். உங்ககிட்ட கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலான்னு நான் சொல்லுவேன். பட் ரிப்போர்ட்டில் இருக்கிறதையும் சொல்கிறது தானே என்னோட கடமை.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: டங்க டங்க டங்க டங்க டங்க டங்க டங்க டங்க. இதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இன்னைக்கு வந்து அண்ணாவோட பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால இப்போ ஃபஸ்ட்லாம் வந்து தளபதி அண்ணா இளைய தளபதிலாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஹானரபிள் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள். பட் எனிவேஸ், ரெண்டாவது பாட்டு என்னது எனக்கு சரியாக கேட்கல. நம்ம கேங்கில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பையனோட பொண்ணாக இருப்பாங்க எப்படின்னா நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் சிரிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் உங்களுக்காக வருது. இந்த பாட்டை வந்து ஆண்ட்ரியா பாடினாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் எனிவேஸ், ஆண்ட்ரியாவும் தளபதியும் பாடின பாட்டு ரெண்டாவதாகவும், அப்புறம் வந்து யாரோ ரெண்டு சிங்கர் சூப்பராக பாடி தளபதியும் தமனாவும் டான்ஸ் ஆன பாட்டு முதலாகவும் உங்களுக்கு வருது. மணி சர்மா இசையில் சுராலிருந்து, தஞ்சாவூர் ஜில்லாக்காரி அனிருத் இசை இல்லை ஹாரி ஜெயராஜ் இசையில் துப்பாக்கியிலிருந்து ரெண்டாவது பாட்டு கூகுள் கூகுள் இஸ் ஆல் தி வே. அண்ட் ஹாப்பி பர்த்டே டு தளபதி ஒன்ஸ் அகேன். திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோஸ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 89.4 தமிழ் எஃப்எம். யப்,
2: பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு தளபதி விஜய் பர்த்டே ஸ்பெஷல்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஆஸ்துமா மாதிரியான சுவாச பிரச்சனைகளுக்கான ஆயுர்வேத நிவாரணம் தான் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா.
2: ஆயுட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், டுபாய் சிலிகனோசிஸ் மற்றும் DIP.
3: அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்,
4: தமிழ் FM தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
2: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams

0: பேக் நம் பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். வாட் அ டே, 6:36 ஆன் த கிளாக். நிறைய பேருக்கு ஒரு வாரத்தில் மண்டே வந்து ஒரு அன்ஃபேவரட் டேவாக இருக்குது. அன்ஃபேவரட்ன்றது நல்ல கரெக்டான இங்கிலீஷ் வார்த்தையான்னு தெரியல, பட் ஓகே உங்களுக்கு மீனிங் புரிஞ்சால் போதும். ஆமாம், ஸோ அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மத்தியானம் எங்கே சாப்பிட போகிறப்போ ஃபில்டர் காஃபி சுகர் இல்லாமல் கொடுங்க, ஆனால் ஜாகிரியோடு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அக்கா வந்து ஜாங்கிரின்னு நினச்சிட்டு ஜாகிரிக்கு பதிலாக ஜாங்கிரியை பேக் பண்ணி எக்ஸ்ட்ரா 4 தரம் வரை போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் இதே மாதிரி இன்னொன்று நடந்தது ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக், ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நான் இங்கே சாப்பிட்டுட்ருக்கேன், பேலன்ஸ் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் டேக்அவே கொடுங்க, இதை பார்சல் பண்ணுங்கள், டேக்அவே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் போய் பில் பே பண்ணிட்டு நின்றுட்டுருக்கேன். அந்த பார்சல் சொன்னேன்னே, இந்த டேக்அவே சொன்னேனே, அது வரும் அப்படின்ட்டு நின்றுட்டே இருக்கேன். ஒரு 5-10 நிமிஷம் அதாவது வரல. அப்புறம் நான் கேட்குறேன், இது எங்கே அப்படின்னா வந்து நீங்கள் டேக்அவேன்னு சொன்னீங்களே, நான் டேக்அவே எடுத்துகிட்டு போயிட்டேன், நான் டேக்அவேன்னு சொன்னதான் இருந்தாலும் டேக்அவே அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சுக்க, இப்படி இடக்கு படக்காக சில நேரம் நமக்கு ஒரு டே அமைஞ்சிரும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு நடந்திருக்கான்றத கேட்க ஆரம்பித்தோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்ன நடந்தது?
1: நடந்தது அபுதாபியில் ஃபோன் அடித்தேன், துபாயில் எடுத்திருக்கீங்க, அதான் நடந்திருக்கு.
0: குட், வெரி குட். பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு டைம் போனதே தெரிஞ்சிருக்காது. இப்போ
1: ஒரு நேரம் ஒன்று தெரியல வந்தாச்சு. துபாய்
0: பேர் சொல்லுங்க.
1: சரவணன்.
0: சரவணனுக்கு வந்து என்ன நடந்தது இந்த மாதிரி?
1: சரவணன் நடக்கல, ஒரு 2009-10 இருக்கும். அண்ணன் இட்லி கதை சொன்னார்ல, அந்த கதை தான். ஆனா இது வேற கதை. இது நம்ம ஃப்ரெண்டு, இப்ப எங்க ஓனரை பார்க்க எல்லாம் நம்ம ஊர் பசங்க எல்லாம் வருவணும். வியாழக்கிழமை வந்துட்டு, அப்ப வெள்ளிக்கிழமை லீவு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை
0: லீவு. ஆமா, அப்ப
1: வெள்ளிக்கிழமை லீவு வந்து சனிக்கிழமை எல்லாம் எல்லாம் வெஞ்சு திருப்பி எல்லாம் போயிடுவாங்க. அவரை பார்த்துட்டு, ஓனரை பார்த்துட்டு போவாங்க பசங்க, நம்ம ஊர் பசங்க.
0: சரி,
1: கோலால இருந்து அஜிமான் வரதுக்கு ₹5 டாக்ஸி. இவனுக்கு பேச தெரியாது, உடனே ரெண்டு கையால இப்படி பச்சை
0: காட்டிருக்கான்.
1: உடனே அந்த டாக்ஸி டிரைவர் முன்னாடி வந்து இறங்கி திருப்பி போறேன்ட்டாரு.
0: அன்னைக்கு காலையில 6 மணின்ற மாதிரி ஒரு கதையை சொல்றீங்களே, இந்த கதைக்கு கிளைமாக்ஸுக்கு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். சொல்லுங்க.
1: அவரு பொண்ணு ₹5 கேட்டானே, அவரு ₹10 தரேன் சொன்ன. அப்ப முன்னாடி உள்ள ஆள் எடுத்து கிள்ளி உட்கார வச்சு என்ன முன்னாடி உட்கார
0: வச்சாருன்னு
1: சீட்ல, ₹10 கொடுத்து வந்தேன். ₹5
0: பின்னாடி வேற உட்காந்து வந்திருக்காரு உங்க தம்பி.
1: முன்னாடி உட்காந்து ஆளு ₹5 உட்காந்தாலு, பின்னாடி இவரு ₹10
0: உட்கார
1: வச்சாரு.
0: அனிருத் ஆனால் எப்போவுமே அனிருத் ஒரு அவார்டு வாங்குறப்போ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அனிருத்துக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லுவார். ஸோ அனிருத்துக்காக அவர் வந்து ஒரு ஆல்போகி அக்கா வரமாட்டேங்குதே. ஓகே, ஆண்டவா திரும்பவும் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் போல. ஓகே, ஐல் ட்ரை அகேன். ஓகே, ஆல்போகி ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு லேபிள் ஆரம்பிச்சு, அதில் ஃபஸ்ட்டு இண்டிபெண்ட் பாட்டு அனிருத் அவர் ஃப்ரெண்டு பேர் வச்சே பாடியிருக்காரு. என்ன பாடியிருக்காருன்றது நீங்களே அந்த பாட்டை கேளுங்கண்ணே. ஓகே,
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
3: இன்கமிங்.
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: நம்ம வாழ்க்கையில இன்ஸ்பிரேஷனா ஒருத்தரை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வருது இவரோட பேரா தான் இருக்கும்.
1: நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம்.
2: கேரியரோட இனிஷியல் ஸ்டேஜ்ல பல விமர்சனங்களை சந்திச்சு அதையே பாசிட்டிவா மாத்தி மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கே முதல்வரா இருக்காரு.
3: தளபதி விஜயின் 52வது பிறந்த நாள் இன்று.
4: நீ வேற மாதிரி வாத்தியாரா.
2: நடிப்பு, பாட்டு, டான்ஸ் எல்லாம் ஒரு கை பார்த்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவரை ரசிக்காதவங்களே கிடையாது. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
5: We'll be back. Commercial break.
3: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
6: ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி.
7: 25 million dirhams with big ticket.
6: 5 வெற்றியாளர்களுக்கு 1 million dirhams பரிசு
7: plus weekly cash draws.
6: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
7: bigticket.al ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
8: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: இளையராஜா கம்போஸ் பண்ணும்போது இதை எப்படி சொல்லியிருப்பாரு? நீங்க வந்து சார், நீங்க கரெக்டா பாடிட்டே வரீங்க, டக்குன்னு வந்து ஜங்கு ஜக்கு சக்கு ஜக்கு ஜங்கு ஜக்கு சா அப்படி சொல்லணும் சார் அப்படின்னா எப்படி சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க? ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ. அப்பப்போ யோசிப்பேன் நான், இதெல்லாம் பரவ கூட பரவாயில்ல, விஜய் ஆண்டனி வந்து அவரோட பாட்டில் புரியாத வார்த்தைலாம் யூஸ் பண்ண வரல, அதெல்லாம் எப்படி யோசிச்சிருப்பார்? சும்மா அப்படி வாய்க்கு வர்றது தானா? ஆனால் அதெல்லாம் கேட்குறப்போ அப்படி வாய்க்கு வர்றது இப்போ பாடுற மாதிரி தெரியலையே, பிளான் பண்ணி பாடுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, 6:47, வெல்கம் பேக். அண்டு நல்ல வெளிச்சமாக இருக்குது, நல்ல வெளிச்சமாக இருக்குது. நேற்றுக்கெல்லாம் வந்து நான் நேற்றுக்கு சும்மா ஒரு சில நாள் எப்படின்னா நிறைய வேலை இருக்கும், ஆனாலும் இப்படி உக்காந்துட்டே தூங்கிடுவோம் திரும்ப, அந்த மாதிரி ஒரு டே எனக்கு நேற்றுக்கு. நேற்றுக்கில் முந்தா நேற்றுக்கு ஒரு 5:30 தூங்கினேன் நான், 6:30 எந்திரிக்கிறேன். நான் 5:30 தூங்கும்போது வெளியில் வெளிச்சம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்துச்சு வெளியில். ஏடா எங்கள் ஊர்லலாம் தூங்கி எழுந்துக்கும் போது, சாயங்காலம் தூங்கி எழுந்துக்கும் போது திடீர்னு இருட்டாடிச்சுன்னு வச்சுங்களேன், பயமாயிடும். ஐயோ ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போலியோ, ஓ மை காட், பார்த்தா 1 மணி நேரம் தான் போயிருக்கும், நம்ம ஒரு இருட்டரை நேரம் தூங்கியிருப்போம். இது நடந்திருக்கல உங்களுக்கு? ஆனால் அப்படி இல்லவே இல்லை தான் நேற்று. டே என்னடா இப்படி, ஐயோ சரி ஓகே. எனிவேஸ் அவர் பாருங்களேன், ஃபோன் பண்ணி எடுக்கிறதுக்குலாம் அப்படி ஒரு அவசரம் கட் பண்ணிட்டு போகிறதில்ல. அப்புறம் ஏன் ஃபோன் பண்ணோம்? வணக்கம், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன ரொம்ப பொறுமையா பேசுறீங்க, அடிக்கடி ரேடியோவில் கிளைன் கிடைக்குமோ? என்னது கம்மியா இருக்கா சவுண்டு? பேர் சொல்லுங்க, உங்க பேரு
3: என்ன ப்ரோ?
2: ப்ரோ பேர் சொல்லுங்க, உங்க பேரு, பேரு
3: நீ நடந்த
2: சரி ஓகே. என்னது?
3: அதாவது ஒரு ஆபீஸ்ல வேலை வந்துட்டு
2: இருந்தப்போ
3: ஒரு ஆள் வந்து என்ன செஞ்சாரு, அங்க உள்ள லோக்கல் ஆள் வந்து 100 ரியால் கொடுத்து வந்து சர்ப் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு.
2: 100 ரியால் கொடுத்து சர்ப் வாங்கிட்டு
3: வந்தாரா? எப்படின்னா அவர் அரபில சொன்னாரு, நான் கொஞ்சம் அரைக்குறையா புரிஞ்சுக்கிட்டாங்க.
2: இல்ல ஒரு நிமிஷம், சர்ஃப் அந்த சர்ஃப் எக்ஸல் தானே? ஓகே இப்ப சொல்லுங்க
3: அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்கு 100 ரூபாய்க்கு வேட வர சொல்றாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு கடையில போய் வாங்கினா அது கிட்டத்தட்ட 16 கிலோ வந்துருச்சு.
2: சரி,
3: அதே வாங்கி கொண்டு வந்து அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாச்சு.
2: சரி,
3: கொடுத்தா அந்த ஆளு கடை டென்ஷன்
2: ஆயிட்டான்.
3: ஆ என்ன சொன்ன, நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படிங்கிற சர்ப் வாங்கிட்டு வர சொன்ன. அதுக்கு அந்த ஆளு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணும் போதுதான் தெரியுது, அரபில வந்து சர்ப் அப்படிங்கிற வார்த்தை வந்து சில்லற வாங்கிட்டு வான்னு
2: அர்த்தம். சில்லரா? உங்களுக்கு புரியாதுன்னு அவருக்கு ஏன் தெரியல, அவருக்கு மாத்தி சொல்லிட்டாரோ? 100 ரியாலுக்கு சர்ஃப் வாங்கிட்டோம், சர்ஃப்னா வந்து சில்லறையா? யாருக்காவது அரபி தெரியுமா? அரபி தெரிஞ்சவங்க யாராவது இங்க இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்க. சர்ஃப்னா அப்படியோ? அப்பா பின்னாடி என்ன சத்தம்,
3: பிராவோதான் ஓடிக்கிட்டு இருக்காரு.
2: நைஸ், அதான் சில நேரம் எடுக்கும் போது என் வாய்ஸே ரிப்பீட் ஆகும், நம்மளா இப்படி பேசுறது பரவாயில்லையே சூப்பரா இருக்கே அப்படின்னு தோணும். சரி ஓகே, யார் பேசுறது?
3: சம்பவம் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. அதான்
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: காமராஜ்.
2: என்னன்னே தெரியலப்பா எனக்கு, புரியல
3: அந்த மாதிரி சம்பவங்கள், காசு கொடுத்து இந்த மாதிரி.
2: இல்ல இல்ல அப்படி இல்ல, நீங்க சொல்லி அவங்களுக்கு வேற மாதிரி புரிஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி நடந்ததா? உங்க பேர் சொல்லுங்க. காமராஜ். ஓகே, காமராஜ் சொன்னார்ல, இது எப்படின்னு எனக்கு தெரியலங்க, ஒரு வாட்டி பேர் சொல்லிடுறாங்க, எனக்கு அவங்க சொல்லாத மாதிரியே இருக்கு, திருப்பி வேற நான் கேட்டுறேன் நான். அப்போ அவங்க யோசிப்பாங்கல்ல, என்னடா இப்போதான் இவங்ககிட்ட சொன்னோம், திரும்பவும் வேற கேட்குறான், அப்படி ஒரு வேளை யோசிப்பாங்களோ மனசுக்குள்ள. பரவாயில்ல, யோசிச்சுட்டு போறேன், பிரச்சனை இல்லை. பட் எனிவேஸ் ஐ ஹாவ் டு டெல் யூ கோல்ட் ரேட் வேற.
4: இன்று தங்கத்தின் விலை
0: brought to you by Nine Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam refer and earn first purchase bonus kuda irukku available in Play Store and App Store.
2: 506 dirhams 24 carat and 468 dirhams 50 fils 22 carat. சரி பரவாயில்ல, நம்ம நம்ம மதிப்பு ஐ மீன் நம்ம கரன்சி ரேட் வர எவ்வளோ போகுது, 25 ருபீஸ் 70 பைசே ஃபில்ஸ்னே வருது. ஒரு திரம் வந்து 25 ரூபா 70 காசு இன்னைக்கு பார்த்துக்குங்க. இலங்கை ரூபாய் மதிப்பு 90 ரூபா 70 காசு. ம் பயங்கரமாக இருக்கே. சரி ஓகே அவ்வளோதான். யாராவது நேபாளி ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட 40 ரூபா 97 சொல்லுங்கள் ஒரு திரம்க்கு அவங்களோட இதில்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர
5: ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிராவில கலந்துகிட்டு மற்றும் 5 மில்லியன் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். Get your ticket now at the UAE lottery.ae. brought to you by the game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply.
6: Golden Song of the Hour. Golden Song of the Hour.
0: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
7: பச்சை தவக்கா.
8: பழபழங்க.
7: பழனி பச்சை.
8: மினுமினுங்க.
7: செங்கரட்டி.
8: செவத்த பிள்ளை.
7: கிண்ணா வந்தா.
8: கிணக்கட்டி.
7: உடும்பு.
8: துடுப்பு.
7: மகா.
8: சுகா.
7: பா.
8: பரங்கி.
7: எட்டுமன்.
8: குட்டமன்.

0: ஓகே ஓகே, இன்றைக்கி வந்து நிறைய பேசிட்டோம், அதனால் இன்றைக்கி தளபதி பர்த்டேன்றதுனால ஒரு பாட்டை போட்டு கும்முன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் பர்த்டேவே முடிய போகுது. இப்போ 89.4 தமிழ் எஃப்எம் இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா இன்னொரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு நாங்கள் ஸ்பெஷலாக பண்ண ஒரு வீடியோ ஒன்று வந்துட்டுருக்கு விஜய் பர்த்டேக்காக. ஐ வில் சீ யூ கைஸ் ஆஃப்டர் 7 o'clock. ஓகே,
1: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை VNCT Global, லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் ப்ரெஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 கேரட் அண்ட் 18 கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
2: Request a song. Call or WhatsApp 0502528940.
3: Manasu thottu mittu.

0: திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற தாவைக்கா அரசு நீதிமன்றத்தில் உறுதியளிக்க வேண்டும் என்று இந்து முன்னணி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சி சுப்பிரமணியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய உத்தரவை அமல்படுத்துவது குறித்து புதிதாக பதவி ஏற்றுள்ள தாவைக்கா அரசின் நிலைப்பாடு குறித்து கேட்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கு தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பதில் மனுவில் குழப்பமான கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நூறாண்டு வழக்கமா நீதிமன்ற தீர்ப்பா என்று யோசிப்பதாக அரசு கூறியுள்ளது. மேலும் உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய உள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கு தொடர்பில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளது. தீப வழக்கு உத்தரவை உடனடியாக நிறைவேற்ற முடியாது என்று தெரிவித்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளது. இரண்டு நீதிபதிகள் அளித்த தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: இந்தியாவின் உயர் பாதுகாப்பு அதிகாரிகளும் ஈரானின் பாதுகாப்பு அதிகாரிகளும் இன்று புதுடெல்லி நகரில் சந்தித்ததாக வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பு பிரிக்ஸ் மாநாட்டுடன் இணைந்த நிகழ்வாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங் யீ உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஈரான் பாதுகாப்பு கவுன்சிலின் உயர்மட்ட உறுப்பினரான காதிர் நிசாம்பூரை சந்தித்து மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய நிலைமை மற்றும் இந்தியா ஈரான் உறவுகள் குறித்து விவாதித்ததாக இந்திய வெளிவிவகார அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் நிசாம்பூர் அவர்கள் சீன அதிகாரி வாங் யீயை சந்தித்ததாகவும் அமைதி ஒப்பந்தத்தின் நடைமுறைப்படுத்தல் குறித்து விவாதித்ததாகவும் சீனாவின் அரசியல் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: எல்நினோ மற்றும் லானினா சூழ்நிலைகளின் பாதிப்பு காரணமாக இலங்கையின் கடல் வாழ் பல்லுயிர்கள் மற்றும் ஈரூடக வாழ் சுற்றுச்சூழல் கட்டமைப்பை பாதுகாப்பதில் காணப்படும் சவால்கள் குறித்து காலநிலை பற்றிய பாராளுமன்ற ஒன்றியத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. காலநிலை பற்றிய பாராளுமன்ற ஒன்றியம் அதன் இணைத் தலைவர்களான எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் எம் எல் அபய் விக்ரம ஆகியோரின் தலைமையில் கூடிய போதே இவ்விடயம் பற்றி ஆராயப்பட்டது. காலநிலை மாற்றத்தினால் குறிப்பாக எல் நினோ நிலைமையினால் இலங்கையின் சமுத்திர கட்டமைப்பு, கரையோரம், பல்லுயிரினம் மற்றும் கரையோர சமூகங்களின் வாழ்வாதாரம் போன்றவற்றுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது.
1: உலகச் செய்திகள்.
0: உலகத் தலைவர்கள் பசியால் வாடும் மக்களை கவனிப்பதை விட போர்களை ஊட்டி வளர்க்கின்றார்கள் என்று பரிசுத்த பாப்பரசர் லியோ தெரிவித்தார். உலகளாவிய முன்னுரிமைகள் மிகவும் தவறாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டத்துக்கு அவர் தெரிவித்தார். உலக நாடுகள் பசியை எதிர்கொள்ளும் செலவுகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் புவிசார் அரசியல் காரணங்களால் உணவு உதவிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடாது என்றும் பரிசுத்த பாப்பரசர் வலியுறுத்தினார். உலகளவில் மனிதாபிமான தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
1: அமீரக செய்திகள்.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தில் 2025-26 கல்வியாண்டின் முதல் அமர்வு ஆண்டு இறுதி தேர்வு அட்டவணைக்கு அனுமதி வழங்கியதை தொடர்ந்து மாணவர்கள் தேர்வுகளில் ஏமாற்றுதல் மற்றும் விதிமுறை மீறலை தடுக்கும் வழிகாட்டலை அமீரக கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இது ஒருங்கிணைந்த தொடர்ச்சியான கல்வி முறையின் கீழ் 7 முதல் 12 மாணவர்களுக்கு பொருந்தும். தேர்வுகள் June 22 to July 3 வரை பள்ளிகளில் மின்னணு தேர்வு முறையில் நடத்தப்பட உள்ளது. 5 to 12 வரையிலான மாணவர்களுக்கு நடைபெறும் மின்னணு தேர்வுகள் July 3 வரை தொடரும் நிலையில் 5 புகார் அறிக்கை சேனல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் ஒழுங்கை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அல்லது பள்ளிகள் ஏதேனும் தவறுகள் அல்லது விதிமுறை மீறல்கள் இடம்பெற்றால் இந்த புதிய சேனல்கள் மூலம் அவற்றை அறிக்கைப்படுத்த முடியும் என்று அமீரக கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
2: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
0: வளைகுடா பகுதியில் ஸ்டார்ட் அப் நிதியுதவி அமைப்பு வேகமாக மாற்றம் அடைந்து வருவதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஸ்ட்ரக்சர்ட் கிரெடிட் முறைகள் அதிகரித்து வளர்ச்சி நிலை நிறுவனங்களுக்கு தனியார் கடன் முக்கியமான நிதி ஆதாரமாக உருவெடுத்துள்ளது.

0: வளைகுடா நாடுகளில் முதலீட்டாளர்களின் விருப்பங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக புதிய ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது. வளைகுடா பகுதியில் தனியார் கடன் 2025 $1.1 பில்லியன் உயர்ந்துள்ளது. இது ஓர் ஆண்டுக்கு முன்பு இருந்த 0.5 பில்லியன் ஒப்பிடும் பொழுது 8.2 மடங்கு அதிகரிப்பாகும். இந்த வளர்ச்சி பாரம்பரிய முதலீடுகளை விட கடன் அடிப்படையிலான நிதியுதவிக்கு அதிக முன்னுரிமை வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டுகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: Was brought to you by Dhanya Group of Companies since 1982. தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: வெல்கம் பேக். நான் பிராவோ, அண்ட் இது 4வது மணி நேரம் ஆஃப் யுவர் ஃபேவரட், அவங்க ஃபேவரட், இந்த அங்கிளோட ஃபேவரட், த ஈவினிங் கடக். அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு செம்ம நியூஸோட வந்திருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு ஃப்ரெண்டை தெரியும். அவர் வந்து ஒரு நாள் டிக்டாக் வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அதில் துபாய் போலீஸ் பற்றி ஒரு மேட்ரு ஒன்று சொல்லியிருந்தார். அதை நான் இங்கே ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அப்டேட்டையும் சொல்கிறேன். அது ரெண்டுத்துக்கு சம்மந்தம் இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணாராம், அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணாராம், ஒரு நாள் வந்து ஏதோ டயர்டு போல், பகலில் ஒரு 11 மணி சம்திங், ஏதோ ஒரு டைம், ரொம்ப பிஸியான ஒரு ரூட். அது எந்த ரூட்னு ஞாபகம் இல்லை, அல்கேல் ரோடா இல்லை வந்து ஷேக் சாயத் ரோடான்னு சரியாக ஞாபகம் இல்லை. அவர் சொல்லியிருந்தார், ஞாபகம் இல்லை பட் எந்த ரூட் அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணாராம், ரொம்ப டயர்டாக இருக்குது, வண்டி ஓட்ட முடியல, கண்ணெல்லாம் இருட்டுது அப்படின்னு சொல்லிட்டு, பகல் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஒரு ஓரமாக நிறுத்திட்டு, சரி ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ஓட்டலாம், இல்லாட்டினா டேஞ்சர் அப்படின்னு நினச்சிட்டு வண்டியை நிறுத்திட்டு அப்படியே கண்ணை மூடி அப்படி படுத்துட்டு போல. அதுக்கப்புறம் எழுந்து பார்த்தா ஒரு மணி நேரம் தூங்கியிருக்கார் அவருக்கே தெரியாமல். பிஸி, ஓகே, பிஸியான ஒரு டைமில், பகலில் 11 மணி 12 மணி பகலில் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்களேன். வண்டி ஒரு ஓரமாக நின்று டபுள் பார்க்கிங் போட்டு தூங்கிட்டே போல. எழுந்து பார்த்தா பின்னாடி போலீஸ் வண்டி நின்றுட்டு இருந்துச்சான். ஐயோ, அவ்வளோதான், நீங்கள் முடிஞ்சது, ஃபைன் போல், ஏன்னா நம்ம வேறு இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இறங்கி போய் போலீஸ்கிட்ட வந்து, சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சாரி, எதாவது ஃபைன் கின் போட்டிங்கன்னா சொல்லிடுங்க சார், என்ன ஃபைன்னு சொல்லுங்கள் சார், சாரி நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் ரொம்ப டயர்டில் தூங்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது போலீஸ் வந்து சொன்னாரா, நான் வந்தேன், ஆக்சுவலி வண்டி என்னடா நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தேன், அப்புறம் நான் உள்ளே எட்டி பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்கலான்னு வந்தேன், அப்போ நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, சரி நீ ரொம்ப டயர்டில் தூங்குறதுனால, சரி வேறு யாருக்கும் டேஞ்சர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் பின்னாடி நின்றுட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் அந்த போலீஸ்காரர். செம்ம இல்லை ஆக்சுவலி. ஆமாம், யாரோ ஒருத்தர், ஆமாம், ஆனால் மனுஷன் டயர்டாக இருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில, சரி தூங்குறான், அவனை எழுப்பவனா, நம்ம பாதுகாப்புக்கு நிற்போம் அப்படின்னு சொல்லி நின்றுருக்காரு அவர். வாட் வாட், எப்படி சொல்கிறது, என்ன ஒரு கைண்டான ஒரு ஜெஸ்டர் இது. இல்லை நமக்கே யாராவது தூங்குறாங்க அப்படின்னா அவங்களை எழுப்ப தோணாது, ஆனால் ஒரு அவசரத்தில் இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் எழுப்பி விட்டுடலாமேன்னு தோணலாம் சில நேரம். ஓகே, பட் இது வந்து எனக்கு எப்போவுமே எனக்கு வந்து ஒரு டச்சிங்காக இருந்தது இந்த கதையை கேட்கும்போது. அவர் டிக்டாக்ல ஒரு வீடியோவை போட்டிருந்தார், நான் பார்த்தேன், பரவாயில்லையே அப்படின்ட்டு. சரி ஓகே, எனக்கு டக்குனு இப்போ ஒரு நியூஸ் ஒன்று படித்ததுனால ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. சரி, அது என்ன நியூஸ்னா,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அதாவது துபாய் போலீஸ்க்கு வந்து தே ஹவ் பீன் ரெக்கக்னைஸ்ட் வித் 16 அவார்ட்ஸ் அட் துபாய் குவாலிட்டி குரூப் அவார்ட்ஸ் அந்த செரிமனியில் இந்த வருஷம். ஓகே, அதாவது இன்னோவேஷன், ஏஐ, கம்யூனிட்டி ப்ரோக்ராம்ஸ், ரீசர்ச், விமென்ஸ் அச்சீவ்மெண்ட், சர்வீஸ் எக்ஸலன்ஸ், இதிலெலாம் வந்து இந்த மாதிரி ஒரு 16 அவார்டு வந்து எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அவுட்ஸ்டாண்டிங்கான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டர் என்டிட்டிஸ் அவங்களுக்குலாம் வந்து அக்ராஸ் தி யூஏ அண்ட் வைடர் கல்ஃப் ரீஜனில் இருக்கிற இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து எப்படின்னா இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஆர்கனைசேஷனுடைய ஆனுவல் செரிமனியில் வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போது துபாய் போலீஸ்க்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப சிறப்பான ஒரு பேர் இருக்கிறதுனால, அண்ட் தேவ் பீன் ரெக்கக்னைஸ்ட் வித் 16 அவார்ட்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யாராவது இருக்காங்களா தெரிஞ்சவங்க உங்களுக்கு போலீஸ் சைட்லாம் இருக்காங்களான்னு தெரியல, ஐ வுட் ஆல்வேஸ் டெல் தம் இன் தமிழ், லைக் தமிழ் ஆர் இங்கிலீஷ், லைக் நம்மளோட ஓன் லாங்குவேஜ் சொல்லப்போனால் நம்மளை வந்து ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக பல விஷயங்களும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ துபாய் போலீஸ், ஒருவேளை இன்கேஸ் இஃப் யூ கைஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் மீ.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஆனால் இன் ஜென்ரல் நான் வந்து இப்போ பார்த்தேன்னா துபாய் போலீஸ் அவங்களை யாராவது எங்கேயாவது பார்த்தேன்னா இப்போ ஸ்மைல் பண்ணிட்டு போவாங்க. நான் வந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, இப்போ என் வீட்டு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆயிடுச்சு. ஓகேவா, அப்போ நான் தான் ஃபஸ்ட் டைம் நான் முத முதல்ல துபாய் வந்தப்போ நான் பார்க்குற போது தான் ஆக்சிடெண்ட் அது, அப்போது மண்கூலில் இருக்கும்போது. அப்போது ஆக்சிடெண்ட் ஆனதும் யூஸ்வலாக பரப ஒரு மாதிரி டென்ஷனான ஒரு என்வாயன்மெண்ட் அது, சுச்சுவேஷன் அது. ஆனால் போலீஸ் ரெண்டு பேர் வந்து ஃபஸ்ட்டு யார் இடித்தாங்களோ அவங்ககிட்டையும் போயிட்டு ஐ ஓகே எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் யூஸ்வலாக வந்து நான் பார்த்த வரைக்குமே எப்படி இருந்துச்சுன்னா, நான் இது வரைக்கும் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேனா வந்து சட்டையை பிடிச்சி காது மேலே ரெண்டு வைப்பாங்கலாம் நினச்சிட்டு இருந்தேன். அப்படிலாம் எதுவுமே இல்லை, தே ட்ரீட் எவ்ரிபடி வித் கைண்ட்னஸ். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த நைசஸ்ட் குவாலிட்டி நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆனதுலேயே அவங்ககிட்ட. அதனால் இந்த அவார்டெலாம் அவங்களுக்கு தகுந்த தகுதியான சூப்பரான ஒரு அவார்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாட்டு வருது. அப்படியே கேளுங்க. ஐ வில் பி பேக். நான் பிராபு அண்ட் யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இன்னும் இருட்லையா? என்னத்த சொல்ல.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு தளபதி விஜய் பர்த்டே ஸ்பெஷல்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: வெற்றி
2: அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: அம்மீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
4: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by பிரைட் கலெக்ஷன், அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.
2: அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வந்து லீக் ஆயிருக்கான். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தையே லீக் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கெல்லாம் எனக்கு தெரியல, கேட்காதீங்க, நான் பார்க்கவும் இல்லை. ஸோ யாராவது ரெடிட்டில் இருக்கீங்களா? ரெடிட்டில் வந்து சப் ரெடிட்ஸ் நிறையா அதை பற்றி வந்துருந்தது. சரி பேசுவோம். நான் ஆர்ஜே ப்ராபோ அண்ட் யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடக். அண்ட் ஸோ பொதுவாகவே வந்து ஜூலை 30ஆம் தேதி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிலீஸ் ஆகுது. ஆஃபிஷியலி ஸ்பைடர்மேனுடைய ஸ்பைடர்மேன் ட்ரிலஜி முடிஞ்சு 4வது படம். ஸோ ஒரு ஸ்பைடர்மேன் சீரீஸ்லேயே இது வந்து 4வது படங்கிறது இதுதான் முதல் வாட்டி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த முதல்ல சின்னதில் நம்ம பார்த்த ஸ்பைடர்மேன் 1, ஸ்பைடர்மேன் 2, 3, இதுக்கு 3 பார்ட் இருக்குது. பொதுவாகவே ஒரு சூப்பர் ஹீரோ படம்னு எடுத்துக்கிட்டால் 3 பார்ட் கொடுக்கறது வழக்கம். அது டிசியோ இல்லை மார்வலோ, நம்ம டிசி மார்வல் தான் சூப்பர் ஹீரோ ஃபேக்ட்ரிஸ். ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஒரு சில நேரம் வந்து 2வது பார்ட்டு ஃப்ளாப் ஆகிடுச்சு, சற்று டொங்கன் போல் அமைஞ்சிருச்சு அப்படின்னா 3வது பார்ட்டுக்கு போகவே மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 பார்ட் இருக்குதா, அதுக்கப்புறம் தார்க்கு கூட, தார் ராக்னராக், தார் லவ் அண்ட் தண்டர் 3வது, அதுக்கப்புறம் 3 பார்ட் இருக்குது, கேப்டன் அமெரிக்காவுக்கும் 3 பார்ட் இருக்குது. ஸோ இப்படி போகுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த 2வது ஸ்பைடர்மேனை ரீபூட் பண்ணும்போது ஆண்ட்ரூ காஃபீல்டு வச்சு பண்ணாங்க, அப்படி ஒரு ஆக்டர் இருக்கிறார். ஆனால் 2 பார்ட் தான் வந்தது, அமேசிங் ஸ்பைடர்மேன் 1, 2. எனக்கு வந்து பர்சனலி எனக்கு அந்த ஸ்பைடர்மேனை தான் ரொம்ப பிடிக்குமே. அதாவது ஒரு டீனேஜை தாண்டி ஒரு அடல்ட்ஹுட்டில் இருக்கிற ஒரு ஸ்பைடர்மேனோட கதை மாதிரி இருக்கும். அதுவும் வந்து 2nd பார்ட்டில் இந்த க்வென் ஸ்டேசி சாகர சீனு, ஐயோ அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, நீங்கள் யாராவது இருக்கீங்க யூடியூப்பில் போயிட்டு, இது வரைக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல, நான் இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கவே மாட்டேன், கடைசியாக நான் பார்த்து இங்கிலீஷ் படம் ஷோலே, இந்த மாதிரிலாம் சொல்கிற ஆளாக நீங்கள் இருந்தாலுமே யூடியூப்குள்ளே போய் அமேசிங் ஸ்பைடர்மேன், அவ்வளோ பெருசாக கூட வேணாம், க்வென் ஸ்டேசி டையிங் சீன் அப்படின்னு போடுங்க. திஸ் இஸ் த மோஸ்ட் டயபாலிக்கல் டைலாக், பட் ஓகே, எனிவேஸ், க்வென் ஸ்டேசி டையிங் சீன் அப்படின்னு போடுங்க, வரும். நம்ம தமிழ் பாட்டெலாம் நிறைய போட்டு எடிட்லாம் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக இருக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வந்துடும், அப்படி இருக்கும். பட் எனிவேஸ், இப்போ அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங், ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம், ஸ்பைடர்மேன் நோவே ஹோம், இதெல்லாம் வந்தது. பர்சனலி எனக்கு வந்து எனக்கு பிடிக்காத ஒரு ஸ்பைடர்மேன் படம் அப்படின்னா அந்த ஃபார் ஃப்ரம் ஹோம் தான். நான் வந்து உலகத்திலே பிக்கெஸ்ட் ஸ்பைடர்மேன் ஃபேன், என்னை க்ளோஸாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், என் காலில் ஸ்பைடர்மேன் டாட்டோலாம் வர போட்டிருக்கேன் அந்தளவுக்கு. அப்போ எனக்கு ஸ்பைடர்மேனுக்கு புது படம் வருதுன்னா நான் எப்படி ஜாலியாக இருப்பேன் நான், அந்த மாதிரி தான். ஆனால் என்னாச்சு தெரியுமா, பொதுவாகவே லீக் ஆகும் நிறையா சோனியோட ப்ராஜெக்ட்ஸு. இப்போ ஸ்பைடர்மேன் பிராண்ட் டேயோட ட்ரெய்லர் லீக் ஆச்சு ஆன்லைனில், போன வாரமே லீக் ஆகிடுச்சு, ட்விட்டரில் ரெடிட்லலாம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கு. ஆனால் இப்போ ஏஐ நல்லா வந்ததுனால, ஏஐ வந்து இப்போ ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக ஆயிட்டதுனால, இது எப்படின்னா இது என்னப்பா ஏஐயாக இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக கடந்து வந்துடலாம் நம்ம. அப்புறம் பார்த்தா உண்மையாக அந்த லீக்கான ட்ரெய்லர் தான் உண்மையான ட்ரெய்லரே, எடுத்து கம்பேர்லாம் பண்ணி போட்டானு. இப்போது ஆக்சுவல் ட்ரெய்லரே 2 நாளைக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்போ தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆச்சு, சனிக்கிழமை ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பராக 25 மில்லியன் வியூஸ், எனக்கு ரொம்ப பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கு நான் இந்த படத்துக்கு. ஆல்ரெடி வந்து டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சு, துபாயில் இன்னும் ஓப்பன் ஆகலைன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிகிட்டு இருந்தேன், பண்ணலை. இப்போ அதே மாதிரி மார்வலோட ரொம்ப எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் வந்து இந்த டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிற அவெஞ்சர்ஸ் டூம்ஸ் டே, அதில் தான் வந்து இந்த ஆர்டிஆர் அயன்மேனாக நடித்தவர் இப்போ வில்லனாக வராரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டாக்டர் டூமா. அதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சில சீன்ஸ் கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இப்போ லீக் ஆகிடுச்சு. இப்போது இது யாரா லீக் பண்ணுறது? இப்போ எல்லாம் இப்போ ஃபேன் தியரி என்னென்னா, இது வந்து லீக் ஆகிறது வந்து லீக் ஆகுதா, இல்லை இவங்களே உள்ளேருந்து லீக் பண்ணிக்கிட்டு ஒரு படத்தோட ஒரு ப்ரொமோஷனுக்கு வேண்டி லீக் பண்ணிடுறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு ஓடிட்டுருக்கு. ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ, எனக்கு இன்னுமே டவுட் ஆகுது, எனக்கு எந்த படம் இப்போலாம் ரீசெண்டாக லீக் ஆனாலுமே லீக் ஆகிடுச்சு லீக் ஆகிடுச்சுன்ற பேர்லேயே அந்த படத்தை பற்றி நிறைய பேசுகிறோமா, அதுவே ஒரு ப்ரொமோஷன் தானே. ஸோ இப்போ இது ஏன் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கக்கூடாதுன்றது எனக்கு அப்பப்போ தோணுது. என்னமோ படம் ஓடுனா சரி, ஆனால் இப்போல்லாம் வந்து ஒரு படம் தியேட்டருக்கு வந்து ஓடுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ நம்ம பார்த்தா மட்டும்தான் அந்த படம் ஃப்ரெஷ்ஷு. ஆமாம், இல்லைனா அவ்வளோதான், அடுத்த செகண்ட்லேருந்தே செகண்ட் ஷோலேருந்தே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மீம் போட்டுடுறாங்க, படம் நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்றாங்க, ரிவ்யூ என்ன ஏது அப்படின்றாங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாருமே ஒன்று, எப்படின்னா ஒரு படம் நல்லாயிருக்கு அப்படின்னா அந்த படத்தில் இருக்கிற முக்கியமான கேமியோவோ கிளைமேக்ஸாக கூட தெரிஞ்சால் கூட அந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணணுன்ற தாட்ஸ் இருக்குது நமக்கு. ஓகே, அது வரைக்கும் அந்த தாட் இருக்கிற வரைக்கும் எல்லா சினிமாவுமே தப்பிச்சுக்கும். ஆனால் ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னா ரொம்ப மோசமாக தரமட்டத்துக்கு தேய்ச்சிடுறோம் நம்மலாம், இல்லை கொஞ்சம் கூட கருணை பார்க்கறது இல்லை. சரி, 90s நாட்டோட பாட்டு வருது, தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல இன்னும் பாபாலேருந்து செம பவர்ஃபுல்லான பாட்டும் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பேக் டு பேக் யாரெல்லாம் வந்து துபாய் டு ஷார்ஜா போய் டிராஃபிக்கில் சிக்கி சிக்கி எடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்காக அந்த ரெண்டு பாட்டுமே ஜாலியாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த பாட்டை நான் எடுத்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி அள்ளி தூவுறேன். Now, bravo, you're listening to 89.4 Tamil FM and this is...
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri, pala offers. Matrum Z5, in the varshathoda biggest movie ana Patriot, matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la... என்ஜாய் பண்ணுங்க.
3: நைன்டி ஒன்னு போடு. 90s.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: நான் ஸ்நேதகரா ஓரம் பண்ண வரங்க பாரு.
2: நம்ம வாழ்க்கையில இன்ஸ்பிரேஷனா ஒருத்தர் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வருது இவரோட பேரா தான் இருக்கும்.
3: நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது தான் முக்கியம்.
4: கேரியரோட இனிஷியல் ஸ்டேஜ்ல பல விமர்சனங்களை சந்திச்சு அதையே பாசிட்டிவா மாத்தி மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கே முதல்வரா இருக்காரு.
2: தளபதி விஜயின் 52வது பிறந்த நாள் இன்று.
5: நீ வேற மாதிரி
4: நடிப்பு, பாட்டு, டான்ஸ் எல்லாம் ஒரு கை பார்த்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவரை ரசிக்காதவங்களே கிடையாது. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் FM.
6: We'll be back.
4: தொடர் பயணங்களால உடம்புக்கு தேவையான போதிய ஓய்வு இல்லாம சோர்வா இருக்கிற உங்களுக்கு ஆயுர்வேத ட்ரீட் தான் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா.
7: ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிகனோசிஸ் மற்றும் DIP.
8: மலையாளம், தெலுங்கு ஒரே இடத்துல இன்னைக்கு
4: அம்மீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
2: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
9: This hour of the evening correct is brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

ஓகே அப்படிங்கிறது நான் நடைய கட்டுறேன், நீங்கள் ஜாலியாக வந்து வண்டி ஓட்டுவீங்களோ வண்டி ஓட்டி இறங்குவீங்களோ, டிராஃபிக்கில் மாட்டுவீங்களோ இல்லை ஃப்ரீயாக போவீங்களோ அது உங்கள் பிரச்சனை. ஆனால் சந்தோஷமாக நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு காதில் இல்லாட்டி உங்கள் ஃபோனில் இல்லை உங்கள் காரில் ரேடியோவை கேளுங்க. ஐயோ நான் வண்டி விட்டு இறங்கிட்டா எனக்கு ரேடியோ கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து 89.4 தமிழ் எஃப்எம் ஆப் வச்சுருக்கோம். ஆமாம், எல்லா ஃபோன்லேயுமே இருக்குது, எல்லா ஃபோனுக்குமே ஒரு ஆப் ஸ்டோருக்கு வரும், ப்ளே ஸ்டோருக்கு வரும். டவுன்லோட் பண்ணி சந்தோஷமாக எல்லா நேரமும் கேளுங்க. எங்களோட நீங்கள் ஜாஸ்தியாக கேட்கணும். இப்போ நான் கிளம்புவா? ஆமாம், அசல் கோலார் பாடின ஐஸ் பாய் உங்களுக்காக வருது ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் ஷோ, யுவர் ஃபேவரட் ஷோ, அவங்க ஃபேவரட் ஷோ, இந்த சின்ன குழந்தையோட ஃபேவரட் ஷோ, த ஈவினிங் கடக். ஆ ஆ மாயில் பத்து நிறுப்பா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: டேய் என்ன சொல்ற?
2: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசன்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
5: வெற்றி
4: 25 மில்லியன் திரஹம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
5: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரஹம்ஸ் பரிசு
4: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
5: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
4: பிக் டிக்கெட்.ஏல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
6: This is an 18 plus game. Play responsibly. TNC Supply.
7: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.

0: பத்து காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler. The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5. இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies. வெறும் 99.99 dirhams per year ல enjoy பண்ணுங்க.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Evora Collection from Joy Alukas. Ungal unarvugalai velipaduthum pragasamana nagaigal. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.

0: தமிழகத்தில் மத்திய அரசின் தன்னிச்சையான நகர்வுகளை முடக்குவதற்கும் காவிரி உபரி நீர் மீது தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டவும் ஒரு தலை சிறந்த அணுகுமுறையாக புதிய நடுவர் மன்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளோம் என்று நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் விளக்கமளித்தார். புதிய நடுவர் மன்றம் அமைவதால் தமிழகத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என அமைச்சர் விளக்கமளித்தார். மேகதாட்டு விவகாரத்தில் கடந்த மே 25 அரசு தலைமை வழக்கறிஞர், உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மற்றும் உயரதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் மேலதிக நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்தார். அதன் பின்னர் முதல்வர் மே 26 பிரதமருக்கு கடிதம் வாயிலாகவும் மே 27 பிரதமரை நேரில் சந்தித்தும் மேகதாட்டு திட்டத்துக்கு எவ்வித அனுமதியும் அளிக்க வேண்டாம் என வலியுறுத்தினார். முதல்வரின் உத்தரவின்படி புதுடில்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வில் தமிழக அரசின் சார்பாக மேகதாட்டு திட்டத்தை எதிர்த்து மே 27 மனு தாக்கல் செய்யப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த சூழலில் ஜூன் 18 அமைச்சர்கள் சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசித்து மேகதாது திட்டத்தை எதிர்க்கும் தீர்மானத்தை முன்மொழியவும் அதற்கு உறுப்பினர்களின் ஆதரவை கோரவும் முடிவெடுத்தனர். ஜூன் 19 நடுவர் மன்றம் அமைக்குமாறு வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் நகலை அன்றே தனது நேர்முக கடிதம் வாயிலாக பிரதமருக்கு முதல்வர் அனுப்பியதாக அமைச்சர் என் ஆனந்த் தெரிவித்தார். இவ்வாறு மேகதாது திட்டத்தை முறியடிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு எடுத்து வருகின்றது என்று அவர் கூறினார். திருவள்ளூர் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 உயர்வடைந்தது. இவ்விவகாரம் தொடர்பில் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. வாயு கசிவு தொடர்பாக 110 விதியின் கீழ் அமைச்சர் அறிக்கை அளிக்க எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு வெளியிட்டன. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை மீறி அமைச்சர் அறிக்கையை சமர்ப்பித்தார். விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் இருந்து தலா 2 லட்சம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். உயிரிழந்தவர்களின் உடல்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதற்கான செலவுகளை அரசு ஏற்கும் என்றும் அவர் கூறினார். எந்த முதலீடும் அண்டை மாநிலங்களுக்கு வெளியேறவில்லை என்று அமைச்சர் கீர்த்தனா விளக்கமளித்துள்ளார். ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு பல்வேறு தொழில் முதலீடுகள் சென்று விட்டதாக தொடர்ந்து கூறப்பட்டு வருகின்றது. அவர்கள் கூறியது போன்று எந்த திட்டமும் தமிழகத்தில் இருந்து செல்லவில்லை. தமிழகத்தில் இருந்து 40 நாட்களுக்குள் எந்த முதலீடும் வெளியேறவில்லை என தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா விளக்கமளித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் ஆட்சி காலத்தில் அண்டை மாநிலங்களுக்கு சென்ற முதலீட்டு திட்டங்கள் குறித்து ஒரு குற்றச்சாட்டை தாம் முன்வைப்பதாக அவர் கூறினார். அந்த காலகட்டத்தில் 25 முதலீட்டு திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருந்து பிற மாநிலங்களுக்கு சென்றுள்ளன. அவற்றின் மொத்த முதலீட்டு மதிப்பு 3.3 லட்சம் கோடி. இதன் காரணமாக சுமார் 2,03,000 வேலை வாய்ப்புகளை தமிழ்நாட்டு இளைஞர்கள் இழந்துள்ளனர். இந்த முதலீடுகளால் 7 மாநிலங்கள் பயனடைந்துள்ளன என்று தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்தார். உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியைச் சேர்ந்த 6 MPக்கள் இன்று ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவில் இணைந்தனர். மும்பையில் நடைபெற்ற விழாவில் நாகேஷ் ஆஸ்திகர், சஞ்சய் தேஷ்முத், சஞ்சய் ஜாதவ், சஞ்சய் தீனா பாட்டில், ஓம் பிரகாஷ், ராஜே நிம்பல்கர், பாசாகேப் பக்சௌரி ஆகிய 6 MPக்களும் சிவசேனா தலைவரும் மகாராஷ்டிரா துணை முதல்வருமான ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் தங்களை சிவசேனாவில் இணைத்துக் கொண்டனர். பாலா சாஹேப் தாக்கரே, ஆனந்தி கே ஆகியோரின் உண்மையான சிவசேனாவில் இணைந்துள்ள 6 MPக்களையும் வரவேற்கின்றோம் என்று ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்தார். 2022 40 MLAக்களுடன் எங்களுடன் இணைந்தபோது ஒரு புரட்சி நடந்தது. அந்த புரட்சியின் 2ம் கட்டம் தற்போது நடைபெற்றுள்ளது என்று அவர் கூறினார். உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் உள்ள பயிற்சி மைய கட்டடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் மாணவர்கள் உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். 1 மணி நேரத்துக்கும் மேலாக தீ கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இதனையடுத்து கட்டடம் முழுவதும் அதிகாரிகள் சென்று ஆய்வு செய்தனர். தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தில் சிக்கிய 4 பேர் காயமடைந்து KGMC மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விபத்து குறித்து வேதனை தெரிவித்த பிரதமர் நரேந்திரமோடி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியில் இருந்து 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கை எப்போதும் நடுநிலையாகவும் சர்வதேச

திட்டங்களுக்கு அமைவாகவும் செயற்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹீர தெரிவித்துள்ளார். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் எஸ் பால் கபூர் உடன் அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அமெரிக்கா இலங்கைக்கு வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்காக அமைச்சர் தனது பாராட்டுக்களை தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலவிய யுத்த சூழ்நிலைக்கு மத்தியில் இலங்கைக்கு எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக வழங்கிய ஆதரவுக்கு அமைச்சர் தனது நன்றியை தெரிவித்தார். அத்துடன் இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட கடற்சார் ரோந்து படகுகள் மற்றும் விமானங்களுக்காகவும் அரசாங்கத்தின் நன்றியை அமைச்சர் தெரிவித்தார். இலங்கையில் பாதுகாப்பான மற்றும் முதலீட்டுக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்க முதலீட்டாளர்களை இலங்கையில் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அழைப்பு விடுத்த அமைச்சர் அதற்கான வசதிகளை வழங்க அரசாங்கம் ஆர்வத்துடன் செயற்பட்டு வருவதாகவும் பால் கபூரிடம் தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவை தாம் பெரிதும் மதிப்பதாக குறிப்பிட்டார். துபாயில் டெலிவரி ஓட்டுநர்களுக்கான தற்காலிக ஓய்வு மையங்களின் எண்ணிக்கை 53% அதிகரிக்கப்பட்டுள்ளது. துபாயில் கோடை வெப்பத்தின் போது உணவு மற்றும் பொருள் விநியோக மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் தற்காலிக ஓய்வு மையங்களின் எண்ணிக்கையை 23 உயர்த்தியுள்ளதாக துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. பேருந்து மற்றும் மெட்ரோ நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஓய்வு மையங்கள் விநியோக பணியாளர்கள் மதிய நேர வெப்பத்தில் இருந்து தஞ்சமடைய உதவும். இந்த நடவடிக்கை ஐக்கிய அரபு அமீரகத்தின் மதிய நேர வேலை தடை விதிகளுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி ஜூன் 15 முதல் செப்டம்பர் 15 வரை தினமும் மதியம் 12:30 முதல் பிற்பகல் 3 வரை நேரடி சூரிய ஒளியில் வெளிப்புற வேலைகளை மேற்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இயங்கும் தனியார் நிறுவனங்கள் 50 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்டிருந்தால் 2026 முதல் பாதிக்கான அமீரகமயமாக்கல் இலக்குகளை ஜூன் 30 பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் நினைவூட்டியுள்ளது. மேலும் விதிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களுக்கு ஜூலை 1 முதல் நிதி அபராதங்கள் விதிக்கப்படும் என்று அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இந்த நடவடிக்கை தனியார் துறையில் ஐக்கிய அரபு அமீரக குடிமக்களின் வேலை வாய்ப்பு பங்கு பற்றுதலை அதிகரிக்கும் அரசின் தொடர்ச்சியான கொள்கையின் ஒரு பகுதியாகும். குறித்த நிறுவனங்கள் ஆண்டின் முதல் 6 திறமையான பணியிடங்களில் அமீரக குடிமக்களின் வேலை வாய்ப்பு எண்ணிக்கையை 1% அதிகரிக்க வேண்டும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தார் எல்என்ஜி தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்த 13 பேரில் இந்தியர்கள் மற்றும் பாகிஸ்தானியர்கள் அடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வெடி விபத்தில் சிக்கிய 66 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த வெடி விபத்து தொழில்நுட்ப கோளாறினால் ஏற்பட்ட விபத்து என்றும் இது நாசவேலை அல்லது எதிரிகளின் தாக்குதல் அல்லவென்றும் கத்தார் எரிசக்தி அமைச்சர் சாத் அல் காஃபி தெரிவித்துள்ளார். ஈரான் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இருந்து எரிவாயு உற்பத்தி நடவடிக்கைகளை மீளத் தொடங்கும் பணிகளின் போது இந்த வெடிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் கத்தார் அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் நாட்டின் எரிவாயு ஏற்றுமதி நடவடிக்கைகள் தொடர்வதாகவும் சுற்றுச்சூழலுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் அறிவித்துள்ளனர். பிரிட்டன் பிரதமர் பதவியில் இருந்து விலகுவதாக கியர் ஸ்டார்மர் அறிவித்தார். அடுத்த பிரதமரை தேர்வு செய்வதற்கான நடைமுறைகளை தொடங்க தனது தொழிலாளர் கட்சியை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 2024 நடைபெற்ற பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து அதன் தலைவரான கியர் ஸ்டார்மர் பிரதமராக பதவியேற்றார். 2024 ஜூலை 5 பதவியேற்ற கியர் ஸ்டார்மர் கடந்த 2 பிரிட்டன் பிரதமராக உள்ளார். அடுத்த பொது தேர்தல் 2029 வரவுள்ள நிலையில் கியர் ஸ்டார்மர் தலைமையின் கீழ் மீண்டும் தேர்தலை சந்திப்பது குறித்து கட்சிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனையடுத்து கட்சித் தலைவர் பதவியில் இருந்தும் பிரதமர் பதவியில் இருந்தும் ராஜினாமா செய்ய உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். தனக்கு பதில் வேறு ஒருவரை கட்சித் தலைவராகவும் பிரதமராகவும் தேர்வு செய்வதற்கான நடைமுறைகளை தொடங்க அவரது கட்சியை கேட்டுக் கொண்டுள்ளார். 2026 கால்பந்தாட்ட உலகக்கோப்பை தொடரில் நேற்று நடைபெற்ற சவுதி அரேபியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் 4-0 என்ற கோல் கணக்கில் சவுதி அரேபிய அணியை ஸ்பெயின் அணி வீழ்த்தியது.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
6: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்.
6: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
7: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
6: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
7: எது? மதுவா?
6: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
7: ஓ மை காட், யார் அவரு?
6: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
7: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
7: அடிங்க.
8: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃப்.
9: திஸ் ஆர் ஆஃப் அன்புடன் நான் இஸ் brought to you by எவோரா கலெக்ஷன் ஃப்ரம் ஜோயாலுகாஸ். உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: இங்க ஒவ்வொரு உறவுகளும் எப்படி உருவாகுது, எதிர்பார்ப்புகளோட தான். இவரை கல்யாணம் பண்ணா என் வாழ்க்கை நல்லா இருக்கும், எதிர்பார்ப்பு. இந்த கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தா என் ஃபியூச்சர் நல்லா இருக்கும், எதிர்பார்ப்பு. இந்த வருஷம் எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், எதிர்பார்ப்பு. பிரச்சனை எல்லாம் சரியாகி வர வருஷமாச்சும் நான் இன்னும் சந்தோஷமா இருப்பேன், எதிர்பார்ப்பு. பெண் குழந்தை பிறக்கணும், ஆண் குழந்தை பிறக்கணும், இந்த ஊருக்கு போகணும், வெளியூர் சுத்தணும், வாழ்க்கையை ரசிக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எல்லாமே எதிர்பார்ப்பு தான். எதிர்பார்ப்பு இல்லாத உலகம் என்ன உலகம், எதிர்பார்ப்பு இல்லாத மனிதன் என்ன மனிதன். ஆனா அந்த எதிர்பார்ப்பே கூடாதுன்னு சொல்லும் போது, சே அப்புறம் நான் என்ன வாழ்க்கையை வாழ போறேங்கிற கேள்வி உள்ளுக்குள்ள இருந்தாலும், வெளியில நான் எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லைங்க, நான் எப்பவுமே தெளிவா இருப்பேங்க, யார்கிட்ட இருந்தும் ஒரு ரூபா கூட நான் எதிர்பார்க்கறது இல்லைங்கன்னு சொல்லலாம். காசு பணம் மட்டும் எதிர்பார்ப்பு கிடையாது, சில பேருடைய நேரம் நம்ம எதிர்பார்க்கிறோம், சில பேருடைய அன்பு நம்ம எதிர்பார்க்கிறோம், சில பேருடைய பாராட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம், சில நேரங்களில் பரிவு எதிர்பார்க்கிறோம், அக்கறை எதிர்பார்க்கிறோம், எதிர்ப்பை எதிர்பார்க்கிறோம், காதலை எதிர்பார்க்கிறோம். அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: பல விமர்சனங்களை சந்திச்சு அதையே பாசிட்டிவா மாத்தி மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கே முதல்வரா இருக்காரு.
2: தளபதி விஜயின் 52வது பிறந்த நாள் இன்று.
3: நீ வேற மாதிரி
1: நடிப்பு, பாட்டு, டான்ஸ் எல்லாம் ஒரு கை பார்த்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவரை ரசிக்காதவங்களே கிடையாது. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
4: We'll be back. Commercial break.
5: ALD Properties in 4th ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: SR of அன்புடன் நான் is brought to you by Evora Collection from Joy Alukkas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukkas, the world's favorite jeweler.

0: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷஸ் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய். சீசன்ஸ் மாறலாம், ஆனா முகத்துல ஆக்னே மாறலையா? அப்போ அதுக்கு ஆயுர்வேதம் தான் பெஸ்ட். விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்,
3: ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் டிஐபி
4: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4வது ஆண்டு.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: செழித்தையும் தமிழி ஒளிய.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Evora Collection from Joy Alukas. Ungal unarvugalai velippaduthum pragasamana nagaigal. Joy Alukas, the world's favorite jeweler.

0: இந்த எதிர்பார்ப்பு யாரையும் காயப்படுத்தக்கூடாது. அன்புடன் நான் நிவேதா. எதிர்பார்க்குற நாம காயப்படுறோம். என் எதிர்பார்ப்புகள் வீணாக போயிடுச்சு, நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன் தெரியுமா? சரி, எதிர்பார்த்தீங்க, அவங்களால முடியணுமா முடியுமா, முடிஞ்சா செய்ய மாட்டாங்களான்னு யோசிக்காமல் எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்ப்புகளும் வார்த்தைகள் மாதிரி தான். வார்த்தை பிரயோகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல எப்படி வார்த்தையை பேசுகிறோங்கிறதோட எந்த வார்த்தையை எப்படி பேசுகிறோங்கிறது அதை விட முக்கியம். ஒரே வார்த்தை தான், ஆனால் ஒவ்வொருத்தங்கக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி நாம் பயன்படுத்துகிறோம். குறிப்பாக சில பேரை காயப்படுத்த, சில பேரை சந்தோஷப்படுத்த, சில பேரை வெறுப்பேற்ற, சில பேர்கிட்ட இருந்து வார்த்தைகளை வாங்குறதுக்கு. தொடர்ந்து எதிர்பார்ப்போட நீங்கள் இருக்க, எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் பேசுகிறேன். அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: மனசு தொட்டு மிட்டு.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Manasathodumittu.
0: Tamil 89.4.
2: நேரம் இப்பொழுது இரவு 9 மணி.

செய்யுங்க, நிறைய செய்யுங்க. அவங்க நினைக்காத மாதிரி, அவங்க எதிர்பார்க்காத மாதிரி நிறைய செய்யணும். ஆனால் எதிர்பார்க்க வச்சு செய்யாமல் இருக்காதீங்க. அன்புடன் நான் நிவேதா. எங்கே தெரியுமா சில இடங்களில் பிரச்சனை வருது? ஆரம்பத்தில் கேட்காம நிறைய அன்பையும் நிறைய பரிசுகளையும் நிறைய எதிர்பார்ப்புகளையும் மனசுக்குள்ள கொடுத்துட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து, என்ன நீ எதிர்பார்த்துட்டே இருக்க, உனக்கா தெரிய வேண்டாமா என்னால் இது முடியாதுன்னு, நீயா புரிஞ்சுக்க வேண்டாமா என்னால் இது செய்ய முடியாதுன்னு ஆண்களும் சரி பெண்களும் சரி வீட்டில் பெற்றோர்களும் சரி சொல்றதுண்டு. அந்த எதிர்பார்ப்பை உருவாக்கியதே நீங்க தானே, அப்ப அவங்க எதிர்பார்க்கத்தானே செய்வாங்க. பேசலாம். அன்புடன் நான் நிவேதா.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: என்னங்க எப்ப வரீங்க?
2: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
1: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
2: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர், குவைத்தி, அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
1: சூப்பரா இருக்கே. எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான்
2: அது. உனக்கும் கூட.
3: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் ப்ரைட்.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: அங்க போனியே என் ஞாபகம் வரலையா, இங்க போனியே என் ஞாபகம் வரலையா, தூங்கும் போது ஞாபகம் வரலையா, முழிச்சு பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வரலையா, நண்பர்களோட இருக்கும்போது என் ஞாபகம் வரலையா, பிஸியா இருக்கும்போது என் ஞாபகம் வரலையா. இதை யார்கிட்டயுமே நம்ம கேட்க முடியாதுங்க. நம்ம பெற்ற குழந்தைங்க கிட்ட, நம்ம அப்பா அம்மா கிட்ட, நம்ம நண்பர்கள்கிட்ட, நம்ம கணவர்கிட்ட, காதலன் கிட்ட, காதலி கிட்ட, யார்கிட்டயுமே கேட்க முடியாது. ஒரு இடத்துல கேட்கலாம், பாதுகாப்புக்காக கேட்கலாம், எதிர்பார்ப்புக்காக இல்லை, பத்திரமா இருக்கியான தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன்னு சந்தோஷமா தைரியமா சொல்லலாம். ஆனா என் ஞாபகம் வரலையா அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? தூங்கிட்டு வந்திருப்பாங்களா இருக்கும், படிச்சுக்கிட்டு வந்திருப்பாங்களா இருக்கும், ஓகே மறந்துட்டாங்க, ஞாபகம் வரல. முக்கியமா என்ன ஞாபகத்துல வச்சுக்கோன்னு ஒருத்தங்க கிட்ட நீங்க சொல்லி அவங்க ஞாபகத்துல வச்சுக்க முடியுமா? சில பேர்கிட்ட எல்லாம் பேசணுமான யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதே சில பேர்கிட்ட அவங்க சொல்லாமலேயே நம்ம பேச ஆரம்பிப்போம். அவங்க சொல்ல வேணாம், அவங்க தினம் தினம் நம்மளை கூப்பிட வேணாம், அவங்க கேட்கவே வேண்டாம், நமக்கு அவங்க ஞாபகம் இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறும். காதலன் காதலி, கணவன் மனைவி, குழந்தைங்க, அப்பா அம்மா, நண்பர்கள்னு யாரோ ஒருத்தங்க ஒரு துணை எப்பவுமே அவங்க ஞாபகம் நம்ம மனசில் இருக்கும். கிடைக்கிற ஒவ்வொரு நொடியும் அவங்க கிட்ட பேசணும்னு தோணும். இது தானாக வர்றது, யாராலையும் இதை உருவாக்க முடியாது. அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். Flavor Song of the Hour brought to you by Basha Bhai Biryani. Authentic ana Dindukal Siraga Sambar Biryani and Chennai Bhai Veetu Kalyana Biryani ya ippave rusithu rasikka. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.

0: பல விமர்சனங்களை சந்திச்சு அதையே பாசிட்டிவா மாத்தி மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கே முதல்வரா இருக்காரு.
1: தளபதி விஜயின் 52வது பிறந்த நாள் இன்று.
2: நீ வேற மாதிரி
0: நடிப்பு பாட்டு டான்ஸ் எல்லாம் ஒரு கை பார்த்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவரை ரசிக்காதவங்களே கிடையாது. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் எஃப்எம்.
3: We'll be back. கமர்ஷியல் பிரேக்.
0: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
5: நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
6: Masala Cafe brought to you by Bima Jewelers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams

தடுக்க முடியாது. 0586815179.

0: எதிர்பார்ப்புகள் பல ரகம் இருக்கு. நீங்கள் நினைக்கிறதோ நான் நினைக்கிறதோ மட்டும் எதிர்பார்ப்பு இல்லை. எதிர்பார்ப்புங்கிறது எமோஷ்னலாக ஒரு பக்கம், பேசாத மொழி இல்லாமல் மனசுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம், மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம், தனக்குள்ளே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு, திருப்பி புரிஞ்சிக்க முடியாத எதிர்பார்ப்பு, நேரம் சொல்லக்கூடிய எதிர்பார்ப்பு, தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறதுல இருந்து ஒரு எதிர்பார்ப்பு, தன்னைத்தானே மீண்டு வரதுல இருந்து ஒரு எதிர்பார்ப்பு, யாருக்குமே சொல்லி புரிய வைக்க முடியாத ஒரு எதிர்பார்ப்பு. அன்புடன் தான் நிவேதா. நிறைய எதிர்பார்ப்புல இமோஷனலா ஒரு விஷயம் இருக்குல்ல, இதனை உனக்கு செஞ்சா அதனை எனக்கு செய்யணும்ல அப்படின்னு கேக்குறது, எனக்கு வருது இல்ல, எனக்கு இருக்குல்ல உன் மேல ஒரு அக்கறை பாசம், உனக்கு ஏன் இல்லைன்னு கேட்குற ஒரு எதிர்பார்ப்பு, என்னால் முடியதில்லை, ராத்திரி 9 மணிக்கு என் வேலை முடியுது, 9:30 மணிக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட பேசணும்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பும், அந்த எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்கிறேன், அப்பயே உன்னால் முடியல, என்னால் முடியுது, உன்னால் ஏன் முடியலன்னு கேட்குற கேள்விக்கு எங்கே யார் பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்னால் முடியல அதான் உண்மை, எனக்கு வரலை அதுதான் உண்மை, இந்த அவங்களால பண்ண முடிஞ்சது அவங்களால ஏன் முடியலன்னு கேட்டால் அது அவங்க, அவங்களுக்கு பிடிச்சது அவங்களால முடிஞ்சது அவங்க பண்ணாங்க, எனக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்னு தெரியல, எனக்கு பண்ண வரலை, பண்ண முடியல, பண்ண தெரியல. அன்புடன் நான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by Ayutreat Ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு Ayutreat Ayurveda, DIP மற்றும் Silicon Oasis. Call 0588204172.
2: Oh, all the lovers in the world, you gotta get down and get into this tune now, cause it's about you and your love, and you gotta get lucky.

0: சமுதாயத்தின் சில எதிர்பார்ப்புகள், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் நிக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படிப்பட்ட வேலையில தான் சேரணும், இவங்களுக்கு இதுதான் சரி, அவங்களுக்கு அதுதான் சரி. அன்புடன் நான் நிவேதா. இந்த சமுதாய கட்டமைப்பு மற்றும் சமுதாய எதிர்பார்ப்புல இருந்து கூட மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் வந்துட்டு இருக்கோம். பரவாயில்லப்பா, அழலாம், அழுக வரும், பரவாயில்ல, ஹீல் பண்ணலாம், பரவாயில்லப்பா, எதிர்பார்த்தா அது அவங்க தப்பு, இப்படி எல்லாம் சொல்லி நம்மளை மோட்டிவேட் பண்றதுக்கான ஒரு சொசைட்டி இப்போ உருவாயிட்டு இருக்கு. ஆனா தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு, இதுதான் எனக்கானது, நான் இப்படின்னா எனக்கு இப்படிதான் கிடைக்கணும், இப்படித்தான் இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு. இங்க இந்த எதிர்பார்ப்புகளை நான் குற்றம் சொல்லல, தவறுன்னு சொல்லல, ஆனா அந்த எதிர்பார்ப்போட சேர்ந்து சில விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சில எதிர்பார்ப்புகள் நடக்கலைனாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனோபக்குவத்துக்குள்ள நம்ம எப்போ போக ஆரம்பிக்கிறோம், என்னைக்கு நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம், நம்ம எதிர்பார்த்த ஒருத்தங்க நம்மளுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்த்தோமோ அவங்க நமக்காக அதெல்லாம் நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, எனக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு, தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையும் தனிப்பட்ட எதிர்பார்ப்புகளும் இருக்கும்ன்ற புரிதலோடு கடந்து போகிறது தான் வாழ்க்கை. கடந்து போகிறதுக்கு பேர் தான் பக்குவம், மெச்சூரிட்டி இல்லையா? அன்புடன் நான் நிவேதா. என்னங்க கடக்க தெரியலங்கன்னு சொல்கிறீங்களா? எனக்கும் சொல்ல தெரியல.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: தமிழ்நாட்டுக்கே முதல்வரா இருக்காரு.
1: தளபதி விஜயின் 52வது பிறந்த நாள் இன்று.
2: நீ வேற மாதிரி
0: நடிப்பு, பாட்டு, டான்ஸ் எல்லாம் ஒரு கை பார்த்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவரை ரசிக்காதவங்களே கிடையாது. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் FM.
3: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
8: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: ஒருத்தரை எடுக்கணும்னா நம்ம மைண்ட்ல வருது இவரோட பேரா தான் இருக்கும்.
1: நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால

எதிர்பார்ப்புகள் அதிகமாகி மனசுக்குள்ள ஒரு பெரிய குளம் கட்டி வச்சிருக்கிறீங்க. அந்த குளத்துல இருந்து ஒட்டு மொத்தமா தண்ணியெல்லாம் வத்தி போறத பார்க்க முடியல, ஏத்துக்க முடியல. அன்புடன் நான் நிவேதா. உங்களால இல்ல, இனிமே இல்ல அப்படிங்கறத ஏத்துக்க முடியாத அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உள்ளுக்குள்ள தேக்கி தேக்கி தேக்கி தேக்கி வச்சிருக்கிறீங்க. இந்த எதிர்பார்ப்ப நீங்க தான் உடைக்க முடியும். ஏன்னா நீங்க கட்டி வச்சிருக்க குளத்துல தண்ணி இல்ல, குளம் அதுவும் கற்பனை குளம் மட்டுமே. அந்த கற்பனையை நிஜமென நம்பி அந்த கற்பனைக்குள்ள எதிர்பார்ப்ப அதிகப்படுத்தி அந்த குளத்துக்கு இன்னும் பாரத்தை அதிகப்படுத்தி கூட்டிக்கிட்டே போறீங்க. அதுக்கு தாங்கக்கூடிய சக்தி எல்லாம் உடைஞ்சு போயிடும். ஆனா உடையறது நீங்களா தான் இருப்பீங்க. ஏன்னா குளம் வெறும் கற்பனை தானே. கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு உடஞ்சு உங்களையே அழிச்சுக்கிறதுக்கு பதிலா இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிற இடத்துக்கு தள்ளப்படணும். ஏன்னா இதுதான் இருக்கிறதுலயே கொடுமையான எதிர்பார்ப்பு. ஏன்னா இந்த எதிர்பார்ப்பு எந்த ரெஃப்யூசலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு எதிர்பார்ப்பு. சின்ன குழந்தையிலிருந்து கேட்குற எல்லா விஷயங்களும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும்போது எப்பவுமே எல்லாமே கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு. தான் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுமே சரின்னு மற்றவங்க நம்பணும் ஏற்றுக்கணுங்கிற எதிர்பார்ப்பு. தனக்குள்ளேயே தான் செய்யக்கூடிய அத்தனையுமே சரிதான் என்ற எதிர்பார்ப்பு நம்பிக்கை, இதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. அன்புடன் நான் நிவேதா.

0: பக்கம்னு வருது இல்லையா, அதுக்கு பேர் ஈர்ப்பு. புரிதல், நம்பிக்கை மற்றும் உணர்வோடு கலந்து பொறுமையாக வர்றதுக்கு பேர் தான் காதல். ஒருத்தங்க மேலே நாளாக நாளாக நம்பிக்கையும் அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் அவங்கள காதலிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே வெறும் ஈர்ப்பு தான். சில நேரங்களில் பார்த்த உடனே அவங்களை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுடைய குணம், அவங்களுடைய பொறுமை, விஷயத்தை அணுகும் முறை, மற்றவங்க கிட்ட பேசுறது, ஒவ்வொருத்தங்களை பார்க்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதை, அவங்கள பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய மரியாதை, அதன் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே வருதே, அதுதான் உண்மையான காதல். இதை நான் சொல்லலை, இந்த படம் நமக்குள்ள புகுத்திய விஷயம். இங்கே ரொம்ப மாடர்னாக தன் அந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு பெண்மணியாக பைக்கெல்லாம் ஓட்டிட்டு அப்படி இருப்பாங்க தமயந்தி. இன்னொரு பக்கம் ராம்ஜி ரொம்ப குக்கிராமத்தை சேர்ந்தவர், பெருசாக தன் அழகு படுத்திக்க தெரியாது, பெருசாக ஆங்கிலம் பேச தெரியாது. ஆனால் அவர் மேலே இவங்களுக்கு காதல் வரத்துக்கான காரணம் அவருடைய நேர்மை. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நேர்மையின் அடிப்படையிலையும், நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகளின் அடிப்படையிலையும் வரக்கூடிய காதலுக்கு ஆயுட்காலம் ஜாஸ்தி. இப்படி காதல் சார்ந்த விஷயங்களையும் காதல் சார்ந்த திரைப்படங்களையும் ஒவ்வொரு கோணத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் சரி நீங்களும் சரி படிக்க ஆரம்பிச்சிட்ருக்கோன்னு சொல்லலாம். யோர் ஆர்ஜே நிவேதா சைனிங் ஆஃப் ஃப்ரம் அன்புடன் நான். மேலும் எனக்கான ஃபீட்பேக்ஸை ஆர்ஜே நிவேதா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சொல்ல மறந்துடாதீங்க. 89.4 தமிழகம் உடைய சோஷியல் மீடியா பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி அங்கேயும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கொடுக்க மறந்துடாதீங்க. நவ் இட்ஸ் டைம் டு ஸ்லீப். குட் நைட், டேக் கேர்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மேகதாது அணையை கட்டி கர்நாடகா சட்ட சிக்கலை ஏற்படுத்த மார்ப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். உயர்நீதிமன்ற தீர்ப்பை மீறி கர்நாடகாவின் அறிக்கையை ஏற்ற நீர்வள ஆணையம் மீது நம்பிக்கை இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்த பிறகே புதிய நடுவர் மன்றம் அமைக்கலாம் என்ற திருத்தம் சேர்க்கப்பட்டதாக அவர் கூறினார். இந்நிலையில் மேகதாட்டு விவகாரத்தில் மத்திய அரசின் தன்னிச்சையான நகர்வுகளை முடக்குவதற்கும் காவிரி உபரி நீர் மீது தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டவும் ஒரு தலை சிறந்த அணுகுமுறையாக புதிய நடுவர் மன்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளோம் என்று நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் விளக்கமளித்தார். புதிய நடுவர் மன்றம் அமைவதால் தமிழகத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என அமைச்சர் விளக்கமளித்தார். மேகதாட்டு விவகாரத்தில் கடந்த மே 25 அரசு தலைமை வழக்கறிஞர், உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மற்றும் உயரதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் மேலதிக நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்தார். அதன் பின்னர் முதல்வர் மே 26 பிரதமருக்கு கடிதம் வாயிலாகவும் மே 27 பிரதமரை நேரில் சந்தித்தும் மேகதாட்டு திட்டத்துக்கு எவ்வித அனுமதியும் அளிக்க வேண்டாம் என வலியுறுத்தினார். முதல்வரின் உத்தரவின்படி புதுடில்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வில் தமிழக அரசின் சார்பாக மேகதாட்டு திட்டத்தை எதிர்த்து மே 27 மனு தாக்கல் செய்யப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த சூழலில் June 18 அமைச்சர்கள் சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசித்து மேகதாது திட்டத்தை எதிர்க்கும் தீர்மானத்தை முன்மொழியவும் அதற்கு உறுப்பினர்களின் ஆதரவை கோரவும் முடிவெடுத்தனர். June 19 நடுவர் மன்றம் அமைக்குமாறு வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் நகலை அன்றே தனது நேர்முக கடிதம் வாயிலாக பிரதமருக்கு முதல்வர் அனுப்பியதாக அமைச்சர் என் ஆனந்த் தெரிவித்தார். இவ்வாறு மேகதாது திட்டத்தை முறியடிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு எடுத்து வருகின்றது என்று அவர் கூறினார். திருவள்ளூர் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 உயர்வடைந்தது. இவ்விவகாரம் தொடர்பில் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. வாயு கசிவு தொடர்பாக 110 விதியின் கீழ் அமைச்சர் அறிக்கை அளிக்க எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு வெளியிட்டன. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை மீறி அமைச்சர் அறிக்கையை சமர்ப்பித்தார். விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் இருந்து தலா 2 லட்சம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். உயிரிழந்தவர்களின் உடல்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதற்கான செலவுகளை அரசு ஏற்கும் என்றும் அவர் கூறினார். எந்த முதலீடும் அண்டை மாநிலங்களுக்கு வெளியேறவில்லை என்று அமைச்சர் கீர்த்தனா விளக்கமளித்துள்ளார். ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு பல்வேறு தொழில் முதலீடுகள் சென்றுவிட்டதாக தொடர்ந்து கூறப்பட்டு வருகின்றது. அவர்கள் கூறியது போன்று எந்த திட்டமும் தமிழகத்தில் இருந்து செல்லவில்லை. தமிழகத்தில் இருந்த 40 நாட்களுக்குள் எந்த முதலீடும் வெளியேறவில்லை என தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா விளக்கமளித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் ஆட்சி காலத்தில் அண்டை மாநிலங்களுக்கு சென்ற முதலீட்டு திட்டங்கள் குறித்து ஒரு குற்றச்சாட்டை தாம் முன்வைப்பதாக அவர் கூறினார். அந்த காலகட்டத்தில் 25 முதலீட்டு திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருந்து பிற மாநிலங்களுக்கு சென்றுள்ளன. அவற்றின் மொத்த முதலீட்டு மதிப்பு 3.3 லட்சம் கோடி. இதன் காரணமாக சுமார் 2,03,000 வேலை வாய்ப்புகளை தமிழ்நாட்டு இளைஞர்கள் இழந்துள்ளனர். இந்த முதலீடுகளால் 7 மாநிலங்கள் பயனடைந்துள்ளன என்று தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்தார். உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியைச் சேர்ந்த 6 MPக்கள் இன்று ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவில் இணைந்தனர். மும்பையில் நடைபெற்ற விழாவில் நாகேஷ் ஆஸ்திகர், சஞ்சய் தேஷ்முத், சஞ்சய் ஜாதவ், சஞ்சய் தீனா பாட்டில், ஓம் பிரகாஷ், ராஜே நிம்பல்கர், பாவ்சாகேப் பக்சௌரி ஆகிய 6 MPக்களும் சிவசேனா தலைவரும் மகாராஷ்டிரா துணை முதல்வருமான ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் தங்களை சிவசேனாவில் இணைத்துக் கொண்டனர். பாலா சாஹேப் தாக்கரே, ஆனந்தி கே ஆகியோரின் உண்மையான சிவசேனாவில் இணைந்துள்ள 6 MPக்களையும் வரவேற்கின்றோம் என்று ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்தார். 2022 40 MLAக்களுடன் எங்களுடன் இணைந்த போது ஒரு புரட்சி நடந்தது. அந்த புரட்சியின் 2ம் கட்டம் தற்போது நடைபெற்றுள்ளது என்று அவர் கூறினார். உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் உள்ள பயிற்சி மைய கட்டடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் மாணவர்கள் உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். 1 மணி நேரத்துக்கும் மேலாக தீ கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இதனையடுத்து கட்டடம் முழுவதும் அதிகாரிகள் சென்று ஆய்வு செய்தனர். தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தில் சிக்கிய 4 பேர் காயமடைந்து KGMC மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விபத்து குறித்து வேதனை தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியில் இருந்து 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை எப்போதும் நடுநிலையாகவும் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவும் செயற்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹீர தெரிவித்துள்ளார். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் எஸ் பால் கபூர் உடன் அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அமெரிக்கா இலங்கைக்கு வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்காக அமைச்சர் தனது பாராட்டுக்களை தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலவிய யுத்த சூழ்நிலைக்கு மத்தியில் இலங்கைக்கு எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக வழங்கிய ஆதரவுக்கு அமைச்சர் தனது நன்றியை தெரிவித்தார். அத்துடன் இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட கடற்சார் ரோந்து படகுகள் மற்றும் விமானங்களுக்காகவும் அரசாங்கத்தின் நன்றியை அமைச்சர் தெரிவித்தார். இலங்கையில் பாதுகாப்பான மற்றும் முதலீட்டுக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்க முதலீட்டாளர்களை இலங்கையில் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அழைப்பு விடுத்த அமைச்சர், அதற்கான வசதிகளை வழங்க அரசாங்கம் ஆர்வத்துடன் செயற்பட்டு வருவதாகவும் பால் கபூரிடம் தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர், இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவை தாம் பெரிதும் மதிப்பதாக குறிப்பிட்டார். துபாயில் டெலிவரி ஓட்டுநர்களுக்கான தற்காலிக ஓய்வு மையங்களின் எண்ணிக்கை 53% அதிகரிக்கப்பட்டுள்ளது. துபாயில் கோடை வெப்பத்தின் போது உணவு மற்றும் பொருள் விநியோக மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் தற்காலிக ஓய்வு மையங்களின் எண்ணிக்கையை 23 உயர்த்தியுள்ளதாக துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. பேருந்து மற்றும் மெட்ரோ நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஓய்வு மையங்கள் விநியோக பணியாளர்கள் மதிய நேர வெப்பத்தில் இருந்து தஞ்சமடைய உதவும். இந்த நடவடிக்கை ஐக்கிய அரபு அமீரகத்தின் மதிய நேர வேலை தடை விதிகளுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி ஜூன் 15 முதல் செப்டம்பர் 15 வரை தினமும் மதியம் 12:30 முதல் பிற்பகல் 3 வரை நேரடி சூரிய ஒளியில் வெளிப்புற வேலைகளை மேற்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இயங்கும் தனியார் நிறுவனங்கள் 50 அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்டிருந்தால் 2026 முதல் பாதிக்கான அமீரகமயமாக்கல் இலக்குகளை ஜூன் 30 பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் நினைவூட்டியுள்ளது. மேலும் விதிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களுக்கு ஜூலை 1 முதல் நிதி அபராதங்கள் விதிக்கப்படும் என்று அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இந்த நடவடிக்கை தனியார் துறையில் ஐக்கிய அரபு அமீரக குடிமக்களின் வேலை வாய்ப்பு பங்கு பற்றுதலை அதிகரிக்கும் அரசின் தொடர்ச்சியான கொள்கையின் ஒரு பகுதியாகும். குறித்த நிறுவனங்கள் ஆண்டின் முதல் 6 திறமையான பணியிடங்களில் அமீரக குடிமக்களின் வேலை வாய்ப்பு எண்ணிக்கையை 1% அதிகரிக்க வேண்டும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: கத்தார் LNG தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்த 13 பேரில் இந்தியர்கள் மற்றும் பாகிஸ்தானியர்கள் அடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வெடி விபத்தில் சிக்கிய 66 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த வெடி விபத்து தொழில்நுட்ப கோளாறினால் ஏற்பட்ட விபத்து என்றும், இது நாசவேலை அல்லது எதிரிகளின் தாக்குதல் அல்லவென்றும் கத்தார் எரிசக்தி அமைச்சர் சாத் அல் காஃபி தெரிவித்துள்ளார். ஈரான் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இருந்து எரிவாயு உற்பத்தி நடவடிக்கைகளை மீள தொடங்கும் பணிகளின் போது இந்த வெடிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் கத்தார் அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் நாட்டின் எரிவாயு ஏற்றுமதி நடவடிக்கைகள் தொடர்வதாகவும் சுற்றுச்சூழலுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் அறிவித்துள்ளனர். பிரிட்டன் பிரதமர் பதவியில் இருந்து விலகுவதாக கியர் ஸ்டார்மர் அறிவித்தார். அடுத்த பிரதமரை தேர்வு செய்வதற்கான நடைமுறைகளை தொடங்க தனது தொழிலாளர் கட்சியை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 2024 நடைபெற்ற பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து அதன் தலைவரான கியர் ஸ்டார்மர் பிரதமராக பதவியேற்றார். 2024 ஜூலை 5 தேதி பதவியேற்ற கியர் ஸ்டார்மர் கடந்த 2 பிரிட்டன் பிரதமராக உள்ளார். அடுத்த பொது தேர்தல் 2029 வரவுள்ள நிலையில் கியர் ஸ்டார்மர் தலைமையின் கீழ் மீண்டும் தேர்தலை சந்திப்பது குறித்து கட்சிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனையடுத்து கட்சித் தலைவர் பதவியில் இருந்தும் பிரதமர் பதவியில் இருந்தும் ராஜினாமா செய்ய உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். தனக்கு பதில் வேறு ஒருவரை கட்சித் தலைவராகவும் பிரதமராகவும் தேர்வு செய்வதற்கான நடைமுறைகளை தொடங்க அவரது கட்சியை கேட்டுக் கொண்டுள்ளார். 2026 கால்பந்தாட்ட உலகக்கோப்பை தொடரில் நேற்று நடைபெற்ற சவுதி அரேபியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி வெற்றி எட்டியது. இந்த போட்டியில் 4-0 என்ற கோல் கணக்கில் சவுதி அரேபிய அணியை ஸ்பெயின் அணி வீழ்த்தியது. லமின் யமால் போட்டியின் 10th நிமிடத்தில் ஸ்பெயின் அணிக்கான முதல் கோலை போட்டார். கால்பந்து ஜாம்பவான் பீலேவுக்கு அடுத்ததாக இளவயதில் முதல் கால்பந்து கோலை போட்ட 2nd வீரர் என்ற சாதனையை லமின் யமால் படைத்தார். நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் எகிப்து 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் எகிப்து அணி பெற்ற முதல் வெற்றி இதுவாகும். போட்டியின் 2nd பாதையில் எகிப்தின் கிங் என அழைக்கப்படும் முகமது சாலா வெளிப்படுத்திய வெற்றியை தீர்மானித்த சிறப்பான ஆட்டம் எகிப்து தேசிய கால்பந்து அணிக்கு உலகக்கோப்பை வரலாற்றில் முதல் வெற்றியை பெற்றுத்தந்தது. இது அவர்களின் 9th முயற்சியில் கிடைத்த முதல் உலகக்கோப்பை வெற்றியாகும். மேலும் இந்த வெற்றியால் எகிப்து அணி கடைசி 32 அணிகளுக்கான சுற்றுக்கு தகுதி பெறும் நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 You are listening to 89.4.

0: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நிலங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள். தமிழ் FM.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃப்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We're still strong, 'cause we are unstoppable.

99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies. வெறும் 99.99 dirhams per year ல enjoy பண்ணுங்க.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 திரஹம்ஸ் ஆஃப்.